நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஸ்ராவண மாதம் 27 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 18 தேதி இன்று செவ்வாய்க்கிழமை மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5:49

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 5:52. நாளொரு குரல். உலக பொதுமறை திருக்குறளின் இன்றைய குரல் வெகாமை என்கிற அதிகாரத்தின் 175வது குரல். அகி அகன்ற அறிவு எண்ணாம் யார் மாட்டும் வெகி வெறிய செய்யின். இதன் பொருள், யாரிடத்திலும் பொருளை கவர விரும்பி பொருந்தாதவற்றை செய்தால் நுட்ப மனிதனாய் விரிவுடையதாய் வளர்ந்த அறிவால் என்ன பயன்? இதைத்தான் திருவள்ளுவர் அகி அகன்ற அறிவு எண்ணாம் யார் மாட்டும் வெகி விரிய செய்யின் என்கிறார். நாளொரு குரல் கேட்போம், அதன்படி நடப்போம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறீர்கள். வருவது நிகழ்ச்சி நிரல். முதலில் முதன்மை அலைவரிசையில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நிகழ்ச்சி சென்னேஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை மேலாண்மை முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். 6:55 சூழல் அறிவோம். உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் ஜே. ராஜமுருகன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் வசந்த வாசல், இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். சித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். காலை 7:25 நலமாய் வாழ. சிறுநீர் பையில் வரக்கூடிய கேன்சர் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே. சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. இதில் கே. எல். ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். மதுரை எம். விஜய் கணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என். சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ். சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு செல்போன் நல்லதா கெட்டதா. நெறிப்படுத்துகிறார் எஸ். மீனாட்சி அவர்கள். நண்பகல் 12:00 விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயம் சித்திரம். நிறைவு பகுதி. எழுத்தாக்கம் எஸ். சுகந்தி அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை சிவகௌரி அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ. மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரத்தில் சட்டம் அறிவோம். அவதூறு வழக்கு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. இன்று பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை சென்னேஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஓ. எஸ். அருண் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 வாய்மையே வெல்லும் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை தேவா. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பி. வாசு. மாலை 5:00 பொன்மாலை பொழுது விழி என தொடங்கும் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்பு.

முதன்மை அலைவரிசையில். இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 முதல் 7:40 வரை BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிகழ்வுகள். டெல்லி அஞ்சல் 7:40 முதல் 8 மணி வரை வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை, பின்னர் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜி ஸ்ரீனிவாசன். 102.8 FM ரெயின்போவில் ஒரு சில நிகழ்ச்சிகள் பற்றி அறிந்தீர்கள், நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நாடுகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லி அஞ்சல். அதனையடுத்து என்னைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து மஞ்சளாகும்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: வீடு பெறனில் என்று ஔவையார் ஆத்திச்சூடியில் அருளியிருக்கிறார். வீடு என்பது இலக்கியங்கள் பேசும் நாற்பொருளில் ஒன்று. தர்மார்த்த காம மோட்சம் என்று சமஸ்கிருதத்திலும், அறம் பொருள் இன்பம் வீடு என்று தமிழிலும் வரும் நாற்பொருளில் நான்காம் பொருள் அது. பீடு பெறனில் என்று நான் அதற்கு பாட வேறுபாடு சொல்வேன். பீடு எனில் பெருமை. பெருமை பெற்று இளங்கும் விதமாக நம் பண்புகளும் செயற்பாடுகளும் அமைய வேண்டும். நேர்வழியில் செல், அறம் பிழையாத வழியில் செல், சான்றோர் பழிக்கும் செயல்களை விட்டொழி, ஊழியே பெயர்ந்தாலும் நேரிய நெறியை விட்டு விலகாது நில், அதுவே பீடு பெற நிற்றல். வீட்டை கட்டி வாழ்வதே பீடு பெறுவதுதான். அதனாலேயே வீடு அடைந்தால் பீடு அடைந்தது போலாகும் என்று எண்ணம் இப்போது மேலோங்கிவிட்டது போலும், நடுத்தர வர்க்கத்தின் தனி வீடு கனவும் அந்த கனவை நனவாக்க அவர்கள் படும் பாடும் நமக்கு தெரியாதது அல்ல. கட்டுமான பணிகளின் வளர்ச்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடையாளம் என்கிறார்கள் பொருளியல் மேதைகள். பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் விதமாக வட்டி விகிதங்களை குறைப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவிக்கும் போது, வீட்டுக்கடன் வாகன கடன்களுக்கு வட்டி குறைகிறது என்று ஊடகங்கள் தலைப்புச் செய்திகள் போடுகின்றன. இஎம்ஐ என்கிற சமவிகித மாதாந்திர தவணையில் திருப்பிச் செலுத்த உடன்பட்டு கடன்பட்டு வீடு கட்டுகிறவர் தன்னை அறியாமலேயே தனக்கான வாழ்நாள் சிறையை தானே கட்டிக்கொள்கிறார் என்கிறார் பொருளியல் பேராசிரியர் ஒருவர். ஒரு காலத்தில் அடைய வேண்டிய கனவாக இருந்தது நனவான பின்னர் வாழ்நாள் முழுக்க சுமையாகி விடுகிறது. உடைமையாகிவிட்ட வீட்டை பராமரிப்பதும் மேம்படுத்திக் கொள்வதும் காலப்போக்கில் புது புது செலவினங்களை உண்டாக்குகிறது. வாழ்க்கை தரத்தை மனிதன் உயர்த்தி கொள்ளும் போது அவசியம் என்பதற்கும் ஆடம்பரம் என்பதற்கும் இடையேயான கோடு அழிந்து மறைந்து விடுகிறது. ஆடம்பரங்கள் அன்றாட நியதிகளாகிவிட்டால் மற்றவரிடமிருந்து தனித்து காட்டிக்கொள்ள புதிய புதிய மேம்பட்ட ஆடம்பரங்களை கை கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் சொந்த வீடு கட்டி வாழ்க்கையை சுகமாக வாழ நினைக்கிறவர்கள் அந்த வாழ்க்கைக்கு தயாராகிக் கொள்வதிலேயே காலம் கழிந்து விடுகிறது. வீடு கட்டுகிறவர்கள் உடனடி நிகழ்கால தேவைகளுக்காக மட்டும் அவற்றை கட்டுவதில்லை. எதிர்காலத்தை கருத்தில் கொள்வதாக, உறவினர் வந்தால் தங்கிப்போவதற்கு என்பதாக பெரிய வீடுகளுக்கு நியாயம் கற்பித்துக் கொள்கிறார்கள். இன்னும் சிலரோ, நம்முடைய வீடு மற்றவர் பார்வைக்கு சிறியதாக இருந்தால் அண்டை அயலில் இருப்பவர்கள் மதிக்க மாட்டார்களே என்று தமக்குள்ளேயே சொல்லிக்கொள்கிறார்கள். சிறுக கட்டி பெருக வாழ் என்றும், இடம்பட வீடு எடேல் என்றும் முன்னோர் சொன்ன நன்மொழிகளின் அறியாமையே அதற்கு காரணம். சொந்த வீடு வந்துவிட்டால் மாதா மாதம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கும் பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும் என்று குழந்தைத்தனமாக நம்பிவிடுகிறார்கள் பலர். அடுக்குமாடி குடியிருப்புகளாகட்டும், கேட்டட் கம்யூனிட்டி என்கிற தனித்த வளாகத்திற்குள் இருக்கும் வீடுகளாகட்டும், மாதாந்திர பராமரிப்பு கட்டணம் செலுத்துவதற்கு முடிவே கிடையாது. வீடு பூட்டியே கிடக்கிறது, யாரையும் வாடகைக்கு அமர்த்தவில்லை என்றாலும் பராமரிப்புக்கான மாத கட்டணம் சில ஆயிரம் செலவழித்தே ஆக வேண்டும். உரிமையாளருக்கு வயதாகிவிட்டால் கண்ணுக்கு தெரியாத வகையில் பல இழப்புகளும் ஏற்படுகின்றன. என் வீடு இருக்கும் வளாகத்திற்குள் நீச்சல் குளம் இருக்கிறது, உடற்பயிற்சி கூடம் இருக்கிறது என்று பெருமிதம் பொங்க ஒரு காலத்தை சொல்லி கொண்டவர்கள் முதுமையில் அந்த வசதிகளை பயன்படுத்த முடியாத நிலைக்கு வந்து விடுகிறார்கள். சிறுவர் பூங்காவில் விளையாடுவதற்கு வெளியூரில் இருக்கும் பேர

0: பிள்ளைகளும் வரமாட்டார்கள். நமக்கு சொந்தம்தான், ஆனால் நாம் முழுமையாக பயன்படுத்த மாட்டோம். எதற்கும் பராமரிப்பு கட்டணம் செலுத்தாமல் தவிர்க்கவே முடியாது. உண்டிக்கும் உடைக்கும் அடுத்த அத்தியாவசியமான உறையுளை உடைமையாக்கி கொள்வது பற்றி கவலை கொள்ளலாகாதா என்று கேட்கலாம். சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்தும் வாட்டி வதைக்கும் குளிரிலிருந்தும் கொட்டும் மழையிலிருந்தும் ஒதுங்கி தங்கிக் கொள்ள வீடு அவசியம்தான். வீடுகள் வெறும் கற்களாலும் மண்ணாலும் இரும்பு கம்பியாலும் சிமெண்ட் காரைகளாலும் மட்டும் கட்டப்படுவதில்லை. எத்தனை எத்தனையோ தொழிலாளர்களின் வியர்வையும் அதில் கலந்திருக்கிறது. நம் வாழ்நாள் கனவின் கம்பீர அடையாளம் வீடு. உறவும் நட்பும் கூடி மகிழும் அன்பின் ஊற்றுக்கண்ணது. ஆனால் அதுவே நம் மென்னியை பிடிக்கும் கடன் சுமையால் விழி பிதுங்கிடும்படி செய்யவிடலாமா? எனவே நம் பொருளாதார வல்லமையை அதன் திறனை அறிந்து செயல்படுவோம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றாக்கிடும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 6:15:20. செவிக்கும் மனதிற்கும் இதமளிக்கும் ராகங்கள் காற்றலைகளில் தவழ்ந்து இதோ தெய்வீக ராகமாய். தொடக்கமாக பி. சுசீலா பாடியது.

நேர்களை சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திராநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்புங்கள் அல்லது aairpondi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம். நேர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-168-6458. மீண்டும் தொலைபேசி எண் 044-249-168-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. agnchn1@gmail.com.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவராண்டு 2057 ஆவணி திங்கள் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. வருவது உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை மேலாண்மை முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: மரத்த வச்சவ தண்ணி ஊத்துமா
2: கருத்தமுத்து?
1: ஏ மனமே
2: கருத்தமுத்து, என்னப்பா சோகமா இருக்கிற? உன் தோட்டத்துக்கு வந்த எள்ளு வெட்டி குடிச்சிட்டு போலான்னு வந்த, நீ என்ன என்ன உன் தோட்டத்துல இம்மும் சோகமா இருக்கிற?
1: ஓ காத்தமுதா, வாப்பா வாப்பா.
2: என்ன சுரத்து பழைய மாதிரி இல்லையே, என்னாச்சு உனக்கு?
1: என்ன பண்றது காத்தமுத்த, அப்படி அண்ணாந்து என் தென்னை மரத்தை தான்
2: பாருப்பா. அவன் வீட்டுக்கு தான் பெயிண்ட் அடிப்பான், நீ என்னப்பா தென்னை மரத்துல மட்டைக்கெல்லாம் கருப்பு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்க?
1: நான் தென்னை மரத்துக்கு பெயிண்ட் அடிச்சது உனக்கு சிரிப்பு வருது.
2: ஏப்பா தென்னை மரத்துல ஓலைக்கு போய் யாராவது பெயிண்ட் அடிப்பாங்களா?
1: காத்தமுத்த, நான் வேணும்னா பெயிண்ட் அடிச்சுக்கிற மரத்துக்கு தண்ணியில இந்த ரூகோஸ் சுருள் வெள்ளைன்னு ஒரு தாக்குதல் வந்துக்குதுப்பா, அதுதான் என் தென்னை மட்டைகளெல்லாம் கருப்பு கருப்பா அடிச்சு ஒரே சேதப்படுத்திருக்குது.
2: ஓஹோ, அந்த ரூகோஸ் சுருள் வெள்ளை வந்து முட்டை இட்டு அந்த முட்டை வந்து ஒரு பசை மாதிரி வச்சிருக்கோம், அதுல கரும்பூசணம் வந்து உனக்கு கருப்பு கருப்பா இருக்கோ.
1: அதேதான் நினைக்கிறேன் பாருண்ண.
2: இதுக்கு நிறைய மெத்தட் வந்துருக்குப்பா கண்ட்ரோல் பண்றதுக்கு.
1: அது கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய முறைகள் இருக்கா?
2: ஆமாப்பா.
1: என்னதான்
2: நீட்டா ஒரு பைப் வச்சுக்க,
1: சரி,
2: தண்ணிய இங்கேருந்து தென்னை மட்டையில அடி, அந்த பூசணமா இருக்கட்டும் அந்த முட்டையா இருக்கட்டும் எல்லாம் பிச்சுட்டு கொட்டிருப்பா.
1: ஏன் காதமுத்த, நீ சொல்றது ஈஸியா சொல்லிட்ட, இதுனா சாதாரண விஷயமா? இது எவ்வளவு கஷ்டமான வேலை இது.
2: எப்பா கட்டுப்படுத்துறதுல இது ஒரு முறை,
1: சரி வேற ஒரு முறை இருந்தா சொல்லுப்பா.
2: இன்னொன்னு என்ன தெரியுமா செய்யறாங்க, தென்னம் தோப்புல மரம் கிட்டகிட்ட இருக்கு இல்லையா, நல்லா நீட்டா மஞ்ச கலர் தார்பாயா வாங்கி நாலு பக்கமும் கயிறு கட்டி அந்த தார்பாய் மேல ஆமணக்கு எண்ணெய்.
1: ஓஹோ,
2: அந்த தார்பாய் எப்படி இருக்கணும்? அந்த பாலித்தீன் தாள் மாதிரி அப்படியே இருக்கணும், அதுல ஒட்டுற மாதிரி இருக்கணும் இந்த ஆமணக்கு
1: எண்ணெய்.
2: அதை நல்லா தடவி விட்டுட்டு,
1: சரி,
2: அதை அப்படியே நல்லா விரிச்சு கொடை மாதிரி நம்ம கட்டி விட்டோம்னா, நம்ம சொன்னோம் இல்லையா ரூகோஸ் சுருள் வெள்ளை,
1: ஆமா,
2: அதுக்கு வந்து இந்த மஞ்சள் கலர்னாவே ஒரு அட்ராக்ஷன் ஆம்பா.
1: ரூகோஸ் சுருள் வெள்ளையின் கட்டுப்படுத்துறதுக்கு கீழே இருந்து தென்னை மரம் உயர அளவுக்கு தண்ணி வச்சு பீச்சு அடி சொன்ன, அப்புறம் மஞ்சள் கலர்ல தார்பா

0: இல்ல ஆமனுக்கு என்ன தடவி கட்டி விட சொன்ன. இது இல்லாம வேற என்ன முறை இருக்கு?
1: அப்பா நிறைய முறை இருக்கு, ஆனா உனக்கு நான் சொல்றதை விட, கடலூர்ல கரும்பு ஆராய்ச்சி நிலையத்துல பேராசிரியரா இருக்காரு, பூச்சியல் துறையில முனைவர் எஸ் துரைசாமின்னு, அவர்கிட்ட கேட்டப்பா.
0: சரி,
1: அவரு இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் இருக்க,
0: ஓஹோ
1: நிறைய செய்தி சொன்னாருப்பா, அப்படியே உனக்கு பயன்படுன்னு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்பா ரெக்கார்ட் பண்ணதே என்கிட்ட இருக்குப்பா, போடுறேன் கேக்குறியா?
0: சரி சரி சரி, அது ஆன் பண்ணு காத்து முத்த.
1: சரிப்பா.
2: அன்பார்ந்த புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்ட தென்னை சாகுபடி செய்யும் முன்னோடி விவசாயிகளே வணக்கம். அண்மை காலத்தில் நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலை, காலநிலை மாற்றங்களால் இந்த தென்னை பயிரில் ரூகோஸ் சுருள் வெள்ளையினுடைய தாக்கம் மிக பெருமளவில் காணப்படுகிறது. இந்த ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈயானது சாறு உறிஞ்சும் பூச்சி வகையானது. இதன் தாக்குதல் முதன் முதலாக 2004 பெலிஸ் நாட்டில் மார்டின் என்ற விஞ்ஞானியால் கண்டறியப்பட்டது. அதன் பின் 2009 அமெரிக்காவின் தென் புளோரிடா மாகாணத்தில் தென்பட்டது. தமிழ்நாட்டில் 2016 பொள்ளாச்சியில் இந்த புதிய வகை பூச்சிகளுடைய தாக்குதல் கண்டறியப்பட்டது. இப்பொழுது இதனுடைய பூச்சியுடைய தாக்குதல் இந்த ஆண்டில் பரவலாக நமது தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளுடைய தோப்புகளில் பெருமளவில் காணப்படுகிறது. இந்த ரூகோ சுருள் வெள்ளையினுடைய தாக்குதல் அறிகுறிகள் எப்படி இருக்கும் என்றால், இலைகளின் அடிபாகத்தில் சுருள் வடிவத்தில் முட்டைகள் காணப்படும். குஞ்சுகளும் முதிர்ந்த ஈக்களும் ஓலைகளில் அடியில் இருந்து சாற்றை உறிஞ்சுகின்றன. இவை வெளியேற்றும் நிறமற்ற தேன் போன்ற கழிவுடைகளால் கீழ்மட்ட அடுக்கில் உள்ள ஓலைகளின் மேற்பரப்பில் அந்த கழிவுடைகளெல்லாம் விழுந்து கருப்பு பூஞ்சான படலம் அதனை தென்படும். இந்த கருப்பு பூஞ்சான படலமான லெப்டோசைபியம் என்ற அந்த பூஞ்சானத்தால் ஏற்படுகிறது. இந்த சுருள் வெள்ளை ஈக்களினுடைய பாதிப்பால் மகசூல் இழப்பு பெருமளவில் ஏற்படுவதில்லை, எனினும் இதனால் ஒளிச்சேர்க்கை தடைபட்டு பயிர் வளர்ச்சி பெருமளவில் குன்றிவிடும். இந்த ரூகோ சுருள் வெள்ளையுடைய பூச்சிகளினால் இலைகளின் சாறு உறிஞ்சப்பட்டு பயிரின் வளர்ச்சி பெருமளவில் பாதிக்கப்பட்டாலும் பயிர் முழுவதுமாக இறந்து விடுவதில்லை, ஆனால் மகசூல் ஓரளவுக்கு பாதிக்கக்கூடிய தன்மை உண்டாகும். இந்த ரூகோ சுருள் வெள்ளை ஈக்கள் அனைத்து தென்னை ரகங்களிலும் காணப்பட்டாலும் குறிப்பாக சவுகாட் ஆரஞ்சு குட்டை, மலேசியன் பச்சை குட்டை, மலேசியன் மஞ்சள் குட்டை ஆகிய குட்டை ரகங்களிலும், குட்டை நெட்டை வீரிய ஒட்டு ரகங்களிலும் அதிகளவில் தாக்குதல் ஏற்படுத்துகின்றன. இந்த ரூகோ சுருள் வெள்ளையினுடைய வாழ்க்கை சுழற்சியை பார்த்தோமானால், வயதில் முதிர்ந்த பெண் ஈக்கள் மஞ்சள் நிற நீள்வட்ட முட்டைகளை சுழல் வடிவ அமைப்புகளில் தென்னை ஓலைகளின் அடிபாகத்தில் இடுகின்றன. இம்முட்டைகள் மெழுகு பூச்சுடன் காணப்படும். முட்டைகளில் இருந்து வெளிவரும் நகரும் தன்மை கொண்ட இளம் குஞ்சுகள் இலைகளில் அடிபரப்பில் இருந்து கொண்டு இலைகளின் சாற்றினை உறிஞ்சி வளர்கின்றன. 3 உருவங்களை கடந்து கூட்டுப்புழு பருவத்தை அடைந்து பின்னர் முதிர்ந்த ஈக்களாக வெளிவருகின்றன. சுமார் 22 முதல் 30 முழு வளர்ச்சியடைந்த ஈக்களாக மாறி கூட்டம் கூட்டமாக தென்னை ஓலையின் அடிப்பகுதியில் காணப்படும். இவை காற்றின் திசையில் எளிதில் பரவி அடுத்தடுத்த தோட்டங்களில் உள்ள தென்னை மற்றும் இதர பயிர்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியன. அன்பு விவசாயிகளே, இந்த ரூகோ சுருள் வெள்ளையானது தென்னையை மட்டும் தாக்கக்கூடியதல்ல. இதற்கு பிரதான மாற்றுப்பயிர்கள் என்னவென்றால், வாழை, சப்போட்டா, மா, கொய்யா, பாமாயில், முந்திரி, எலுமிச்சை, சீத்தாப்பழம், பாதாம், மக்காச்சோளம், கல்வாழை, அலங்காரப்பனை மற்றும் ஆபரண செடிகள் பெருமளவில் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. இதனுடைய வளர்ச்சூழல் என்னவென்றால், தாக்குதலுடைய சூழ்நிலைகள் காரணங்கள் என்னவென்றால், பருவமழை குறைவினால் ஏற்பட்ட வறட்சி, அதிகளவு வெப்பம் மற்றும் குறைந்த காற்றின் ஈரப்பதம் ஆகியன இப்பூச்சியின் அந்த பெருக்கத்திற்கு

0: காரணமாக இருக்கலாம் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பெரும் பாதிப்புக்கு உண்டாகக்கூடிய இந்த தென்னை மரங்களில் இந்த ரூகோ சுருள் வெள்ளையினை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்த முதலாவதாக இந்த பூச்சிகளின் நடமாட்டம் மற்றும் சேதாரத்தை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும்.
1: கத்தமுத்த, கேட்டது போதும், இன்னும் மிச்ச மீதிய நாளைக்கு போட்டு காட்டுறேன்ப்பா. நேரம் ஆயிப்போச்சு, நான் வேற கிளம்பணும்.
2: கதமுத்த, இந்த ஆபீசர் சொன்னதை ரொம்ப பயனுள்ளதாம்பா இருக்குதா?
1: கிளம்புறேன்.
2: இந்தாப்பா குடி.
1: கத்தமுத்தே, உன்ன மாதிரியே ரொம்ப இனிப்பா இருக்குப்பா.
2: உண்மையா சொல்ற?
1: ஆமாப்பா. சரி, நான் கிளம்பட்டுமா?
2: சரி கத்தமுத்தே,
1: போயிட்டு நாளைக்கு சந்திப்போம்ப்பா.
2: கண்டிப்பா சந்திப்போம்.
3: உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை மேலாண்மை முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் உரையாடினார்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவிக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்பாட்டில் இருந்து விலகி இருக்குமாறும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துமாறும் குடியரசுத் துணைத்தலைவர் மாணவர்களை கேட்டுக் கொண்டார். சாத்தியமில்லாததாக தோன்றுவதை சாதிப்பதற்கான சக்தியும் உறுதியும் இளைஞர்களிடம் உள்ள இக்காலத்தில் நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது என்று அவர் குறிப்பிட்டார். அண்மையில் இயற்றப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு திருத்த மசோதா பொதுத் தேர்வு முறைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தற்போது 30% உள்ள நிலையில் அதை 2035 50% அதிகரிப்பதற்கான இலக்கு நிறைவேறும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாடு மற்றும் செயல்படுத்துதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியை விரிவுபடுத்துதல், உலக அளவில் போட்டித்தன்மையுள்ள தொழில்துறை சூழல்களை வளர்த்தல் ஆகியவற்றுக்கு தொழில்துறை வழித்தடங்கள் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்திய குழு என்ற உணர்வுடன் தொழில்துறை வழித்தட மேம்பாட்டை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித

0: தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இத்திட்டத்தின் கீழ் பணிக்கு வருபவர்களுக்கான வருகை பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இடைத்தரகர்கள் இன்றி பணியாளர்களின் ஊதியம் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தகுதியானவர்களுக்கு இத்திட்டத்தின் பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 10,185 நீர்ப்பாசன கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் நடைபெற இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதையொட்டி சில ரயில்களின் புறப்பாடு மற்றும் வருகையில் மாற்றங்களை செய்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து இயக்கப்படும் மலைக்கோட்டை அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையும், அதன் பிறகு அடுத்த மாதம் 21ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரையும் சென்னை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து மன்னார்குடிக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சோமாலியாவின் பைடோவா நகரில் ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. கேரளம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகளை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தொடங்கி வைக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று புஷ்பயாகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20,00,000 ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று

0: தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காருலா கார்மென் மரியா இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபைரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் 130 பேர் பங்கேற்றுள்ளனர். வரும் வியாழக்கிழமை வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55:16.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள். தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் ஜி ராஜமுருகன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே. உயிரியல் கட்டுப்பாடு என்பது நிலையான வேளாண்மைக்கான முக்கியமான சுற்றுச்சூழல் நட்பு முறையாகும். பூஞ்சைகள் சுற்றுச்சூழல் சுத்திகரிப்பிலும் சிறப்பான பங்களிப்பை வழங்குகின்றன. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் நச்சு வேதிப்பொருட்கள், பெட்ரோலிய கழிவுகள், சாயக்கழிவுகள் மற்றும் கன உலோகங்களால் மண் மற்றும் நீர் மாசுபடுகின்றன. சில பூஞ்சைகள் இத்தகைய நச்சுப் பொருட்களை உடைத்து அல்லது உறிஞ்சி மாசுபாட்டை குறைக்கின்றன. குறிப்பாக ஒயிட்ராட் பஞ்சை போன்ற பூஞ்சைகள் லிகினை சிதைக்கும் திறன் கொண்ட என்சைம்களை உற்பத்தி செய்வதால் பல சிக்கலான மாசுபடுத்தும் கரிம வேதிப்பொருட்களையும் சிதைக்கின்றன. இதனால் மண்ணும் நீரும் இயற்கையாக சுத்தமடைகின்றன. இந்த செயல்முறை சுற்றுச்சூழல் மீட்பில் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. இவற்றின் செயல்பாடுகள் இல்லையெனில் இயற்கையின் ஊட்டச்சத்து சுழற்சி தடைப்பட்டு சுற்றுச்சூழல் சமநிலை பெருமளவில் பாதிக்கப்படும். ஆகையால் பூஞ்சைகள் பூமியின் நிலையான சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் மிகவும் முக்கிய உயிரினங்களாக கருதப்படுகின்றன. பூஞ்சைகள் உணவுப் பொருட்களின் தரத்தையும் பாதிக்கின்றன. பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் அதிக ஈரப்பதம் உள்ள சூழலில் பூஞ்சைகளால் எளிதில் தாக்கப்படுகின்றன. சில பூஞ்சைகள் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் மிகவும் ஆபத்தான மைக்கோடாக்சின்ஸ் எனப்படும் நச்சுப் பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. கால்நடைகள் இத்தகைய தீவனங்களை உட்கொண்டால் அவற்றின் வளர்ச்சி, இனப்பெருக்கம் மற்றும் பால் உற்பத்தியும் பாதிக்கப்படும். பூஞ்சை நோய்கள் அதிகமாக பரவும் போது உயிரியல் பன்முகத்தன்மையையும் பாதிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட தாவர இனத்தில் நோய் வேகமாக பரவினால் அந்த இனத்தின் எண்ணிக்கை குறையலாம் அல்லது சில பகுதிகளில் முற்றிலும் அழியக்கூடும். இதனால் அந்த தாவரத்தை உணவாகவோ வாழ்விடமாக

0: மரமோ சார்ந்துள்ள பூச்சிகள், பறவைகள் மற்றும் பிற உயிரினங்களும் பாதிக்கப்படுகின்றன. இதன் விளைவாக முழு உணவுச் சங்கிலியிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு சுற்றுச்சூழல் சமநிலை சீர்குலைகிறது. குறிப்பாக அரிய மற்றும் அழிவின் விளிம்பில் உள்ள தாவர இனங்களுக்கு பூஞ்சை நோய்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கருதப்படுகின்றன. சில பூஞ்சைகள் காட்டு சூழலிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. காட்டு மரங்களை தாக்கும் பூஞ்சைகள் மரங்களின் வளர்ச்சியை தடுத்து கிளைகள் உலர்தல், தண்டு அழுகல் மற்றும் முழு மரமும் இறத்தல் போன்ற விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இதனால் காடுகளின் அடர்த்தி குறைவதுடன் கார்பன் சேமிப்பு திறனும் குறைகிறது. இதன் தாக்கம் காலநிலை மாற்றத்திலும் பிரதிபலிக்கும். இருப்பினும் அனைத்து பூஞ்சைகளும் தீங்கு விளைவி அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலில் காணப்படும் பூஞ்சைகளில் மிகச் சிறிய சதவீதம் மட்டுமே நோய் காரணிகளாக உள்ளன. பெரும்பாலான பூஞ்சைகள் இயற்கையின் சுத்திகரிப்பாளராகவும் ஊட்டச்சத்து சுழற்சியை பராமரிப்பவர்களாகவும் செயல்படுகின்றன. எனவே பயனுள்ள பூஞ்சைகளை பாதுகாத்து தீங்கு விளைக்கும் பூஞ்சைகளை அறிவியல் முறையில் கட்டுப்படுத்துவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் நிலையான வேளாண் வளர்ச்சிக்கும் மிகவும் அவசியமாகும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஜி. ராஜமுருகன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7 மணி. வருவது சிந்தனை மலர். நல்லொழுக்கத்தை விட மேலான பொருள் எதையும் சான்றோரிடத்தில் காண முடியாது. சொன்னவர் நபிகள் நாயகம். நல்லொழுக்கத்தை விட மேலான பொருள் எதையும் சான்றோரிடத்தில் காண முடியாது. நபிகள் நாயகத்தின் நற்சிந்தனை இது. சிந்திக்க வைக்கும் சிந்தனை மலர் நாளையும் மலரும்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: செல்போன் நல்லதா கெட்டதா. நெறிப்படுத்துகிறார் எஸ் மீனாட்சி அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயம் குறித்த சித்திரம் நிறைவு பகுதி. எழுத்தாக்கம் எஸ் சுகந்தி அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை சிவகௌரி அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரத்தில் சட்டம் அறிவும். அவதூறு வழக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி.

0: நேரம் 7:02, ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல், இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து, புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.
2: டயத்துக்கு ஆஃபீஸ் போகணும், டயத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, காலையிலே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கிச்சனில் இருப்பாங்க, ஏதோ ஒரு இதை பார்க்குறதுக்காக ஃபோனை திறக்கிறாங்க. அது பார்த்தா ஒரு அரை மணி நேரம் ஆகிடுதா, அது ஒரு சண்டே ஆகிடுது. அது இளந்தம்பதியே அவங்க வந்து புரிதல்

0: வரத்துக்கே கொஞ்சம் நாளாகும். ஏன்னா அவங்க இப்போ தானே கல்யாணம் ஆகியிருக்குது,
1: ஆமாம்.
0: அவங்க ரெண்டு பேர் மைண்ட் செட்டப்பும் ஒன்றா ஆகி ஒருத்தவங்க ஒருத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த இதெல்லாம் புரிஞ்சு அந்த வேவ் லென்த் ஒன்றா வரத்துக்கே கொஞ்சம் காலம் ஆகும். அதுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டையை கூட உண்டு பண்ணிடுது. இப்போ அது சம்மந்தமாலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஏன் இந்த கருத்து வேறுபாடு இருக்கு? சரி, நீங்க அரேஞ்ச் மேரேஜ்ல சொல்றீங்க கருத்து வேறுபாடு இருக்கு, காமன். லவ் மேரேஜ்ல கூட ஏன் இந்த கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, லவ் மேரேஜா இருந்தாலும் அவங்க ஒரே வீட்டுல வாழல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, லவ் பண்ணும்போது உனக்காக நான் எனக்காக நீ பேசிடுவாங்க, வாழ்ந்துரும் அந்த ஒரு மோகத்துல நம்ம அப்படியே இருந்துருவோம். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரே வீட்டுல இருக்கும் போது நான் குளிக்கும் போது நீயே வந்து டிஸ்டர்ப் பண்ற, எனக்கு இது பண்ணும் போது நீயே இது பண்ற, அந்த ஒரு விட்டு கொடுத்தல் கண்டிப்பா இருக்காது. இன்னொரு ஸ்டேஜ் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்க அம்மா வீட்டுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, எங்க அப்பா என்ன எப்படி பாத்துக்கிட்டாரு தெரியுமா. நம்ம எவ்வளோ ஒரு ரிச்சான வீட்டில் இருந்தாலும், ரிச் இந்த சென்ஸ் மணி மட்டும் சொல்லலை, கேர் லவ் சொல்கிறேன், எவ்வளோ இருந்தாலுமே புதுசாக ஒரு 25 வருஷம் கழிச்சு ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்கே கிடைக்கிற அன்பு நம்மளுக்கு கம்மியாக தான் தெரியும். அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த ஒரு வருட காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அது போதாதுன்னு அவங்க பாருங்க இந்த ஃபோட்டோஷூட் போட்டாங்க, இது வாங்கி கொடுத்தாங்க, அந்த கம்பாரிஷன் இன்னும் சேர்ந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும். முதலே சொன்ன மாதிரி, என் ஹஸ்பண்ட் தானே நான் விட்டு கொடுக்குறேன், என் ஒய்ஃப் தானே நான் விட்டு கொடுக்குறேன்ற விட்டு கொடுக்கும் தன்மை ரெண்டு பேருக்குமே வரணும். ஏன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகிய காலம், நம்ம அதிகபட்சம் ஒரு 100 வருஷம் வாழ்ந்துருவோமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். அப்படியே 100 வருஷம் நான் வாழ்ந்தா கூட ஒரு 50-60 வருஷம் தான் நான் ஹெல்த்தியாக இருப்பேன், அதுக்கடுத்த ஒருத்தவங்க டிபெண்ட்டாக இருக்கிறேன். ஸோ அந்த வாழ்நாள் காலத்தில் நான் எவ்வளோ ஆரோக்கியமாக, எவ்வளோ அன்பா, எவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனோட இருக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: இப்போ இன்னொன்று, இந்த கல்யாணம் ஆன பிறகு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதுக்கு ஒரு தவறான முடிவெடுக்கிறது அல்லது விவாகரத்துக்கு மாறி முடிவெடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு முடிவுக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி போகாமல் சமரசமாக போகிறதுக்கு அல்லது ஆலோசனையாக கேட்கறதுக்கு, ஏன்னா பெரியவங்கள்லாம் இருப்பாங்க இல்லை, அந்த இதுக்கெல்லாம் கூட இப்போ ஒரு தயக்கம் இருக்குது. வந்து இது ஷேர் பண்ணி, அதாவது ஷேர் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க, மனசில் உள்ளதை ஷேர் பண்ணி, நமக்கு எனக்கு இப்போ சின்ன இந்த பிரச்சனை இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதை யார்ட்டே சொல்லுவோம், ஒரு அம்மாட்ட சொல்லலாம், ஒரு அக்காட்ட சொல்லலாம், அதுக்கெல்லாம் கூட யோசனையாக இருக்குது. வேறு வேறு விதமான முடிவுகளுக்கு போகிறாங்க, இதிலெல்லாம் என்ன முடிவெடுக்கணும் இளம் தம்பதிக்கு உங்களுடைய ஆலோசனைனா என்ன?
1: இதில் முக்கியமாக ரொம்ப பேசிக்காக ஒரு விஷயம் சொல்லணும், ஏன் இதுக்கு காரணம் இப்படி ஒன்று நடக்குதுன்றது நம்மளுக்கு ஏன் முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கூட்டு குடும்பம் அப்படின்றதே இல்லை, கண்டிப்பாக இப்போ இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 100 இளம் தம்பதியினருக்குனா அந்த ஒருத்தவங்க கூட்டு குடும்பம் இருக்குன்றதே பெரிய விஷயம், எல்லாரும் தனி குடும்பம். பேரண்ட்ஸே என்ன சொல்லிடுறாங்க, அது ரெண்டு தெரு தள்ளியாவது நீ போயிடுமா, உன் குடும்பத்தை நீ பார்த்துக்கோ, என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து உன் கூட வந்து சண்டை மாட்டி வம்பிழுக்க விரும்பலன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்காவது அவங்க அம்மா அப்பா கூட யாது இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு சண்டை அப்படின்னு வரும்போது, இப்போ ஒரு ரூமில் சண்டை போடுறாங்கன்னா வெளில சத்தம் கேட்குன்னு ஒரு பயம் இருக்கும், ஐயோ என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்ட்டு. அதே நீங்கள் தனி குடத்தில் இருந்தீங்கன்னா என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கலாம், அடிச்சுக்கலாம், கோச்சின் போயிடலாம், பேசாமல் இருக்கலாம், சமைக்காமல் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அது உங்களுக்கு கேட்க யாருமே கிடையாது. ஸோ இதுக்கு முதல் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளாவது ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்து அந்த குடும்பத்தோட பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, போத் ஹஸ்பண்ட் சைடும் ஒய்ஃப் சைடு ரெண்டு சைடுமே சொல்லலாம், அது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயமா இருக்கு. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொறாமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம். பொறாமைன்றது எப்படி அப்படின்னா, காசு பணம் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இருக்கிற மீடியாவோட தாக்கத்தில் அவங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே பிரச்சனை பண்ணுறது. ஒரு பூ வாங்கி கொடுக்கலன்னு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தேன், ஹஸ்பண்ட் பூ வாங்கி கொடுக்கலன்னு அந்த ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கோட அந்த சைக்காலஜிஸ்ட்டை போகும்போது கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்த இன்ஃப்ளூயன்ஸு என்னென்னா, என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுப்பாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கலையா, ஃபோனில் பேசும்போதும் அவங்க அந்த ஸ்டேட்டஸ் போடுறதை பார்த்துட்டும் அவங்க ஹஸ்பண்ட்லாம் எவ்வளோ கேரிங்காக இருக்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் கேரிங்காக இல்லை, பூ வாங்கி கொடுக்கலன்றத ஒரு கேரிங் இல்லை, பேசிக்கான விஷயந்தான், அதில் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்றது. ஸோ மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது, அவங்க நம்மளை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவாங்க, நம்மளுக்கு மற்றவங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் நிறையா நம்மளுக்கு கிடைச்சிருக்கும், ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சாலுமே நம்ம என்ன நினைப்போம், எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்னு கிடைக்காததை பற்றி தான் பேசுவோம். ஸோ அந்த பொறாமை அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஒன்று. ஃபோன்லாம் லாக் பண்ணி வைக்கும் போது அதை லாக் எடுக்க முடியல, பார்க்க முடியல அப்படின் போது அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பை வைப்போம். யார் மூலமாவது அந்த ஸ்பை வந்து வெளியில் பெரிய ஆளுங்களாம் இல்லாமல் அவங்க அம்மா மூலமாவோ இல்லை சொந்தக்காரங்க மூலமாவோ இவர் எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லா தன்மை வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே மெயினாக நம்மளுக்கு போகணும் அப்படின்னா, கூட்டு குடும்பம் உட்கார்ந்து பேசுகிற அந்த கம்யூனிகேஷன் டைமிங், பர்சனல் டைமிங், டைமிங்ன்றதுனா ஃபேஸ் டு ஃபேஸ், உங்கள் முகத்தை நான் பார்த்து என் முகத்தை நீங்கள் பார்த்து டெய்லி பேசும்போது கண்டிப்பாக அந்த கருத்து வேறுபாடு அப்படின்றது குறையும். அடுத்தடுத்து அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றது வந்து குறைஞ்சிடும். ஏன்னா கல்யாணம் எவ்வளோ ஈஸியாக பண்ணுறாங்களோ அவ்வளோ ஈஸியாக டைவர்ஸ் வாங்குறாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இளம் தம்பதி நேர்தான், ஏன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை ஆயிடுச்சுன்னா குழந்தைக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு போயிடுறாங்க. குழந்தை பேர்

0: அப்படின்றது கொஞ்சம் தள்ளி போடும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. ஒரு சின்ன சண்டையை பெருசாக்கி டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கிறாங்க. கவுன்சிலிங் அமைச்சாலும் கவுன்சிலருக்கே கவுன்சிலிங் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்தளவு எல்லாமே வந்து இப்போ கருத்து வேறுபாடு. எனக்கு பிடிக்கல, கட் அண்ட் ரைட்டாக சொல்ல, எனக்கு பிடிக்கல, நான் வாழ மாட்டேன், என்னால் முடியாது, அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. ரீசெண்டாக ஒரு இதில் நியூஸ் பேப்பரில் படிக்கும் போது கூட நான் ஒரு கோவத்தில் டைவர்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ எனக்கு அவர் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது, என் ஈகோ என்னை தடுக்குது, ஓப்பனாகவே சொல்கிறாங்க. நான் கோவத்தில் டைவர்ஸ் பண்ணேன், இப்போ நான் போக மாட்டேன், எனக்கு ஆசை தான், ஆனால் நான் போக மாட்டேன், ஏன்னா என் ஈகோ என்னை தடுக்குது, நான் விட்டுட்டு கேட்டால் என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக வந்து என் கூட வாழ்வார், பட் எனக்கு விருப்பம் இல்லை, நான் இப்படி தனியாக இருந்துடுறேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கும் போது நம்மளால் இந்த கருத்து வேறுபாடுகளை தடுக்க முடியும்.
1: நிச்சயமாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு அனுபவம், ஒரு வயதானவங்க வந்து அவங்க திருமணம் ஆன புதுசில் வந்து பிடிக்காமல் டைவர்ஸ் பண்ணிடலான்னு பல தடவை யோசிச்சுருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழலில் இப்போ வந்து பெரியவங்களுக்கு பயந்தோ இல்லை குடும்பத்துக்கு கெட்ட பேர் ஆகிடுங்கிற பயந்தோ அப்படியே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு வந்து இப்படி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சது, நான் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க. எதனால் நான் இதை சொல்கிறேன்னா, ஆரம்பத்தில் புரிதல் இருக்காது, ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை சூழல் வேறு மாதிரி இருந்திருக்கும், அவருக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும், ரெண்டாவது வந்து அவரும் ஒரு இவங்களை பற்றின புரிதல் இல்லாமல் இருப்பார். ஆனால் நாளாக நாளாக ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு அந்யோன்யமான ஒரு தம்பதியாக மாறிடுவாங்க. அதனால் வந்து ஆரம்பத்தில் பிரச்சனைன்னா உடனே வேறு தவறான முடிவுக்கு போகாமல் ஆலோசனை அட்வைஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம போகிறது தான் ரொம்ப, நம்ம வந்து இளம் தம்பதியினருக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்.
0: அதே மாதிரி பிரச்சனைகளை பேசணும், அவங்க அம்மா அப்பா சைடு அவங்களுக்கு க்ளோஸாக இருப்பாங்களே, அக்கா தங்கச்சி அவங்கக்கிட்ட பிரச்சனைகளை பிரச்சனை சொல்கிறது யாருன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ யூஸ்வலாக சொல்லுவாங்களே, உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன்னு. ஸோ நம்ம பிரச்சனை சொல்கிறவங்க நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுறவங்களா இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லணும். நிஜமாலுமே நம்மளோட வெல்விஷர்னு இருப்பாங்க இல்லையா, ஒரு உயிரினத்துக்கு வெல்விஷர்னால் அது கண்டிப்பாக அம்மா அப்பா தான், அவங்க திட்டினாலும் அடித்தாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம ஷேர் பண்ணணும், இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஈஸியாக நம்மளுக்கு சால்வ் ஆகும்.
1: ஏதோ ஒரு இதுக்காக வந்து ஒரு அக்செப்ட் கொடுத்துட்றோம், ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்து ஓகே பண்ணிடுறோம் அப்படின்னா, அதுக்கு பிறகு அவங்களால வந்து ஏதோ ஒரு தொந்தரவு, ஒரு கட்டாயப்படுத்துறது, வேறு விதமான ஒரு தவறான வழிக்கு நம்மளை இழுத்துட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் இது வந்து ஹஸ்பண்ட்டை சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம், ஹஸ்பண்டை இந்தமாதிரி மாட்டிக்கிட்டாருன்னா மனைவிட்டை இதை சொல்லணுமா, அவங்க நம்மளை இதுவே ஒரு மன உளைச்சலெல்லாம் உண்டு பண்ணிடுது. இந்த மாதிரி விஷயத்தில் என்ன முடிவெடுக்கணும்?
0: இதில் வந்து முதல்ல நம்ம வந்து நம்மளோட ஸ்பௌஸ் கிட்ட, பார்ட்னர் கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அவங்களால மட்டும்தான் நம்மளை புரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் சொல்லாமல் அதை மறைச்சி நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்களே என்ன நினைப்பாங்க, ஓ மேலே தப்பு இல்லாமலே நீ மறைச்ச அப்படின்னு சொல்லணுனாலும் மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறோம், இது வந்து காமன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்து அவங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய ஆரம்பித்த உடனே நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும். அண்ட் நீங்கள் சைபர் கிரைமில் சொல்லி அதுலேருந்து தப்பிச்சுக்கிறது இன்னும் ரொம்ப நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ஓப்பனாக இருக்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனை வராது.
1: அதாவது இப்போ கணவன் மனைவி ஆரம்பத்தில் வந்து நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொஞ்ச நாள் கழித்து நாம் அப்படிங்கிற மாதிரி மாறுற அளவுக்கு ரெண்டு பேருமே நடந்துக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்குள்ளார ஒரு நெருக்கம் வரும், ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும், வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒருத்தவங்க ஒருத்தவங்க பழகும் போது தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பேரண்ட்ஸோடைய ரோலையும் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இளம் தம்பதி அவங்க வந்து அந்த அளவுக்கு இன்னும் பக்குவப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது ரெண்டு பக்கமும் பேரண்ட்ஸு, திருமணமான புதுசில் ஒரு அம்மா வந்து பொண்ணுக்கு என்ன சொல்லணும், அம்மா வந்து பையனுக்கு என்ன சொல்லணும்?
0: இப்போ என்ன சொல்லணும்னு நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிடுறேன். முக்காவாசி பேரண்ட்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க, என்னென்னா நீங்கள் எப்படி வாழ்ந்த, அங்கே போனால் வேலை இட்டா செய்யாத, இது பண்ணாத, உனக்கு எல்லா மிஷினுமே நான் வாங்கி கொடுத்துறேன். இப்போ எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடுச்சு, வீடு பெருக்க, ஜாமான் கழுவ, துணி துவைக்க எல்லாமே நான் வாங்கி கொடுத்துறேன், நீயே வேலை செய்யணும், நீ தானே அந்த பொருள் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்ற விஷயங்களை சொல்லவே கூடாது. என்ன சொல்லணும் அப்படின்னா, அது உன் குடும்பம், அந்த குடும்பம் இனிமேல் உன்னோடது, நீ இனிமேல் அங்கே போய் வாழ போகிற. ஸோ புதுசாக போகிறப்ப முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி கொஞ்சமாக தான் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லணும், ரொம்ப கொடுமைகள் இருக்கிறப்ப நீ கண்டிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்ற சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்குமே சமைக்க தெரியாது, எந்த வேலையுமே தெரியாமல் எல்லாம் படிக்கிறோம், எந்த வேலையும் கற்றுக்காமல் அப்படியே ஒரு ஏஜ் வருது, வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அங்கே போயிட்டு தான் நம்ம ஒரு ஒரு விஷயமாக கற்றுக்குறோம். கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் இருக்கும். இப்போ கையெழுத்து எழுத ஆரம்பிக்கும் போது எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணமோ அது மாதிரி வீட்டு வேலைகள் சமைக்கிறது ஸ்ட்ரகிள் இருக்கும் தான். அப்போ அந்த அம்மா அதை எப்படி மீண்டு வரணுன்றத சொல்லணும். முக்கியமாக ஒரு வார்த்தை என்ன சொல்லலாம், எங்கள் அம்மா வீட்டில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லவே கூடாது. அது வந்து அந்த சைடு இருக்கிறவங்களும் எவ்வளோ ஹர்ட் பண்ணும், அப்போ நம்ம நல்லா பார்த்துக்கலையா, நம்ம கொடுக்கலையா அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் அப்படின்றவங்க, இந்த பெண் நம்மளை நம்பி தான் இங்கே வாழ வந்திருக்கிறாங்க, அந்த ஆணோட சப்போர்ட் மட்டும் இருக்காது. யூஸ்வலாக பொண்ணு பார்க்கும்போது பார்த்துக்கிட்டிங்களா, ஐ மீன் மாப்பிள்ளை வீடு பார்க்கும்போது மாப்பிள்ளை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அவங்க அம்மா அப்பா அவங்க தங்கச்சி அக்கா சொந்தக்காரங்க

0: வீடு வீடு இருக்கிற இடம் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஏன்னா அந்த பையனை மட்டும் நம்பி நம்ம பொண்ணு கொடுக்கல, அந்த ஹோல் ஃபேமிலியை நம்பி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ எல்லாமே நல்லா இருந்தால் தான் கொடுப்போம். அதனால அந்த ஆண் அப்படின்றவர் அந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டில் வாழ வந்திருக்கா, புது இடம் புது பழக்க வழக்கம். யூஸ்வலாக மாமியார் சொல்லுவாங்க, ஐயோ எங்கள் வீட்டில் இதை இப்படி செய்ய மாட்டோம், இதை இப்படி தான் செய்வோம் அப்படி சொல்லாமல், இல்லைம்மா நம்ம வீட்டில் அந்த எங்கள் வீடுன்ற வார்த்தையே வரக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த மாமியார்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் எப்படி கிடையாதுமா அப்படி சொல்லாமல், நம்ம வீட்டில் இப்படி கிடையாதுரா இப்படி பண்ணலாம் அப்படி சொல்லும்போது அந்த மாமியார்ன்ற பவரை வேற விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு நம்ம பொண்ணு தான், நம்ம வீட்டுக்கு வாழ்ந்திருக்க பொண்ணு அப்படின்னு. சோ ஏதாவது குறை சொன்னாலும் ஹஸ்பண்ட் வந்து யார் பக்கமே நிக்க கூடாது. என்ன கேட்டா மாமியாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, வைஃப்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. சப்மியூசிவா நியூட்ரலா போயிடணும் ரெண்டு பேரும். நீங்க இன்னைக்கு சண்டை போட்டுப்பீங்க, நாளைக்கு சேர்ந்து உட்காந்து பேசுவீங்க, நீங்களே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். சோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல தான் அந்த பெண் வாழ வந்த இடத்துல ஒரு செக்யூர்டா ஃபீல் பண்ணுவா, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொண்டு வரும்போது ரெண்டு சைடு பேரண்ட்ஸும் இந்த மாதிரியான அட்வைஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது.
1: நிச்சயமா இளம் தம்பதியினர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கவங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையை மாத்திக்குவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். நிலையத்துக்கு வந்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை பங்கு கொண்ட உங்களுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் மிக்க நன்றி. வணக்கம் அம்மா.
0: நன்றி சார். நன்றி.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து, புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
3: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. இப்பணியின்போது சுமார் 1,45,00,000 படிவங்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும், 13,000-க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று இதனை வழங்கியதாகவும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் குறித்து வரும் 24 முதல் அடுத்த மாதம் 23 வரை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 27 வெளியிடப்படும் என்றும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் குறித்த வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு கடும் நிபந்தனையுடன் ஜாமீன் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சய் கருள் ஆகியோர் அடங்கிய அமர்வு, ஜாமீனில் விடுவிக்கப்படும் வெளிநாட்டவர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், முன் அனுமதியின்றி இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் தெரிவித்தனர். அவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்கள் ஒரு வாரத்திற்குள் வெளிநாட்டவர் பிராந்திய பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினர். ஜாமீன்தாரர்கள் போலியானவர்கள் என கண்டறியப்பட்டால் அவர்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் துறை ரீதியான விசாரணைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு போட்டித் தேர்வுகளில் முறைகேடு நடைபெறுவதாக கடந்த 24 மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அடுத்து, கடந்த 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. 2014 முதல் நடைபெற்ற ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும்

0: ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகள் குறித்து விரிவாக விசாரணை மேற்கொள்ளவும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் விழிஞ்ஞம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகள் தொடங்குகிறது. இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இந்த சேவையை தொடங்கி வைக்கிறார். மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராணுவ தலைமை தளபதி தீரஜ் சேத்திற்கு நேபாள ராணுவத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேபாள ராணுவ தலைவர் திரு ராம்சந்திர பவுடல் இவ்விருதை வழங்கினார். நேபாளத்தில் பயணம் மேற்கொண்டு வரும் ராணுவ தலைமை தளபதி திரு தீரஜ் சேத் அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசோக் ராஜ் சிக்டெலுடன் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். அத்துடன் நேபாள ராணுவத்தினருக்கான உபகரணங்களையும் ஜெனரல் தீரஜ் சேத் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் SSB படையினரின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். ஹைதராபாத் இப்ராஹிம் பட்டினத்தில் அப்படையினருக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை அவர் திறந்து வைத்தார். SSB படையினருக்காக இதுவரை 10,029 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மண்டி மாவட்டத்தின் கட்டவுலா பகுதியில் அதிகபட்சமாக 7.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 87 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மழை தொடர்பான சம்பவங்களால் அம்மாநிலத்தில் இதுவரை 80 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 994 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. இதற்கிடையே பிலாஸ்பூர், காங்கிரா, மண்டி, சிர்மாவூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சிம்லா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 6 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1,304 கிராமங்களில் வசிக்கும் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு, குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் மின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுமார் 42,000 ஹெக்டேர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளன. பைட்டாராணி, பிராமணி மற்றும் சலண்டி ஆறுகளின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பட்ராக் மற்றும் ஜெய்ப்பூர் மாவட்டங்களை ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஹெலிகாப்டர் மூலம் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார். இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. மீனவர்கள் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நடைபெற்று வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்ட 60 நாட்கள் ஒப்பந்தம் காலாவதியாக உள்ள நிலையில் அடுத்து மேற்கொள்ளப்பட உள்ள சூழல் குறித்து தெரிவித்தார். ஈரான் சரணடைவதற்கு கெடு எதுவும் தாம் விதிக்கவில்லை என்று அவர் கூறினார். ஈரான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அமெரிக்க கடற்படையினர் அந்நாட்டின் மீது தொடர்ந்து பொருளாதார ரீதியாக

0: அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காரோலா கார்மென் மரியா இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வின் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத் அதர்பா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபைரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்கேட்டிங் போட்டி டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகளைச் சேர்ந்த 272 வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் 130 வீரர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். நாளை மறுநாள் வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 8 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சிறுநீர் பையில் வரக்கூடிய கேன்சர் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.
4: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிறுநீர் பை கேன்சர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறுநீர் பைங்கிறது பிளாடர், அதோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஹார்ட் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி கிட்னி வந்து 24 hours நமக்கு பிளட்ல இருக்கிற அழுக்குகளை ஃபில்டர் பண்ணி யூரினா வெளியேற்றிட்டு இருக்கும். நம்ம வந்து 24 hours யூரின் போக முடியாதுல்ல, அதனால நமக்கு ஆண்டவன் வந்து நமக்கு அந்த ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்காரு. அது என்ன சிஸ்டம்னா பிளாடர், நீர் பை அப்படிங்கிறது உற்பத்தி ஆகிற யூரின் வந்து அதுல ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகிற யூரின் தான் நமக்கு ஒரு ஒரு அளவு வந்த பிறகு நமக்கு வந்து ஒரு அர்ஜென்சி வரும், பிரெயின் வந்து யூரின் போங்க. ஸோ இந்த பிளாடரோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் எவாக்குவேஷன், வெளியேற்றது. இதுதான் இந்த நீர் பையில கேன்சர் வரலாம். எப்படி எல்லா உறுப்புகளுக்கும் கேன்சர் வர்ற போது இந்த நீர் பை கேன்சருங்கிறது இது இப்போ வந்து அது வந்து இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்க்கறதுக்கும் இப்போக்குமே வந்து அது அதிகமாக ஆயிருக்கு. ஏன் அதிகமாக இருக்குங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த கேன்சர் எதனால வரும் அப்படின்னா முதல்ல ஆல்மோஸ்ட் எல்லா கேன்சருக்கும் நம்ம சொல்ற ஒரே இதுதான் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் வந்து ஒன் ஆஃப் த மெயின் காஸ். ரெண்டாவது பெயிண்ட் சம்பந்தமான வேலை செய்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் வரும்ல, அதில் வந்து ரிஸ்க் அதிகம். இது இல்லாமல் நம்ம யூரினரி பழக்க வழக்கங்கள், அதாவது யூரின் ரொம்ப நேரம் அடக்கி போகாமல் இருக்கிறது, இல்லை யூரின் பையில் கல் வந்து அதை ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறது, சில வியாதி ஈஜிப்டிலெல்லாம் வந்து இந்த நீர்ப்பை கேன்சருக்கு வந்து ஒரு கிருமி ஒரு புழு, நம்ம எப்படி வந்து குடல் புழுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி பிளாடர்லேயும் ஒரு புழு இருக்கும். அந்த புழுனாலையும் இந்த கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம ஊரில் அது பரவலாக இல்லை, பட் அந்த வகையான கேன்சரும் இருக்குது. இன்னொரு வகையான கேன்சர் எப்படி அந்த நீர் பையில நம்ம வந்து நிறைய அந்த வலி மாத்திரைகள் சாப்பிடும் போது அந்த வலி மாத்திரைகளோட மெட்டபலைட்ஸ் ஃபில்டர் ஆகும் போது அது இரிட்டேட் பண்ணி அதுலேயுமே சில சமயம் பிளாடர் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிளாடர் கேன்சர் வந்து கியூரபிள் தான், பட் அதுக்கான அறிகுறிகள் என்னங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான அறிகுறிகள் வந்து எப்போதுமே யூரின்ல 50 வயசுக்கு மேற்பட்டவங்க யூரின்ல பிளட் வருதுன்னா கண்டிப்பா அதுல வந்து 50% அது கேன்சரா இருக்கிறதுக்குரிய அறிகுறி இருக்கு. ரெண்டாவது யூரினரி சிம்டம்ஸ் அப்படின்னா நம்ம அடிக்கடி அடிக்கடி யூரின் போகிறது, யூரின் வந்தால் போகாமல் அடைச்சி

0: ஏற்று இருக்கிறது. இது பல காரணங்கள், அதுக்கு ரெண்டு மூணு சாதாரண வியாதி கூட இருக்கலாம், பட் அது கேன்சருக்கு இருக்கும் போதும் அதுக்கான அறிகுறிகள் இருக்கிறது. யூரின் இடத்துல பெயின், அது வந்து பரவும் போது சுற்றி இருக்கிற நரம்புக்கெல்லாம் பரவும் போது அதிகபட்சமான பெயின் இருக்கும். இதுக்கான டெஸ்ட் வந்து மூலமாக இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து யூரின் போகிற பாதையில் ஒரு எண்டோஸ்கோபிக்கலாக ஒரு டியூப், வாயில் எப்படி எண்டோஸ்கோபி போடுறோமோ அதே மாதிரி யூரின் போகிற பாதையில் ஒரு டியூப் போட்டு அந்த சதையை எடுத்து பரிசோதனை பண்ணி அது சாதாரண வளர்ச்சி தானா இல்லை கேன்சரா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அது கேன்சராக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம். இப்போ நீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது எப்படி மாறுபடும்னா, முதல்ல உங்களுக்கு வந்து நம்ம அது சாதாரண கட்டி வளர்ச்சி சின்னதாக இருக்குது அதிகமாக பரவலைன்னா அதை நம்ம எண்டோஸ்கோபிக்கில் அதை சிறுநீர் குழாய் வழியாகவே அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நார்மலாக விட்டுலாம் ஃபாலோ அப் பண்ணலாம். தொடர்ந்து 5 வருஷம் எந்த கேன்சர்னாலும் 5 வருஷம் நம்ம ஃபாலோ அப் பண்ணலாம். அது பரவி இருக்கு அப்படின்னா அதுக்கான அந்த நீர் பையை தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அந்த நீர் பை எடுத்துட்டு அதற்கு பதிலாக நம்ம குடல்லேருந்தே ஒரு நீர் பை மாதிரி செஞ்சு வைக்கலாம். அது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டு. இல்லை குடல் எடுத்து இப்போ எப்படி நிறைய பேருக்கு வந்து அந்த ஆசனவாய் கேன்சர் வந்தவங்கலாம் குடல் வழியாக வெளியில் மோஷன் போகிற மாதிரி வைக்கிறாங்களோ கோலாஸ்டமின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இதில் இலியாஸ்டமி இலியல் கான்டியூட் நாங்கள் சொல்லுவோம், அதில் வந்து யூரின் வரா மாதிரி யூரின் பை வெளியே வரா மாதிரி வச்சுக்கலாம். இல்லை கான்டினன்ட் டைவர்ஷன் சொல்லிட்டு நம்ம டியூப் போட்டு நம்மளே எடுக்கிற மாதிரி கூட வெளியில் ஒரு குடல் வச்சு அது வழியாக டியூப் போட்டு எடுக்கிற மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் பிளாடர் அந்த நீர் பையை வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு நிறைய முயற்சிகள் வந்து பண்ணுவாங்க டாக்டர்ஸ் எப்போதுமே. அது எப்படின்னா நம்ம ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பி இதெல்லாம் கொடுத்து அதை கட்டுப்படுத்தி அதை ப்ரிசர்வ் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. முடியாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி அதை எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ முக்கியமாக வந்து ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுங்கள், டாக்ஸிக் அனல்ஜெசிக்ஸ் யூஸ் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணணும், டாக்ஸிக் ஃபுட்ஸ் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கிற ஃபுட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணாலே இந்த வியாதியை நம்ம சரி பண்ணிக்கலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சிறுநீர் பையில் வரக்கூடிய கேன்சர் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு ஆள் இருந்தார், விலங்குகள் பேரில் அவருக்கு ரொம்பவும் பிரியம். அதனால் தன்னுடைய வீட்டில் ஒரு நாயை வளர்த்தார், அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார். அந்த கழுதை அவர் வீட்டு கொல்லை பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சிக்கும். அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபசாரம் தான். அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை, குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு, ரெண்டு வேளையும் பால் பிஸ்கட்டு, மத்தியானம் சாப்பாடு. அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம். ரொம்ப கொடுத்து வச்ச நாய். அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படியே நடைப்பயிற்சி போனால் கூடவே இதுவும் போகும். அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும். அப்படியே எழும்பி முன்னங்கால் ரெண்டையும் அவர் தோல் மேலே போட்டுக்கும். அவர் சிரிச்சுக்கிட்டே அது தலையில் செல்லமாக தட்டுவார். அவர் ஈசி சேரில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்ப்பார், பேப்பர் படிப்பார். அப்போலாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும். அப்போ கூட அவர் தலையை செல்லமாக தடவி கொடுப்பார். அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தை, சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும், சோஃபாவில் ஏறி உட்காந்துக்கும். இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய். இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது கொல்லை பக்கத்துலேருந்து. பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சுதான், என்ன இது, இந்த வீட்டில் நாம் தான் கழுதையாக உழைக்கிறோம், பொதி சுமக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, படுக்க கிடையாது, ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு துரும்பை கூட அசைச்சதில்லை. அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சு தான் அந்த கழுதை. ரொம்ப நேரம் யோசிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது, சரி இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம், அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம், அப்போவாவது நமக்கும் அந்த மரியாதை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டது மனசுக்குள்ளே. உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிது. அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதையெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சிட்டுது. அந்த வீட்டு எஜமான் வந்து எங்கேயோ வெளியில் சுற்றிவிட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தான். உடனே இந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவங்ககிட்ட ஓடி போச்சு. ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு. அதாவது அந்த ஆள் தோல் மேலே தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி போட்டுவிடுது. அந்த ஆள் பயந்து போயிட்டான், அவனுக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்று

இது அவனை சுற்றி சுற்றி வருது, நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது கழுதை. அவன் கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடினான், இதுவும் பின்னாடியே ஓடிச்சு. அங்கே போய் நாய் மாதிரியே மேஜை நாற்காலி மேலே ஏறி குதித்து விளையாட ஆரம்பிச்சுட்டுது. சோஃபாவில் ஏறி உட்காருது. மேஜையில் இருந்த சாமான்லாம் கீழே விழுந்து உடையுது. கழுதை மேஜை மேலே ஏறி குதிச்சா என்னத்துக்கு ஆகும்? அந்த ஆள் பார்த்தான், சரி இந்த கழுதிக்கு என்னமோ ஆயிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணான். ஒரு நல்ல கயிறாக பார்த்து கொண்டாந்தான், அது கால்லையும் கழுத்துலேயும் கட்டினான். தர தரன்னு இழுத்துட்டு போனான், அடித்து கொல்ல பக்கத்தில் கட்டி போட்டுட்டான். அண்ணன் ஆகாரம் எதுவுமே கொடுக்கல, பட்டினி போட்டுட்டான். இப்போ அந்த கழுதை யோசனை பண்ணி பார்க்குதான், என்ன இது நம்ம எஜமானுக்கு இன்றைக்கி என்ன ஆயிட்டுது இப்படி? அந்த நாய் பழகிறது மாதிரி தானே நாமளும் பழகணும். ஆனால் இந்த மனுஷன் நாயை அடிக்கலை, ஆனால் நம்மளை அடிக்கிறான். இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் அந்த கழுதை. எதுக்கு இந்த கதைன்னா, இது மாதிரியே நாம் கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டான். நம்ம இயல்புலேருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்களில் இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆகிடும். அதனால தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் நமக்கு மரியாதை. வெறி நாய் கடிச்சு

0: இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் அந்த கழுதை. எதுக்கு இந்த கதைன்னா, இது மாதிரியே நாம் கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டான். நம்ம இயல்புலேருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்களில் இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆகிடும். அதனால தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் நமக்கு மரியாதை. வெறி நாய் கடிச்சுட்டா மனுஷனை அது மாதிரியே ஆகிடுறான் பார்த்தீங்களா, அவனோட இயல்பு மாறி போடுது. ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கேட்டானான், வெறி நாய் ஒன்று உன்னை கடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டிருக்கான். நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் நானா இவன், ஏன் உயில் எழுதுறதுக்கான்னு கேட்டிருக்கான் அவன். இல்லை, நான் யாரை யாரையெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட் தயார் பண்ணணும்ல அதுக்காக அப்படின்னு.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேர்கள், இன்று பிற்பகல் 3 மணிக்கு 102.8 FM ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காது தொடர்பான பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல் குறித்து நேர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் காது மூக்கு தொண்டை பிரிவு தலைவர் தலைமை மருத்துவ அதிகாரியுமான டாக்டர் கே சிவசங்கர் அவர்கள். நேரம் 7:35, 10 நொடி. நகர் உலா. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நகர் உலா நிகழ்ச்சியில எந்த ஊரை நம்ம சுத்தி பார்க்க போறோம் அந்த ஊரை சொல்லிடுறேன், வீரவநல்லூர். இது எங்க இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சாலையில், அதாவது சாலை ஓரத்தில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக திருப்புடை மருதூர் மற்றும் சேரன் மகாதேவிக்கு இடையில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் இந்த ஊர் வீரவநல்லூர் அமைஞ்சிருக்கு. திருநெல்வேலியிலிருந்து சுமார் 28 கிலோமீட்டரும் தென்காசியிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டரும் களக்காடு அப்படிங்கிற ஊர்லேருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த வீரவநல்லூர் இருக்குது. வீரவநல்லூரில் என்னென்னலாம் இருக்குன்னா, பூமிநாத சுவாமி கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மிக பழமையான சிவன் கோவில். இந்த சிவலிங்கத்தை பூமி தாயே உருவாக்கி வழிபட்டதாக நம்பப்படுகிறது. எனவே இறைவனுக்கு பூமிநாதன் அப்படின்னு பெயர் இருக்குது. மேலும் தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

0: கேட்ட பாடல் ஆடுகளம் படத்திற்காக வேல்முருகன் குழுவினர் பாடியது. நேரம் 7:40:22 நகருள நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி வீரவல்லூர் அந்த ஊரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீரவநல்லூரில் சிவன் கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, மாசி மாதம் முழுவதும் சூரிய ஒளி சுவாமியின் சிரசில் பரவுவதுதான். அதாவது சூரிய ஒளிக்கதிர்கள் லிங்கத்தின் மேலே கரெக்டாக விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ஊரில் சுந்தர ராஜ பெருமாள் கோவில் பிரசித்தி பெற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் திரௌபதி அம்மன் கோவில் திருக்கோயிலும் இருக்குது. இதுவும் மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த கோவில். இங்கு ஆடி மாத கடைசி வெள்ளி பூக்கொழி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தான். மேலும் இந்த வீரவநல்லூர் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கு. எனவே பசுமையான வயல்களுக்கும் கால்வாய்கள் குளங்களுக்கும் பஞ்சமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு அவ்வளோ அழகான ஒரு தட்ப வெப்பநிலை அங்கே நிலவும். பார்க்கறதுக்கு கண்ணுக்கும் மனதுக்கும் அப்படி குளிர்ச்சியாக இருக்கும். பாசன ஏரிகளும் இங்கே நிறையா இருக்கும். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைச்சாரல் இயற்கை எழில் கொஞ்சம் அழகை தந்து நம்மளுடைய உள்ளத்தை கொள்ளையடிக்கும்.
1: सभी को शहनाज अख्तरी का नमस्कार. आइए छाया गीत में प्यार से प्यार करें.
2: मुझे इसकी परवाह नहीं.

0: சர்தார் படத்திற்காக நகாஷா அசிஸ் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 7:45.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் வீரவநல்லூருங்கிற ஊரை பற்றியும் அதனுடைய சிறப்பை பற்றியும் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இயற்கை வளங்கள் அதிகமாக அங்கே நல்லா இருக்கும்போது அங்கு விவசாயமும் செழித்திருக்கும். நெல் தான் இந்த ஊரோட முக்கிய பயிர். வருடத்தில் ஈர்போகம், கார் மற்றும் பிசானம் ஆகிய போகங்களில் நெல் சாகுபடி இங்கே செய்கிறாங்க. ஆற்றுப்பாசனம் இல்லாத சில மானாவாரி நிலங்களில் சோளம், கம்பு பயிரிடுறாங்களாம். வாழை அதிகமாக இங்கு விளைகிறது. குறிப்பாக செவ்வாழை, இலக்கி, நேந்திரன் அதிகமாக இங்கே விளைவிக்கப்படுகிறது. மேலும் வீரவநல்லூரில் மணற்பாங்கான மற்றும் வண்டல் மண் கலந்த நிலங்கள் நிலக்கடலை சாகுபடிக்கு நல்ல லாகம் தரும் பயிராக இருக்குது. தென்னந்தோப்புகள் அதிக அளவில் இங்கே காணப்படுகிறது. கத்தரி, மிளகாய், வெண்டை, தக்காளி மற்றும் சில கீரை வகைகளும் கிணற்று பாசன வசதியை பயன்படுத்தி இங்கே விளைவிக்கிறாங்க. எல்லா வீடுகளிலுமே பார்த்திங்கன்னா நிறையா செடிகள்லாம் வச்சுருப்பாங்க. பூச்செடிகள், காய்கறி செடிகள், குட்டி குட்டி மரங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. நெல் அறுவடைக்கு பிறகு ஈரப்பதத்தை பயன்படுத்தி உளுந்து, பாசிப்பயிறு போன்ற மாற்றுப்பயிர்களும் இங்கே பயிரிடுறாங்க. வீரவநல்லூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் மல்லிகை, பிச்சிப்பூ, முல்லை, கலங்காம்பரம் போன்ற மலர்களும் பயிரிடப்படுறாங்களாங்க. வீரவநல்லூருக்கு அருகே மணிமுத்தாறு அணை மற்றும் அருவியெல்லாம் இருக்குது. மேலும் என்னென்ன இருக்குது பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக வேலைவாய்ப்பு செய்திகள். தேசிய வங்கிகளில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு. வாடிக்கையாளர்கள் சேவை பணியாளர் பிரிவில் உத்தரப்பிரதேசத்தில் 1713, கர்நாடகா 1414, மகாராஷ்டிரா 1051, மேற்கு வங்கம் 946, தமிழ்நாட்டில் 675 இடங்கள் உட்பட 11403 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வித்தகுதி ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டப்படிப்பு. வயது 21/8/2026 அன்றுள்ளபடி 20-28 இருக்க வேண்டும். பிரிலிமினரி மெயின் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹850, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹175 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 21 ஆகும். மேலும் இணையதளத்தை அணுகலாம். ibps.in என்ற முகவரியில் அனைத்து விவரங்களும் உள்ளன. அடுத்ததாக இந்திய பாதுகாப்பு அச்சு நாணய நிறுவனத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் நிதி 9, HR 4, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் 4, பாதுகாப்பு 3, IT 2 என மொத்தம் 22 இடங்கள் உள்ளன. கல்வித்தகுதி டிப்ளமா, BE, MBA, CA. வயது 18-30 வரை, 18-35 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முகத் தேர்வு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹1000, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹200. கடைசி நாள் இம்மாதம் 24 ஆகும். மேலும் விவரங்களுக்கு spmcil.com. அடுத்ததாக இந்திய விமான நிலைய ஆணையத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் 129 இடங்கள், மேனேஜர் பிரிவில்

145, நிதி 34, ஆப்ரேஷன்ஸ் 28, எலக்ட்ரிக்கல்ஸ் 16, தீயணைப்பு 14 உட்பட மொத்தம் 389 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வித் தகுதி பிஇ, பிடெக், சட்டம், எம்பிஏ, சிஏ. வயது 7/9/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 27 வரை மற்றும் 18 முதல் 32 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முகத் தேர்வு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹1000. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி ஆகும். மேலும் விவரங்களுக்கு aai.aero என்ற இணையதள முகவரியில் சரிபார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

காஷ்மோரா படத்திற்காக சாய் சரண், சந்தோஷ் நாராயண் மற்றும் பலர் பாடியதை கேட்டீர்கள். நினைகூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: செல்போன் நல்லதா கெட்டதா. நெறிப்படுத்துகிறார் எஸ் மீனாட்சி அவர்கள். இன்றைய நகருலாவில் வீரவநல்லூரை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கோம். மேலும் சிறப்புக்கு சேர்க்கிற மாதிரி அந்த ஊருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நமது மத்திய அரசு புவிசார் குறியீட்டை வழங்கி சிறப்பிச்சிருக்கு. எதுக்கு? பருத்தி சேலைகளின் தாயகமாக விளங்கும் பாரம்பரியமிக்க கைத்தறி நெசவு தளம் இந்த ஊர். இந்த ஊரில் நிறையா கைத்தறி கொண்டு புடவைகள்லாம் தயாரிக்கிறாங்க. குறிப்பாக செடி புட்டா புடவைகளுக்கு இந்த சிறப்பு இருக்குது. இதுக்கு தான் புவிசார் குறியீட்டை வழங்கியிருக்கு நம்ம மத்திய அரசு. எதுக்குன்னா, இதனுடைய பிரத்யேகமான டிசைன், உடல் மற்றும் முந்தானை பகுதிகளில் செடி போன்ற ஒரு வடிவம் இருக்கும், அதை

மேலே அழகழகான கலர்ஸில் மொட்டுக்கள் ஈர்ப்பது மாதிரி கையாலேயே செஞ்சுருப்பாங்க. இந்த டிசைன் கையால் செஞ்சதுனால தான் இவ்வளோ பிரசித்தமாக இருக்குது. உயர்ந்த ரக பருத்தி நூல்களை கொண்டு உடல் பகுதியும் ஆர்ட் சில்க் நூல்களை கொண்டு பூ வேலைப்பாடுகள் மிக்க மிக மிக நேர்த்தியாகவும் இந்த டிசைன்ஸ் வடிவமைக்கப்படுகிறது. இயந்திரங்களின் உதவி இல்லாமல் முற்றிலுமாக மனித உழைப்பையும் மரத்தறியையும் மட்டுமே பயன்படுத்தி நூல் நூற்பது முதல் இறுதி வடிவம் கொடுக்கும் வர பாரம்பரிய முறையில் செய்வது தான் இதனுடைய சிறப்பு. அதாவது அந்த சாரீஸ் பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கும். முன்னாடிலாம் பார்த்துருப்போம், நமக்கு ஆனால் அந்த பேர் தெரியாது. பார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் சேல தான் ரொம்ப ஷைனிங் காட்டனாக இருக்கும் அந்த புடவை. கீழே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக நூலில் வந்து கையால் பண்ணதே உங்களுக்கு கை டிசைன் நல்லால் கண்டுபிடிக்க முடியும். நம்மளால் அந்த மாதிரி இருக்கும், செடி மாதிரி இருக்கும். மேலே வந்து கட்டம் கட்டமாக தான் இருக்கும், ரவுண்டாக அந்த கையால் பண்ணும்போது கொண்டு வர முடியாது, கட்டம் கட்டமாக அப்படியே வச்சுருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுதான் செடி புட்டா, அதாவது செடி புட்டானா மொட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. செடியும் அந்த மொட்டும் சேர்ந்து அந்த காட்டனில் பண்ணதுக்கு தான் செடி புட்டா புடவை. உலக அளவில் இது பிரசித்தமாக இருக்குது. அதனாலேயே இதுக்கு நம்ம மத்திய அரசு புவிசார் குறியீட்டை வழங்கி சிறப்பிச்சிருக்கு.

ஈட்டி படத்திற்காக ஹரிஹரசுதன் மற்றும் பலர் பாடியதை கேட்டீர்கள். இன்னைக்கு நகர்வுலா நிகழ்ச்சியில இயற்கை எழில் கொஞ்சம் சூப்பரான ஒரு ஊரை பத்தி தெரிஞ்சிட்டீங்க. வீரவநல்லூர் தான் அது. ஒரு முறை அந்த ஊருக்கு போய் பார்த்து நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அங்க இருக்கிற சாரியும் வாங்கிட்டு வரலாமா? இத்துடன் இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எட்டு இரண்டுக்கு தகவல் தளம்

0: 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பாரதிய ஜனதா கட்சியில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தேசிய நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முன்னதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தேசிய அளவிலான கட்சியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை புதுடெல்லியில் நேற்று அறிவித்தார். இதன்படி திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா, திரு ராம் மாதவ், திரு ரேகா வர்மா உட்பட 13 பேர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கட்சியின் தேசிய பொருளாளராகவும், திரு பி எல் சந்தோஷ் கட்சியின் தேசிய அமைப்பு செயலாளராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். திரு வினோத் தாவ்டே, திரு சுனில் பன்சால், திரு ஸ்மிருதி இராணி உட்பட 8 பேர் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு வெங்கடேசன் உட்பட 16 பேர் கட்சியின் தேசிய செயலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பிஜேபி இளைஞரணியின் தலைவராக டாக்டர் ஹேமந்த் ஜோஷி, மகளிர் அணி தலைவராக திருமதி ரூப்குமார் சௌத்ரி, விவசாயிகள் அணி தலைவராக திரு பன்சலால் குர்ஜார் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா உட்பட உலகெங்கிலும் இந்தியா குறித்த உலக நாடுகளின் பார்வை இந்தியாவிற்கு சாதகமாகவே அமைந்திருப்பதாக வாஷிங்டனில் உள்ள ஃபியூ ஆராய்ச்சி மையத்தின் உலக அளவிலான ஆய்வில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இலங்கையில் 79% மக்களும், கென்யாவில் 71% மற்றும் ஜெர்மனியில் 63% மக்களும் இந்தியா குறித்த அனுகூலமான பார்வையை வெளிப்படுத்தியுள்ளனர். நாட்டில் 15 வயதிற்கு மேற்பட்டோர்களுக்கான வேலைவாய்ப்பின்மை விகிதம் கடந்த ஜூலை மாதத்தில் 5.1% குறைந்துள்ளது. இது அதற்கு முந்தைய மாதத்தில் 5.5% இருந்தது. கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மை 4.5% குறைந்துள்ள நிலையில், நகர்ப்புறங்களில் இது 6.7% சற்றே அதிகரித்திருப்பதாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகாஷ் ஜோஷி நேற்று புதுடெல்லியில் உயர்கல்வித்துறை செயலர் மற்றும் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 8:02. தகவல் தளம். இன்றைய தகவல் தளத்தில் எதை பற்றின தகவல்கள் இன்றைக்கி சொல்ல போகிறாங்கன்னு ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், அதாவது தெரிந்த மற்றும் தெரியாத அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, மழை காலத்தில் இல்லைன்னா அதிகமாக மழை பெய்கிற சமயத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற லைட்டெல்லாம் சுற்றி பறந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா பெரிய போராளிகள் மாதிரி அத்தனை குட்டுன்னு வந்து அந்த லைட்டையே சுற்றிட்டுருக்கோம். சமயத்தில் நம்ம மேலெல்லாம் கூட விழும், கடிக்கக்கூட நம்ம அதுக்கிட்ட வாங்கியிருப்போம். அதை பற்றி தான், அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஈசல் மழை அதிக பொழியும் நேரத்தில் வெளிச்சத்தை நோக்கி பறந்து வரும் ஈசல் பூச்சியை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பகல் டைம்லேயும் வரும் அது. பகலில் வந்து நம்ம விளக்கு போட மாட்டோம் இல்லையா, ஆனால் பறந்துட்டுருக்கும். விளக்கு இருந்தால் மட்டும்தான் அது வரும். அதுக்கெல்லாம் நிறைய காரணம் இருக்குது. அதை பற்றிலாம் அந்த நிகழ்ச்சிகளுக்கு இடையே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு இது ஒரு நாள் நடக்கும் நிகழ்வு கிடையாது. ஒரே ஒரு நாள் வந்துட்டு போகுது, ஒரு நாளைக்கு மட்டும்தான் அது இருக்கும் போல் இருக்குது, அப்புறம் காணா போயிடும் அப்படின்லாம் வந்து நம்ம நினைக்க முடியாது. பல ஆண்டு காலமாக பூமிக்கு அடியில் நடக்கிற ஒரு சாம்ராஜ்யத்தோட நிகழ்வு அப்படின்னு கூட இதை சொல்லலாம். அப்படி என்னடா இது, யோசிங்க. பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம்.

நரேஷயர் ரீட்டா தியாகராஜன் சகா படத்திற்காக பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 8:28. தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஈசலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஈசல் அப்படின்னா என்ன? கரையான்களுடைய சிறகு முளைத்த வடிவம் தான் இந்த ஈசல். கரையான் நம்ம வீட்டெல்லாம் வருது பார்த்தீங்களா, எல்லா திங்ஸையும் கடிச்சு சாப்பிட்டு போயிடும். இதை வந்து செல் அரிச்சிருச்சு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அந்த கரையானுடைய சிறகு முளைத்த வடிவம் தான் இந்த ஈசல். பூமிக்கடியில் பெரிய அரண்மனை போல பல அறைகள் மாடிகள் என வீடு கட்டி வாழும் இந்த கரையான் கூட்டத்தில் அந்த புற்றில் ஒரு ராணிக்கரையான் இருக்கும். இந்த ராணிக்கரையான் போடுற லட்சக்கணக்கான முட்டைகளில் சில முட்டைகளுக்கு மட்டும்தான் இந்த சிறகுகள் முளைக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு சில முட்டைகள் மட்டும் இது பிரத்யேகமாக சிறப்பாக வளர்க்குமா. இவ்வாறு சிறகு முளைத்த கரையான்கள் தான் ஈசல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் தான் இந்த கரையான்கள் சாம்ராஜ்யத்தினே இளவரசர்கள் இளவரசிகளாக இருந்தனர். என்னது இளவரசனா இளவரசியா? மேலும் ஈசல்கள் ஏன் மழைக்காலத்தில் மட்டும் வெளியே வருது? தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

0: மோகனா தீபு பாகுபலி படத்திற்காக பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஓஎஸ் அருண் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம், 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: செல்போன் நல்லதா கெட்டதா. நேர்படுத்துகிறார் எஸ் மீனாட்சி அவர்கள். நண்பகல் 12:00 விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயம் சித்திரம் நிறைவு பகுதி. எழுத்தாக்கம் எஸ் சுகந்தி அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுரைதா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை சிவகௌரி அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மார்க்கிம் கார்க்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். இதில் சட்டம் அறிவோம். அவதூறு வழக்கு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15

என்றும் இனியவை. இன்று மாலை 4 மணிக்கு ஒளிச்சித்திரம் வாய்மையே வெல்லும் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை தேவா, கதை திரைக்கதை வசனம், இயக்கம் பி வாசு. இன்றைய தகவல் தளத்தில் ஈசல்கள் பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஈசல்கள் கோடை காலத்திற்கு புற்றை விட்டு வெளியவே வராது. ஏனென்றால் வெயிலின் அவைகள் மெல்லிய இறக்கைகள் காய்ந்துவிடும். மேலும் பல தகவல்கள் 8:30. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: Shaurya Chakra for foiling drone attack, highlighting the increasing use of unmanned systems by non-state actors. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Jharkhand government cancels JSSC CGL examination after 24-day students protest. Also cancels all other recruitment exams conducted by private agency TDPL. US President Donald Trump praises India's voter ID system, hails it as a model for stricter US election rules. India to host 12th BRICS Environment Ministers meeting in New Delhi today. Indian Army Chief General Dhiraj Seth conferred rank of Honorary General of Nepal Army by President Ramchandra Podel in Kathmandu. IMD issues red alert for very heavy rainfall in Jharkhand today. And Ayush Shetty stuns world number one and defending champion Shi Yu Chi in first round of men's singles at BWF Badminton World Championships in New Delhi. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 8:30. தகவல் தளம் தொடர்கிறது. இன்றைய தகவல் தளத்தில் ஈசல்கள் அதை பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. ரெக்கை முளைத்த கரையான்கள் தான் இந்த ஈசல்கள். கோடை காலத்தில் புற்றை விட்டு வெளியவே வராது. ஏன்னா வெளியே வந்துச்சுன்னா அதனுடைய மெல்லிய இறகுகள்லாம் காய்ந்துடும். அது மட்டும் இல்லை, என்றைக்குமே இந்த மாதிரி கரையான்கள்லாம் என்ன பண்ணுன்னா மண்ணை சேகரிச்சுக்கிட்டே இருக்கும். பில்டிங்ஸை உள்ளுக்குள்ளே பெருசாக போய்கிட்டே இருக்கும், கட்டிக்கிட்டே நிறைய அறைகளோட. அந்த மாதிரி கட்டுறதுக்கு மண் ஈரமாக இருக்கணும், அது கோடை காலத்தில் இருக்காது. ஸோ அதனால் கோடை காலத்தில் வெளியே வராது, ஈரமண் கிடைக்காதுங்கிறதுனால. எப்போ வரும்னா முதல் மழை பெய்து பூமி நனைந்து குளிர்ந்த காற்று வீசும் இல்லையா வெளியே, அப்போ புற்றுக்குள்ளேயும் கூலாக மாறும். அப்போ ஈசல்களுக்கு வெளியே வரும் நேரம் வந்து விட்டது அப்படின்னு இயற்கையோடைய சமிகை கிடைக்குது. அந்த சமயத்தில் தான் அது வெளியே வரும். சரி, வெளியே வரலாம், வந்துருச்சு, எல்லாம் ஒரே சமயத்தில் வெளியே வரும். அப்புறம் அந்த கூலான அந்த கிளைமேட்டை வந்து ரசித்து மயங்கி அப்படியே அப்போ வந்து பறக்கும் திருவிழா நடக்குவாங்க. புற்றை விட்டு வெளியே வர அந்த ஈசல்களுக்கு கண்ணு தெரியாது. ஏன் லைட்டில் அது போகுது அப்படின்னா, காட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஈசல்கள்லாம் வாழும்போது புற்றை விட்டு வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு தெரியற ஒரே வெளிச்சம் நிலா வெளிச்சம் தான். டே டைம்லலாம் அது வராது, ஏன்னா ரக்க இதுவாகிடுங்கிறதுனால. இரவு நேரத்தில் தான் மோஸ்ட்லி வெளியே வரும். அப்போ வந்து காடு அடர்ந்து இருந்தாலும் கூட அதுக்கு இரவு மாதிரியே தெரியும். அந்த சமயத்தில் வெளியே வரும்போது நேராக மேல் நோக்கி பறக்கும் நிலவு வெளிச்சம் அப்படின்னு. அந்த தான், ஏன்னா கண்ணு தெரியாதனால வெளிச்சத்தை நோக்கி பறக்கும். அந்த மாதிரியே பழகி பழகி வீடுகள் இருக்கிற இடத்துலையும் அவை வெளியே வரும்போது அந்த லைட்டெல்லாம் பார்த்துட்டு நிலா அப்படின்னு நினச்சிட்டு தான் அது நோக்கி இது பறக்குதுன்னு அறிவியலாளர்கள்லாம் சொல்கிறாங்க. இதனால தான் இந்த மழைக்காலத்தில் வெளியே வருது, இந்த மாதிரி விளக்கு நோக்கி இந்த பறவைகள் போகுது

சைகோ படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 8:35:42. தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஈசலை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. விளக்கை சுற்றி நல்லா பறந்து இந்த பறக்கும் திருவிழா நடக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதனுடைய ரெக்கைகள்லாம் கீழே விழுந்துருது. ஏன் அப்படின்னா, அந்த விளக்கு சூட்டுனால அது விழுந்துருது. அப்புறம் மேலும் அதுக்கு அது தேவையும் இல்லைங்கிறதுனால சில ஈசல்கள் தானாகவே இந்த ரெக்கையை வந்து உதிர்த்துடுதுங்க. ஏன்னா அது இணைய தேடுறதுக்காகவோ அல்லது மண்ணை அப்படியே இது பண்ணிட்டு உள்ளே போகும் இல்லையா, அதுக்கு இந்த இறக்கை தடையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இறக்கையை தானே உதிர்த்துடுது. ஒரே ஒரு நாள் தான் அது வாழ்நாளா இல்லை, தெரிஞ்சுக்கலாம் பாடல்களுக்கு இடையில்.

தகவல் தளத்தில் ஈசல்கள் கரையான்கள் இதை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. சில ஈசல்கள் விளக்கின் வெப்பத்தால் இறக்கிறதுங்கிறது உண்மைதான். ஆனால் எல்லா ஈசலுமே இறந்து விடுவதில்லை, ரெக்கைகளை மட்டும் உதுத்துட்டு அது பறந்து போயிடும், அதாவது கீழே இறங்கி போய் மண்ணுக்குள்ளே போயிடும் விளக்கின் வெப்பத்தாலும். சில ஈசல்கள்லாம் என்னாகும்னா பல்லி தவளை பறவைகள் போன்ற எதிரிகளால் சில மணி நேரத்திலேயே இறந்துடும், அதுக்கு உணவாயிடும். இதனால தான் ஈசல்களுக்கு ஆயுள் ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தப்பி பிழைக்கும் ஆண் ஈசல்கள் பெண் ஈசல்கள் எல்லாமா சேர்ந்து மண்ணுக்கடியில் போயிட்டு ஒரு புற்றை கட்டி, புது புது புற்றையாக கட்டி பெண் ஈசல் ராணிக்கரையான் ஆகிறதா அறிவியல் கண்டுபிடிப்புகளில். இந்த ராணிக்கரையான் ஈசல் பூமிக்கடியில் சுமார் 25-50 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க.

தலைவா படத்திற்காக ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவி பாடியதை கேட்டீர்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காது தொடர்பான பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல் குறித்து நேர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் காது மூக்கு தொண்டை பிரிவு தலைவர் தலைமை மருத்துவ அதிகாரியுமான டாக்டர் கே சிவசங்கர் அவர்கள்.

நேரிலே இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள், சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை, கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிஹா அவர்களின் உரை இடம்பெறும். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நேரம் 8:48, தகவல் தளத்தில் ஈசல்களை பற்றி தெரிஞ்சிட்ருக்கீங்க. இந்த கரையான்களின் கட்டிடக்கலையை பார்த்தீங்கன்னா பொறியாளர்களையே வியக்க வைக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. பூமிக்கடியில் தனக்கு தேவையான தட்ப வெப்பநிலையை தக்க வைக்க உருவாக்குறதுக்காகவே பூமிக்கு மேலே இவைகள்லாம் கோபுரங்கள் மாதிரி கட்டுது. அதாவது பாம்பு புத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவே இந்த கரையானுடைய புற்று தான். இது மாதிரி கோபுரம் கோபுரமாக அது கட்டுது. அது மாதிரி இருக்கும்போது பூமியுடைய வெப்பம் வந்து அதிகமாக தாக்காது. மழை பெய்தாலும் மழை தண்ணீர் உள்ளே வராத மாதிரி அந்த பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்ஸ்குள்ளே என்னென்னலாம் இருக்கும்னா, ராணி அறை இருக்குமா, பூஞ்சை தோட்டம், அந்த அது நிறையா அதோடைய நிறையா குட்டி குட்டி கரையானெல்லாம் இருக்கும் இல்லையா, அது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும், அதனால அதுக்காக பூஞ்சை தோட்டம் ஒன்று வச்சுருக்குமா, குழந்தைகள் காப்பகம் அப்படின்னு

இடம் இருக்குமா, ரிலாக்ஸ் செய்யும் இடம்னு பல அறைகள் இருக்கும். வயதானவர்களுக்கு அப்படின்னு தனியாக ஒரு இடம் அது வச்சுருக்குமா. அப்புறமா வந்து இந்த அந்த குட்டி குட்டி கரையானெல்லாம் அங்கங்கேயும் ஓடி ஓடி போயிட்டுருக்கோம் இல்லையா, அதுக்குன்னு ஒரு பிளே கிரவுண்டு மாதிரி கூட ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அதாவது ஏசியே போடாமல் கூலாக இருக்கிறதுக்கு நிறையா கட்டடங்கள் வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த கரையானோட கட்டடக்கலையை பார்த்து வியந்து தான் அது எப்படி செஞ்சுருக்கு அதே மாதிரி பார்த்துட்டு அவங்களும் நிறையா பில்டிங்ஸ் பூமி கடியிலெல்லாம் நாங்கள் அவங்க வந்து கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி கரையான் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம இருக்கிற ட்ரெஸ்ஸஸையோ இல்லை துணிகளையோ மட்டும் அது கடிச்சிட்டு போகல, அது நல்ல புத்திசாலியான ஒரு கரையான். அது பூமி கடியில் பார்த்தா அதை சில சமயத்தில் அதை உடைக்கும்போது பார்க்கும்போது அங்கங்கே நிறைய பருப்புக்கு தனியாக இருக்கும், அரிசிக்கு தனியாக வச்சுருக்கும், வெந்த பொருட்கள் வேகாத பொருட்கள் பச்சை காய்கறிகள்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அறைகளை அது ஒதுக்கியிருக்கும். அதில் மேலும் தகவல் தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

நீர்பறவை படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியதை கேட்டீர்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். மதுரை எம் விஜய் கணேசன் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னேஞ்சல் 10:02 கேட்டாலே இனிக்கும் ஓநூல் வழி நேர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு செல்போன் நல்லதா கெட்டதா. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். தகவல் தளம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஈசல்கள் கரையான்களை பத்தி நிறைய தெரிஞ்சிட்டீங்க. ஒரு சில இடங்கள்ல ஈசல்களுடைய தனித்துவமான சுவை, அதன் ஊட்டச்சத்துக்காக வெளியே வரும் ஈசல்களை பிரித்து அதை வறுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் அதை மாதிரி செய்கிறாங்களாம். இதில் தூய்மையான புரதம், ஒமேகா 3, இரும்பு சத்து, துத்தநாகம், தாமிரம், மெக்னீஷியம், B12, விட்டமின் A, C அதிகம் இருக்கான். அதனால கிராமங்களில் பார்த்திங்கன்னா, அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா, இப்போ செய்கிறாங்களா என்னன்னு தெரியல, ஒரு சில இடங்களில் அந்த ஈசல் வந்த உடனேயே அதை பிடிச்சி அதை ரெக்கைகளை தனியாக எடுத்துட்டு மிக்சர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம மிக்சர்லாம் பண்ணுவோம்ல, அதிலோட இதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறையா சத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து என்னென்னா பூமிக்கு அடியில் இருக்குது, இயற்கையோடைய சத்தை உண்டு வாழறதுனால அதுக்கும் அந்த சத்து இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் சில மக்கள் இதை வந்து உணவாகவும் உட்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.

த்ரிஷா இல்லைனா நயன்தாரா படத்திற்காக ஜிவி பிரகாஷ்குமார், கல்யாணி, பிரதீப், சைந்தவி பாடிய இந்த பாடலோடு இன்றைய தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. பாடலை தொடர்ந்து சென்னை அஞ்சல்.

அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. முதலில் ஸ்ரீ மகாகணபதி ரவதுமாம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கௌளி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நேரம் 9:31 நிமிடம். அரங்கிசை நிகழ்ச்சியில் கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. தொடர்ந்து பரமாத்முடு வாகதீஸ்வரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஆதித்தாளம்.

அரங்கிசையில் இதுவரை கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

0: புதுச்சேரி.
1: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர தின உரையில் வெளியிட்ட சக்தியின் 7 தாரைகள் நாட்டின் மேலாண் வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சியை துரிதப்படுத்துவதில் முக்கிய வழிகாட்டியாக அமையும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சக்தியின் 7 தாரைகள் குறித்த உறுதியேற்பு நிகழ்ச்சி மத்திய வேளாண் அமைச்சர் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. பணியிலிருந்து ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை ஊழியர்கள் மற்றும் வங்கி ஊழியர்கள் அரசின் அனுபவ் இணையதளத்தில் பகிர்ந்து கொண்ட அனுபவங்களின் அடிப்படையில் அனுபவ் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 பேருக்கு மத்திய பணியாளர் மற்றும் பொதுமக்கள் குறை தீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிஜேந்திர சிங் புதுடெல்லியில் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரியில் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்ட பயனாளிகளுக்கான ஜூன் மாத உணவு தானிய மானியம் சுமார் 1,02,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயமாக அவரவர் டிஜிட்டல் வேலட்டுகளில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளதாகவும், தகுதியுள்ள இதர பயனாளிகள் வரும் 21ஆம் தேதிக்குள் அவரவர் ரேஷன் கடைகளை அணுகி மொபைல் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைத்து கொள்ள வேண்டும் என்றும் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்குதுறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மரப்பாளம் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை புதன்கிழமை 19ஆம் தேதி உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், கோலாஸ் நகர் முழுவதும், கடலூர் சாலை பகுதி, பழைய மார்க்கெட் தெரு, வன்னி பெருமாள் கோயில் தெரு, அப்துல் கலாம் நகர், அரசு குடியிருப்புகள், உடையார் தோட்டம், வானரப்பேட்டை, நேதாஜி நகர் 1, 2, 3, தமிழ்தாய் நகர், ஜெயராம் செட்டியார் தோட்டம், ஜே நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை காலை 9:30 முதல் மதியம் 1:45 வரை மின்தடை ஏற்படும் என்ற தகவலை மின்துறை நகர கோட்ட செயற்பொறியாளர் திரு திலகராஜ் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது ஆட்டத்தில் இங்கிலாந்திடம் 2-4 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறாது மற்றும் புதிய நேர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இவ்வளோதான், நீங்கள் பாடல் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இது உங்கள் முதன்மை அலைவரிசை ஆகாஷ்வாணி புதுச்சேரி. முதல் பாடலாக சென்னையிலிருந்து ராஜி இவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் மனசிலாயோ பாட்டு வேணும். வேட்டையின் படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேலூர் அனிதா, அமுதா, திருச்சி மாதரி, வித்யா, மும்பை வினு, கொச்சி மீனு, இவர்களுடன் எனக்காகவும் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்களுடன் கேட்ட பாடல் இதோ.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் தொந்தர அண்டர் வண்டர் ஜூண்டு கண்ணா அண்டர் சூடு கண்ணா வந்த

நேரம் 10:13. இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் அஸ்வின் குமார் ஃப்ரம் புதுச்சேரி. இவங்க வந்து இவன் வேறு மாதிரி படத்தில் இருந்து பாடல் கேட்டிருக்காங்க, நாமளும் கேட்கலாம்.

நேரம் 10:11 42 கேட்டால் இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் இது. அடுத்த பாடல் அவங்களுடைய சிஸ்டருக்காக இதை டெடிகேட் பண்ணியிருக்காங்க. டெடிகேட்டட் டு மை நியூலி மேரிடு ஃப்ரெண்ட் அண்ட் சிஸ்டர் சத்யா அண்ட் டியர் ஃப்ரெண்ட் அனுஷா, இவங்களுக்காக இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி ரெட்ரோ படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஸ்வீட்டி சனாசாரதி என்கிற நேயர்.

0: விரலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நினைவூட்டுகிறோம் நேர்களை, காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு: செல்போன் நல்லதா கெட்டதா. செல்போன் நல்லதா கெட்டதா என்கிற தலைப்பில் நேர் நேரத்தில் நெறிப்படுத்துகிறார் எஸ் மீனாட்சி. நேரம் 10:18. அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர் புதுச்சேரியிலிருந்து அரவிந்த். திஸ் சாங் டெடிக்கேட்டட் டு மை மாம்ஸ் பர்த்டே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு பாட்டை கேட்டிருக்காங்க. மன்மத நம்பு படத்திலிருந்து நாமும் கேட்கலாம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயம் சித்திரம் நிறைவு பகுதி. எழுத்தாக்கம் எஸ் சுகந்தி அவர்கள், அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறைத்தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் காக்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். நேரம் 10:23:30. இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் தொலைபேசி முகநூல் வழி உங்கள் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம். லிட்டில் ஜான் படத்தில் இருந்து பூவுக்கு பிறந்த நாள் என்கிற பாடலை வழங்கும்படி கேட்டிருக்காங்க. எடப்பாடி பூலாம்பட்டி தன்ஷிகா தங்கவேல் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் 10:29. அடுத்த பாடலை கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில் விரும்பி கேட்டிருக்கும் நேயர் திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா. வைரமுத்துவின் பாடல் வரிகளில் கிருஷ்ணச்சந்தர் பி சுசீலா பாடிய பாடல், இசை இளையராஜா. இனிமை இதோ இதோ படத்தில் இருந்து பாடல் வேணும் கேட்டிருக்காங்க. புதுச்சேரி முதன்மை அலைவரிசைக்கும் கேட்டாலே இன்னைக்கு நிகழ்ச்சியின் அறிவிப்பாளர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.
1: அள்ளி வச்ச மல்லிகையே.

நேரம் 10:33:37. கேட்டாலே இன்னைக்கும் ஊனூல் வழி, உங்கள் விருப்பம் இது. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் வேட்டவலம் குமார், சூரிய வம்சம் படத்திலிருந்து பாடல்.

அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியம். இவர் விரும்பி கேட்டும் பாடல் எங்கம்மா சபதம் படத்தில் இருந்து

நேர்களே, கேட்ட இந்த பாடல் அன்னை நானே படத்தில் இருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்த நேயர் அன்பு சகோதரிகள் திருமதி பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி, துரைராஜ் நாடார், திரு தாராபுரம் மற்றும் கோகிலா ராம், பிரகாஷ் குப்பநத்தம் பெங்களூர், இவர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை கேட்டிருக்காங்க. தாராபுரத்திலிருந்து துரைராஜ் இவர்கள் கேட்ட பாடல் தான் இப்போ வந்துச்சு.

அடுத்ததாக நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவை மாவட்டம் புதூரிலிருந்து சிவசுப்பிரமணியம் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் எங்கம்மா சபதம் படத்தில் இருந்து இதோ.

நேரம் 10:46:24. அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கேப்டன் பிரபாகரன் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மதுரா குளத்தூர் பாலு, மதுரா குளத்தூர் இளங்கோ, கூடுவாஞ்சேரி சி கனகராஜ் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் 10:51:26 கேட்டாலே இனிக்கும் ஒனூல் வழி உங்கள் விருப்பத்தில். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்பிரமணியன். உறங்காத நினைவுகள் 1983 வெளிவந்த படத்திலிருந்து ஒரு பாடல்.
1: கடவுள் உனக்கு நல்ல வாய்ஸை கொடுத்துருக்காருப்பா. இந்த பாட்டை மட்டும் நான் நினைக்கிற மாதிரி நீ பாடிட்டேனா அந்த பொண்ணு உன் காலடியில் தான்.
2: சரி சார்.

பாடுவா.

கொழுமங்கண்டான் ராமகிருஷ்ணன், வேதாரண்யம் கே பி ராஜதுரை, நன்னிலம் நாராயணன், மாதவரம் பால்பனை சரஸ்வரி பத்மநாபன், கடலூர் சுரேஷ், கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முதி, முல்லைக்காடு பாபு, புண்ணியவன்மேடு வண்ணை கணேசன், பிரகாஷ் டி பி எஸ், கடலூர் திருமுட்டம் அன்பழகன், வீரவன்லூர் கருணாநிதி, திருப்பூர் ஹரிச்சந்திரன், இவர்கள் அனைவருக்காகவும் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு பாடல்.

கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பம் கேட்டீர்கள். பாடல்களை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும், பாடல்களை கேட்க மறந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்த வேண்டுமென்றும் அத்துடன் போதைப்பொருள் பயன்பாட்டிலிருந்து விலகி இருக்குமாறும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துமாறும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மாணவர்களிடம் அறிவுறுத்தினார். தஞ்சாவூரில் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறு சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதை ஒட்டி சில ரயில்கள் புறப்பாடு மற்றும் வருகையில் மாற்றங்களை செய்து தெற்கு ரயில்வே அறிவி

0: ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து இயக்கப்படும் மலைக்கோட்டை அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையும், அதன் பிறகு அடுத்த மாதம் 21ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரையும் மாம்பழம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து மன்னார்குடிக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 11:02. நேயர் நேரம் நிகழ்ச்சிக்காக நான் மீனாட்சி. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நேயர் நேரம் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான தலைப்பில் தான் பேச போகிறோம். என்ன தலைப்பு அப்படின்னும் போது, பரபரப்பா எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னாலும், ஐயோ ஏதோ ஒன்று மறந்துட்டேனே அப்படின்னு நினைப்போம் இல்லையா, ஏதோ ஒன்று இழந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம்ல, அது என்னன்னு யோசிக்கும் போது தான் நமக்கு தெரியும், ஓஹோ கையில் இருக்கிற செல்ஃபோனை இல்லையே, எங்கே வச்சுன்னு தெரியலையே, மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு தேடுவோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம செல்ஃபோனை பற்றி தான் பேச போகிறோம். இன்னைக்கு உலகமே நம்ம கையில் இருக்குது அப்படின்னா இந்த செல்ஃபோனு நம்ம சொல்லலாம். இப்படி மனித வாழ்வோட ஒன்றிய இந்த செல்ஃபோன் இந்த காலகட்டத்துக்கு நல்லதா கெட்டதா, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு அலசி நம்ம கருத்துக்களை பரிமாற போகிறோம். நல்லதா கெட்டதா அப்படின்னும் போது, செல்ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா. ஏன்னா நம்மளோட தனிமை அது போக்குது, நமக்கு ஒரு உற்ற தோழனாக இருக்குது, உற்ற நட்பாக இருக்குது, நம்ம தெரியாத விடயங்களை வந்து நமக்கு அது தெரிவிக்குது அப்படின்னும் போது அது நன்மை தானே. ஆனாலும் இந்த செல்ஃபோனை அதிக நேரம் பயன்படுத்தினா என்ன மாதிரியான விளைவுகளெல்லாம் நம்ம ஏற்படுத்துது, இதெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்றத பற்றியும் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். உங்களோட கருத்துக்களுக்காக நான் காத்துட்ருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். 0413-227-5240, 227-5250 செல்ஃபோன் நல்லதா கெட்டதா இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் பேச வரும் முதல் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: பிரியமான தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: கலையரசு நல்லா பாளையம்.
1: சொல்லுங்க சார்.
2: வானொலி இல்லாம இருக்கு. எனக்கு அந்த தலைப்பு
1: செல்போன் நல்லதா கெட்டதா.
2: கைபேசி அப்படிங்கிறது வந்து 100%க்கு 30% நல்லது, 70%
1: கொடுத்துட்டீங்களா கெடுதலுக்கு. சரி சொல்லுங்க, எதனால?
2: அதுல இந்த தொடு கைபேசி இருக்கிற பாரு, பொத்தான் கைபேசியை விட அதனுடைய 70%-60% இடத்துக்கு போகுது. இந்த செல்போன்ங்கிற கைபேசி உறவுகளையும் நண்பர்களையும் எங்களை போன்ற வியாபார நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் இருக்கக்கூடியவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஒரு ஊடகம். இந்த ஊடகம் ஒரு சிலருடைய நல்ல பொழுதுகளை வீணா தொலைச்சு விடுது. எந்த நேரமும் தொடு கைபேசியுமாவே பொழுது மீனடிச்சுக்கிற தூக்கத்தை தொலைக்கிற ஆட்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. படிப்பை தொலைக்கிற ஒரு சில ஆட்கள் கூட அங்கே இருக்கிறாங்க. இந்த தொடு கைபேசின்னு சொல்ற நேரங்கள்ல இந்த கூகுளுங்கிற விளையாட்டு மரணம் ஒரு நிகழ்வை கூட உண்டு வந்து கொடுக்குது. அதை தாண்டி இந்த தொடு கைபேசி பொத்தான் கைபேசிங்கிறது வந்து காதலுக்கு கூட ஒரு ஒரு ஒரு இணைப்பு பாலமா அமைஞ்சு போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த தொடு கைபேசிங்கிறது ஒரு சரியான கோணத்துல செயல்படாத காரணத்தினால அது குறைஞ்ச 70%-60% ரொம்ப சரியான குணத்தில் இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற கூடிய இடத்துல இருக்கிறோம். பேருந்து பயணத்துல போகிற நேரம்
1: ம்

0: கைபேசி இந்த தொடர் வண்டியில போற நேரம் நடந்து போற நேரம் எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா மணிக்கணக்கில் அது சூடு ஏறி அதுல இருக்கிற மின்னேற்றம் குறைஞ்சு போற அளவுக்கு பேசுற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனா ஒரு சில ஆட்கள் தொடு கைபேசிங்கிறது தானே தொலைக்காட்சி கணினே வாழ்வு தொலைக்கிற ஆட்கள் அங்க இருக்கிறாங்க. அதனால நாம எந்த அளவுக்கு அது அவசியமோ எந்த அளவுக்கு அனாவசியமோ அப்படிங்கிற கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஊடகத்தை நம்ம பயன்படுத்தணும்.
1: ஓகே ஓகே, நன்றி சார் உங்க கருத்து. குறைவா இருக்கு, நன்றி உங்க கருத்துக்கு. நம்ம அடுத்த நேயரோட கருத்து கேட்போம்.
0: அப்ப ஒன்னு சொல்லி முடிச்சிருமா?
1: சொல்லுங்க.
0: இந்த தொடு கைபேசி கணினி தொலைக்காட்சி அப்படிங்கிற விஷயத்த குடும்பம் தவிர்த்துட்டு குறைச்சிட்டு நம்ம வானொலி அப்படிங்கிற ஊடகத்துக்கு வந்துட்டோம்னா வானொலியுடைய பயன்பாடும் அதனுடைய சதவீதமும் 99% நாங்க மதிப்பெண் கொடுக்கற இடத்துக்கு வந்துருவோம்.
1: 100 to 100 வானொலிக்கு நம்ம கொடுக்கலாம், ஏன் ஒரு மதிப்பெண்லாம் நம்ம குறைக்க வேண்டாம். ஓகே, நன்றி நன்றி நன்றி சார்.
0: ஒரு சாரி சொல்லிருக்கேன், நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சி பெரும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: என்ன பொறுத்த வரைக்கும் செல்போன் அப்படிங்கறது 70% கெடுதல் அப்படிங்கறது, சாரி 70% நல்லது 30% கெடுதல் அப்படின்னு சொல்லுவேன் மேம்.
1: ஓ, இப்படி உல்டா ஆயிருச்சா? இது
2: உல்டா ஆயிடுச்சு. என்ன செல்போன் இல்லாத ஒரு உலகம் அப்படிங்கறது இந்த உலக காலகட்டத்துல இல்ல மேம். செல்போன்னால எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையத்தையே நான் வேலூர்ல இருந்து கேக்குறேன் அப்படின்னா அது எனக்கு செல்போன் இருக்கிறதுனாலதானே கேட்க முடியுது. அப்போ எவ்வளவு அளப்பறை ஒரு காலகட்டத்திலே எனக்கு தலைப்பு அப்படிங்கிற விஷயமே தெரியாது. நம்ம அனௌன்சர்ஸ் கிட்ட கேப்ப சில பேர் ரொம்ப நல்லவங்க சொல்லிடுவாங்க, சில பேர் ரேடியோ கேக்கலையா ஏன் இப்ப வந்து கேக்குறீங்க அப்படிம்பாங்க. அவங்க வந்து அவ்வளவு தூரத்துல இருந்து பேசுறோம் அப்படின்னு கூட தெரியாம சில பேர் கட் பண்ணிடுவாங்க, அதனாலயே பல தகராறு வந்தது. இப்ப பாருங்க, நான் ரேடியோ கேக்குறேன், என்னால சூப்பரா பேச முடியுது, இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய அசௌகரியமான சிச்சுவேஷன் அப்படிங்கறதையே எனக்கு தடுத்தது. அப்ப இது ஒரு பெரிய நல்ல பாயிண்ட் தானே? அப்போ ஒரு சின்ன உதாரணம், அந்த ரேடியோ அப்படிங்கிற ஒரு விஷயமே இப்ப ஆண்ட்ராய்ட் செல் மூலியமாக கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது இல்லையா? அது வந்து ஒரு அளப்பரிய விஷயம். ரெண்டாவது மேம், ஒருத்தருக்கு நல்ல திறமை அப்படிங்கறது இருக்கு இல்லையா? அந்த நல்ல திறமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது ஆப்வியஸ்லி அவங்களுடைய அந்த ஃபுல் பொட்டன்சியல்ல வீடியோ மூலியமா போட்டு அதன் மூலியமாவே நிறைய பேருக்கு அந்த ஆக்டிங்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது வந்தது. இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சியில சில சிங்கர்ஸ் எல்லாம் வராங்க, அப்புறமா ஒரு தனியார் தொலைக்காட்சியில சிலருக்கு சீரியல்ஸ்ல வாய்ப்பு அப்படிங்கறது கிடைக்குது. எங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவுடைய பிரபலங்கள் தான்.
1: இந்த திறமை ஒரு இந்த திறமைகள்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு இவங்க இந்த செல்போன் மூலமா வெளிக்காட்டும் போது அதை பார்த்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்றீங்க இல்லையா?
2: எல்லாத்தோட மேம் ஒரு தனி சேனலை நீங்க ஆரம்பிங்களேன் சோசியல் மீடியா, அப்போ அது செல்போன்லதானே நிறைய பேர் படம் பிடிக்கிறாங்க. இந்த செல்போன் நல்லா கிளாரிட்டியா இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் மாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்போன் வாங்கின காசுக்கு மேல 3x காசு அப்படிங்கறத ஒரு சொந்த சேனல ஆரம்பிச்சு அவங்க அதுல இருந்து எடுக்கிறாங்க மேம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நமக்கு அந்த செல்போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி உலகத்துல ஆபீஸ்க்கு போய் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஆனா எங்களை மாதிரி ஐடி எம்ப்ளாயிஸ் பாருங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கறது எதுல பண்ணோம்? ஆபீஸ்ல வரக்கூடிய கால்ஸ், ஜூம் கால்ஸ், டீம்ஸ் கால்ஸ் எல்லாமே என்னுடைய செல்போன்ல தானே நான் வச்சு அட்டெண்ட் பண்ணேன். அப்போ எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தெரியல, கோடிங்ல ஒரு மிஸ்டேக் வந்தது, எரர் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சோர்ஸா எதை நாங்க செக் பண்ணுவோம்? இன்டர்நெட்ல, அதுவும் செல்போன் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அப்போ நம்ம எதை ஆக்கப்பூர்வமா நினைக்கிறோமோ அதுலதான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கறது இருக்கும். நிறைவா ஒரு விஷயம் சொல்லணும்னா மேம், என்னுடைய செல்போன்ல முக்கவாசியான இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கறது கால்ஸ்க்கு மாத்திரம் தான் வச்சுக்கிறேன். ஏதாவது குட் மார்னிங் மெசேஜ் போட்டா குட் மார்னிங் போடுறேன். சோ எதுக்கு நான் நேரத்தை எப்படி வகுத்து கொள்றேன், எந்த அளவுக்கு என்னுடைய தொடுத்துறையை நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத பொறுத்துதான் அது எனக்கு பாசிட்டிவாக இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் செல்போன்லயே தான் மூழ்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு. ஆனா ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல நிறைய பேர்கள் ஈடுபட்டு அதை ஒரு வருமானமா ஆக்கி கொள்ளக்கூடிய அந்த திறன் படைத்தவர்களாக இருக்கிறாங்க. அதனால நிச்சயமாக செல்போன்ங்கிறது தேவை, காலத்தின் கட்டாயம். 70% நல்லது, அது 30% கெடுது. அந்த கெடுதல் கூட நம்மளா உருவாக்கி கொள்வது, அதை எப்படி சீ தூக்கி பார்க்கணுமோ அதை பார்த்தோம்னா நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும்.
1: உங்க கண்ணோட்டத்துல இந்த கருத்து ரொம்ப அருமையா இருந்துச்சு, நன்றி. நிகழ்ச்சிவரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க.
3: செல்போன் கிடைச்சிச்சு, லைன் கிடைச்சிச்சுங்கிறதுக்கு பேசிக்கிட்டே நம்ம இருக்க கூடாது, அதுதான் முதல்ல.

0: என்னோட வேண்டுகோள்.
1: ஓகே,
0: அடுத்த நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், எல்லாரும் வரணும்
1: கண்டிப்பா.
0: நம்ம ஒரே ஆளே எல்லா கதையும் சொல்லிட்டு அடுத்த நேரம் எப்படி வந்துருவாங்க?
1: ஓகே, சொல்லுங்க.
0: ஃபோன் என்பது நன்மைதான், என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா அது நல்ல வார்த்தையை பயன்படுத்த வேண்டும், நன்மையே பெற வேண்டும். ரெண்டாவது, அனைத்து விஷயமும் இதுல இருக்கு. நம்ம ஒரு வார்த்தை சொன்னா கூட அந்த வார்த்தையை திரும்பி சொல்லுது. நீ எப்படி இருக்குன்னு கேட்டா கூட நீ எப்படி இருக்குன்னு கேட்டு
1: திருப்பி.
0: ஒரு மலைப்பிரதேசத்துல போய் நம்ம பேசணும்னா அந்த குரல் வந்து திரும்பி நம்மள கேட்கும். அதே மாதிரி இந்த செல்போன் நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்கும். அதனால நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தணும், நன்மையாக இருக்கிறது என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா. தீமை பயன்படுத்துறவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. அதனால அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். நான் வாரியங்கவல் என்ன ஸ்கூல்.
1: ஓகே, நன்றி சார், நன்றி உங்க கருத்துக்கு, நன்றி. நிகழ்ச்சிவரும் அடுத்த நேயர், வணக்கம். செல்ஃபோன் நல்லதா கெட்டதா அப்படின்னும் போது, ஒரு காலகட்டத்தில் இந்த கொரோனா பீரியடை நம்ம எடுத்துக்கலாம். அந்த நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், மாணவர்கள்லாம் வந்து எப்படி அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத, கல்வியை எப்படி கற்றுப்பாங்க அப்படின்ற நேரத்தில் இது ஒரு வழிகாட்டியாக இருந்துச்சு. இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றத மாணவர்களுக்கு அவங்க வந்து அதில் வந்து இடைநிறுத்தம் இருக்கக்கூடாது, இடைநிற்றல் இல்லாமல் அதை வந்து கல்வியை வந்து அவங்க பயிலணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அங்கேயே கல்வி படித்தாங்க. ஆனால் அதில் இன்னொரு அது நன்மை அப்படின்னாலும், அந்த நேர காலகட்டத்தில் தான் பல மாணவர்கள் இந்த கைபேசியை பயன்படுத்தி பலவித விடயங்களை அவங்க தெரிந்து கொண்டு சீரழிந்ததும் அதனால் அப்படின்றதில் நம்ம மறுக்கவே முடியாது. அந்த கைபேசி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்றதே எல்லா மாணவர்களுமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காலகட்டத்தில் அப்படின்னா, இதில் தான் நான் பார்க்குறேன் என்னோட சப்ஜெக்டெல்லாம் வந்து டவுட்டெல்லாம் இதில் தான் தெரிஞ்சுக்கிறேன், இதில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், எங்கள் டீச்சர் இதில் தான் பார்க்க சொன்னாங்க அப்படின்றத மாதிரி சொல்லி மாணவர்கள் இப்போது அதில் கொஞ்சம் தடம் மாறிட்டாங்க அப்படின்றத நம்ம வருத்தத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த நிலை மாறணும் அப்படின்றதையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், பாபராஜவரம், மாமது தீபா, நல்ல மாதிரி
1: நல்ல மார்க்கு சார், சொல்லுங்க.
2: தலைப்பு செஞ்சா நல்லா இருக்கும்.
1: செல்போன் நல்லதா கெட்டதா சார்?
2: செல்போன் வந்து நல்லதா கெட்டதான் கேட்டிருக்கீங்க. அதை வந்து நம்ம பயன்படுத்துகிற வாயப்பட்டது, இப்போ கத்தியை எடுத்துகிட்டு கழுத்தியும் வைக்கலாம், காய்கறியும் வைக்கலாம். அதனால நம்ம உபயோகப்படுத்துறது பற்றி அளவோட உபயோகம் எதாக இருந்தாலும், செல்ஃபோன் வந்து இப்போ உபயோகப்படுத்த சில பேர் மாணவர் கையிலெல்லாம் இருந்துச்சுன்னா, அது இப்போ வந்து இந்த கொரோனா பீரியடில் ஸ்கூல் நடத்த முடியாத சூழ்நிலையில் எல்லா பிள்ளைங்களுக்கும் செல்ஃபோன் வாங்கி கொடுத்து அதுலேருந்து ஆன்லைன் பண்ணி கிளாஸ் படித்தாங்க. அந்த நேரத்தில் அது நல்லதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில பிள்ளைங்க அந்த தீய வழியில் உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால் பெற்றோர்கள் கண் பார்வையில் தான், மேற்பார்வையில் தான் இந்த செல்ஃபோன் நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து அந்த குழந்தைங்க அழுதாவே விளையாட்டு ஜாம மாதிரி உடனே செல்ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க. அது எந்த அளவுக்கு ரேடியேஷன் சொல்லிட்டுருக்காங்க, மக்கள் திரும்ப மாட்டேறாங்க. ஒரு காலத்தில் நிலாவை போட்டு சோறு ஊட்டினாங்க, இப்போ வந்து செல்ஃபோன்
1: காட்டி தான் சோறு
2: ஊட்டுறாங்க. அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் அதே மாதிரி ஆயிடுச்சு. அதனால செல்போன் பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கையில தான் இருக்கு, அது நல்லபடியா
1: பயன்படுத்துறதும் தீமை. ஓகே, ரொம்ப அற்புதமா சுருக்கமா அழகா சொன்னீங்க சார், நன்றி.
2: நன்றி.
1: நிகழ்ச்சிவரும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: திருச்சி மாவட்டம் லாவடி வெங்கடேசன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
3: கைபேசியின் பயன்பாடு
1: நல்லதா?
3: ஆமா, செல்போன் நல்லதா கிட்டதுனால அந்த பொருள் வாங்குற கம்பெனியை பொறுத்து தெரிஞ்சுக்கலாம், எந்த செல்போன் நல்லது, எந்த செல்போன் கெட்டது, அது எந்த நாட்டில இருந்து உருவாக்கப்பட்டது, எந்த தரத்தோடு உருவாக்கப்பட்டதுங்கிறது செல்போன் வாங்கும் போது கேட்டுக்கலாம், செல்போன் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத. ஆனா செல்போன் கைபேசியோட பயன்பாடு நல்லதா கெட்டதாங்கிறத எங்களை ஆரம்பி சிந்திக்க வேண்டியது. அப்ப அந்த பயன்பாடு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம பொதுவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை சிந்தனை என்னன்னா, அறிவிலி பொருள் சொல்லி சில பொருள்கள் இருக்கு. அறிவி இப்போ பயன்பாடு கற்ற மற்ற கணினி கணிதா, அதாவது விஞ்ஞான நிகழ்வு எல்லாமே அறிவிலி செயல் தான். அதற்குன்னு எந்த நிலைப்பாடும் கிடையாது. நீங்க ஒரு இடத்துல வச்சீங்கன்னா அது அங்கேயே இருக்கும். கடையில வாங்கக்கூடிய விற்கக்கூடிய கைபேசியா இருந்தாலும் நீங்க போய் கை தொட்டு வாங்கினாதான் உங்க கைக்கு அது வரும், இல்லைன்னா அது அங்கே இருக்கும். நம்ம கையில அன்றாடம் பணம் மாத்திர அந்த பணத்தோட பணம் அந்த தாள் கூட அறிவிலி தான்.
1: பயன்பாட்டுக்கு இருக்கிற வரைக்கும் அது என்ன நிலையான ஒரு இடத்துலதான் இருக்கும்.

0: ஆனா அறிவிலினா அதுக்கு அதுக்குன்னு தனி திறன்பாடு கிடையாது. அத இயக்கக்கூடிய நபர் தான் அறிவு.
1: ஓ சூப்பர்.
0: அப்ப அறிவிலி பொருளை வந்து அறிவு உள்ளவங்க பொருள் சரியில்லைன்னு சொல்றதே தவிர, அந்த பொருள் சரியில்லைன்னு சொல்றதே தவறு. நம்ம சாதாரண பயன்பாட்டுல நடந்து போறோம், கல்லுல நம்ம கால் இடிச்சிடுச்சு, நம்ம சொல்ற பதில் என்ன இருக்கும்?
1: கல் இடிச்சிருச்சு. ஓகே, ஆமா,
0: வருது பாருங்க, மாற்றி வருது பாருங்க. கல் இடிச்சிருச்சு, கல்லுக்கு அறிவு இருக்கா? இல்லையே. அறிவு இல்லாத கல் அந்த இடத்துல கிடக்கு. அறிவு உள்ள நாம போய் அதுல இடிச்சுக்கிட்டு கல் இடிச்சிருச்சுன்னு சொல்றோம். இப்ப நம்ம அறிவை எப்படி சொல்றது? அதன் மாதிரிதான் ஒரு பொருள், அந்த பொருளாகப்பட்டது, இது பணமோ பொருளோ எது வந்து அசைவு இல்லாத உயிரற்ற பொருள்கள் அனைத்துமே அறிவிலி பொருள். அந்த நிலையை பயன்படுத்தக்கூடிய அறிவு சார்ந்த அந்த மனம் தான் எந்த நிலையை உருவாக்குதுன்னு சொல்ல முடியும். அதனால அந்த பொருள் மேல் குற்றச்சாட்டுவது முற்றிலும் மாறுபட்ட கருத்து. அந்த பொருள் உண்மையிலேயே அந்த மாதிரி விஞ்ஞான பொருள் கண்டுபிடிப்பு வந்து நமக்கு வந்து கடவுளோட ஒரு முக்கிய புள்ளியை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. என்னை கேட்டா கைபேசிங்கிற அந்த சாதனம் கடவுள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கைபேசிங்கிற அந்த சாதனம் கடவுள். காரணம், நாம கடவுள்கிட்ட போய் என்ன வேண்டுறோமோ அந்த அந்த அருளை அந்த கடவுள் நம்மளுக்கு வழங்குவாரு. அதே மாதிரிதான் இந்த கைபேசி உலகத்துல, இந்த விஞ்ஞான உலகத்துல, இந்த கருவியில நாம மனதுல என்ன நினைச்சு அதை செயல்படுத்துறோமோ அந்த செயலுக்கு, அது எப்படி சொன்னாலுமா கண்ணாடிக்கும் கைபேசிக்கும் பொய் சொல்ல தெரியாத.
1: ஆமா, என்ன கேக்குறோமோ அதை அது கொடுக்குது, அவ்வளவுதான். நீங்க கேக்குறது தவறான பாதையா இருந்தா அது தவறானதை தான் கொடுக்கும், சரியான பாதையா இருந்தா அது சரியான பாதையை நமக்கு வழிகாட்டும்.
0: அது அறிவிலி பொருள், அதுக்கு பொய் பேச தெரியாது. நம்ம பொய் பேச சொன்னா அது பொய் பேசும், நம்ம உண்மையை பேச சொன்னா உண்மையை பேசும். அதனால அந்த பொருள் மேல் யாரும் குறை சொல்லக்கூடாது. அந்த கூடு அப்படி கூடுறதே அறிவிலித்தனம் தான் நம்மளுக்கு சொல்லணும். அதனால நல்ல பொருள், எந்த பொருளா இருந்தாலும் சரி, பணமே நல்லது தானமா, பணம் கெட்டதுன்னு யாராவது சொல்ல போறோமா? அப்படிங்கும்போது அந்த பொருள், அந்த பணத்தை நம்ம எப்படி செலவு பண்றோம், அதுலதானே நம்மளுக்கு வந்து கஷ்டம் வருது. அதே மாதிரி இந்த ஒரு கணினி பொருள் வந்து, விஞ்ஞான பொருள் வந்து ஒரு பொருள் கையில கிடைச்சிருக்கு,
1: சரியான முறையில நம்ம பயன்படுத்தணும்.
0: பயன்படுத்தும் போது நம்ம வெற்றிமா, புத்தகமா இருந்தாலும் சரி, இப்ப இந்த மாதிரி கைபேசியா இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருந்த தரைவழி கைபேசியா இருந்தாலும் சரி, அனைத்துமே அறிவிலி பொருளை வந்து அறிவுள்ளவன் கையாளும் நிலைதான் சிறப்படைங்கிற நல்ல செய்தி சொல்லி விளைவிடுகிறேன்.
1: நன்றிமா. நன்றி சார். கருத்துக்கு நிகழ்ச்சிவரும் நேயர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மாமிராஜி.
1: வணக்கம் சார்.
2: செல்போன் பாவம், அது என்னமா செய்யும்? அது நல்லதா கேட்டா அது எப்படி சொல்லுவது? இருக்கிறவங்க கையில் இருந்துச்சுன்னா,
1: இருக்கிறவங்க பயன்படுத்துறவங்களை பொறுத்துதான் இல்லையா?
2: நல்லவங்க கையில் இருந்துச்சுன்னா நல்லதுதான், குரங்கு கையில கேட்டுன்னா பூமாலதான். யாரும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் தோக்கியுமே இருந்த மாதிரி மீனாட்சி, அது பாவம். அது இருக்கிற இடத்துல இருக்கு, அது எடுத்து பயன்படுத்துறான அவன் அறிவுபூர்வமா பயன்படுத்தினா சரிதான், அது யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அவன் கண்டதை பாத்தீங்கன்னு கூக்குற நோண்டிக்கின்னு அதை பண்ணிக்கினு இது பண்ணிக்கினு அதில் என்ன இருக்கு? ஆராய்ச்சியாளர்கள் கையில, பசங்க கையில, நல்ல பசங்க கையில கிடைச்சா அது வந்து எந்த பிரச்சனையும், நூத்துக்கு நூறு நல்லவங்க கையிலிருந்தா அது நல்லதுதான், கெட்டவங்க கையிலிருந்தா நூத்துக்கு நூறு மைனஸ் தான்.
1: நிச்சயம், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சையத் சார், நன்றி. செல்போன், அதாவது கைபேசி, நமக்கு நல்லதா கேட்டதா அப்படின்னு பேசும்போது எவ்வளவு பேசக்கூடிய விடயங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு கைபேசியை நம்ம பயன்படுத்தும் விதத்தில் தான் இருக்கு. நம்ம நல்ல விதமான ஒரு செய்தியை நம்ம அதுகிட்ட கேட்கும் போதோ, அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு நன்மையை கொடுக்குது. ஒரு இப்போ நமக்கு அதை செயலிழந்து போயிடுச்சு, இதை நம்ம எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படின்றத அதுகிட்ட கேட்கும்போது அது நமக்கு சரியான தகவலை கொடுக்குது, அதன் மூலமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஒரு தனியாக நம்ம போகும்போது அப்போல்லாம் ஆள் அரவமற்ற இடத்துல போயிட்டுருக்கோம் அப்படின் போது நமக்கு பாதுகாப்பின்மை ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், யார் நமக்கு வருவாங்களோ, நம்மளை யார் இந்த நேரத்தில் பின்னாடி முன்னாடி பின்தொடர்றாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்க செய்யும் இல்லையா? அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் நம்ம டெலிஃபோனை பயன்படுத்திட்டு இருந்தோம், அது நிலையும் தொலைபேசியை பயன்படுத்திட்டு அந்த காலகட்டம் மாறிடுச்சு. சடனாக உடனே நமக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணாலே நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் எங்கே இருக்குது அப்படின்றத ட்ராக் பண்ணி நம்ம தப்பிச்சுக்கூடிய ஒரு நம்மளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு விடயங்களை இது கொடுக்குது. அப்போ இன்றைக்கி கைபேசி கையில் இருக்கும்போது நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்ற நிலைக்கு நம்ம வந்துடும்ல, அது நமக்கு நன்மை பயக்கக்கூடிய செயல்.

0: தான் இருக்கு இல்லையா. நிகழ்ச்சியில் பேச வரும் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க.
1: வணக்கம். ஏற்பட்டு திருச்சி மாவட்டத்திலிருந்து அபரஞ்சி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க. நல்லமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லமா இருக்கா. இந்த விசாரிப்பே இந்த அலைபேசியினுடைய நன்மைன்னு
0: நினைக்கணும்
1: இல்லைங்களா? இதுல தீமை இருக்குது. எந்த பொருளையுமே முத முதல்ல மின்சாரத்தை கண்டுபிடிச்ச போது மின்சாரத்தினால பல நன்மைகள் இருந்தாலும் அந்த கசிவுனால தீமை இருக்கதான் செய்யும். நெருப்பு தீக்குச்சி இருந்ததுன்னா தீபத்தையும் ஏத்தலாம் வீட்டையும் கொடுத்தலாம். கிடையா எல்லா பொருள்களையும் நன்மை தீமை இல்லாம இருக்காதுங்கம்மா. பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவ், இரவு இருந்தா பகல் இருக்கும், பகல் இருந்தா இரவு இருக்கும். நிலையிலின் அருமை வீட்டு நம்ம முன்னெல்லாம் என்ன செய்வோம், எங்களுக்கு திருச்சி மாவட்டங்க திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அடுத்தது கொடைக்கானல் தான் கேட்கும். அதே அந்த பெட்டி கிட்டதான் நிக்கணும், அந்த ஆண்டனாவை சரி பண்ணி வைக்கணும். அப்புறம் திருப்பி ஒரு சின்ன பெட்டியில எஃப்எம் ரேடியோனா அதுக்கப்புறம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த கைபேசியால எங்க போனாலும் ஆன்லைன்ல உங்க பாண்டிச்சேரியை கேட்கறோம், மதுரையை கேட்கறோம், எல்லாம் ஒரு அரசு வானொலி அரசு நிகழ்ச்சி எல்லாமே கையில கேட்கறோம். அதாவது சாதாரண காய்கறி விற்கிறவங்க பூ விற்கிறவங்க கூட இப்ப கையில கைபேசியை வச்சுட்டு சட்டமன்றத்துல என்ன நடக்குதுன்னு கவனிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. திரைப்படம் மட்டும் பார்த்தவங்க போக என்ன குழந்தைங்க கையில கொடுத்தா அதுங்க வெவ்வேறு விதமா இல்லாம இருக்கிறதுக்காக அந்தந்த சமயத்துக்கு தேவைப்படும் போது கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுவே ஆன்லைன் வகுப்புல வந்து கொரோனா சமயத்துல எல்லாத்து வீட்லயும் செல்போன் வாங்கக்கூடிய சூழல் அமைஞ்சது. இதுல என்னன்னா எல்லாமே உலகம் உன் கையிலுங்கிறது இருக்கு, நம்ம பயன்படுத்திக்கிற விதத்தை பொறுத்து இருக்குமா. நமக்கு எது எல்லாமே அது சொல்றது உண்மையான ஆராய்ச்சியும் திருப்பி புத்தகத்தை எடுத்து திரட்டியும் பார்த்துதான் நம்ம சரியா தவறானு புரிஞ்சுக்க முடியும். நம்ம எந்த பட்டனை அமுத்துறோமோ அந்த பட்டனுக்கு ஏத்த விளைவுதான் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அடுப்புல தண்ணிய வச்சு அரிசி போட்டா கஞ்சி காய்ச்சலாம், வேலைதான் போட்டா வேலைதான் வராது மாதிரி விதை விதைத்தவன் விதைதான் எடுத்து பயிரை அறுவடை செய்யணும். கையில கைபேசி இருக்கிறதுனால நன்மைகளும் தீமைகளும் இருக்கும், பயன்படுத்துறவங்களை பொறுத்து இருக்குங்கம்மா. எந்த பாதையுமே அதுல ஒரு பாதை கொடுக்குதுன்னா அந்த பாதை எல்லா சமயத்திலுமே சரியான பாதையில கொண்டு போகாது. அது ஒரு பாதை ஒருத்தர் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, திடீர்னு அந்த பக்கம் ஒரு பாலம் போறதா இருக்குன்னா மாற்று வழி பாதையை மாத்தி கொடுப்பாங்க. அப்ப இவங்க சொல்லுவாங்க இப்படி போங்க அப்படி போங்கன்னா அந்த தொலைபேசியில ஒரு குரல் கேட்கும். ஆனா நம்ம என்ன செய்யணும், யூகம் பண்ணிட்டு ஓ பாலம் போடுறாங்க அது ஏற்கனவே பதியப்பட்டது, அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். நம்ம திருப்பி மனிதன் இயங்க
0: எல்லா அறிவியல் சாதனங்களுமே நமக்கு வந்து பயன்பாட்டுக்காக தான் உருவாக்கப்படுது. ஆனா அந்த பயன்பாட்டு பயன்படுத்துறத பொறுத்து அது நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு இல்லையா. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றதே இதற்காக நம்ம சொல்லப்பட்ட பழமொழிகள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பொருத்தமாக தான் இருக்கு நமக்கு. இப்போ செல்போன் பயன்படுத்துறது முதல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னும் போது வழி தெரியாமல் தடுமாறுவோம், எப்படி போகணும் அப்படின்ட்டு அங்கங்கே நிறுத்தி எப்படி போகலாம் அப்படின்னு கேட்போம். நமக்கு தவறான பாதையை காட்டுறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கூகுள் மேப்லாம் வந்துருச்சு, அது லொக்கேஷன் எங்கே இருக்கு நீ எங்கே இருக்க அப்படின்றத ஷேர் பண்ணு அப்படின்ற அளவுக்கு அந்த இடத்துக்கு போய் நம்ம சரியாக போய் ரீச் ஆகிடும். இதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் நன்மைகள் தான் இருக்கு இல்லையா. நமக்கு ஒரு எளிமையாக இருக்குது, பண பரிவர்த்தனையை எளிமையாக்கி கொடுக்குது நமக்கு. கையில் காசு இல்லாமல் தடுமாறாமல் இப்போ பஸ்ஸில் வரும் அப்படின்னா கூட சில்லறையா கொடுமா அப்படின்னு ஒரு கண்டக்டர் கேட்கும்போது சில்லறை இல்லாமல் தடுமாறும் போது சரி நம்ம இப்படி ஸ்கேன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம வந்து பே பண்ணிடுறோம். இதுலேருந்தெல்லாம் நமக்கு வந்து பல விடயங்கள் நமக்கு அது நன்மையாகவே இருக்குது. கையில் பணம் எடுத்துகிட்டு போனால் தொலைச்சிடுவோம், காணாமல் போயிடும், இல்லை யாராச்சும் திருடிப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் இந்த செல்ஃபோனை மட்டும் நம்ம தொலைச்சிடாமல் இருக்கணும் அந்த நேரத்துக்கு. ஏன்னா அதில் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ வங்கி பரிவர்த்தனை பண பரிவர்த்தனை எல்லாமே இதன் மூலம் எளிமையான எளிதாக நடக்கும் செயலாக இருக்கணும் போது கண்டிப்பாக செல்ஃபோன் நல்லது தான், பயன்பாட்டுக்குரியது தான். நிகழ்ச்சியில் வரும் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க மேடம்.
1: இன்னைக்கு தலைப்பு என்னங்கம்மா?
0: செல்போன் நல்லதா கெட்டதா, அதாவது கைபேசி நமக்கு நன்மை தருதா தீமை தருதான்றதை பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்.
1: கைபேசி வந்து நம்ம உபயோகப்படுத்துற பொழுதுதான் இருக்கு இல்லையா?
0: கண்டிப்பா.
1: அதாவது கத்தி மாதிரி தான், கத்திய ஆபரேஷனுக்கு பயன்படுத்துறாங்க, யாரையாவது காயப்படுத்துறது கூட பயன்படுத்துறாங்க. அது மாதிரி இத கைபேசிய வந்து ஒரு அளவு, அதாவது கைபேசி ஒரு பாடல் கூட எழுதி

அழகானது, அதில் புரிதல் வாழ்வுதான் சுகமானது. கை பேசியில் கரையாதீர்கள்.

0: ரொம்ப,
1: பிரகாஷ்
0: அதாவது கைபேசியில் கரையாதீர்கள், ஒரு ரைமிங்கா இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஓகே.
1: அதாவது விளக்கில் விழுந்த விட்டில், விளக்கு விழுந்த விட்டில் பூச்சிகள் மாதிரி இன்னைக்கு உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் அதுங்களோட வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியா மாறிக்கிட்டு இருக்குமா? ஏன்னா இந்த வெட்டு குத்து சுடு அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் இல்ல. குழந்தைகள்
0: வன்முறை, வன்முறைகளை வந்து இன்னைக்கு விளக்கும் விதமாக செயல்கள் நடந்தேறிட்டு இருக்கு. அதை பார்த்து தன் மனதிலும் இந்த மாதிரி ஒரு உருவாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுதான் கெத்து அப்படின்ற நிலைமைக்கு இன்னைக்கு இளைஞர்களும் சரி மாணவர்களும் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றத கசப்பான ஒரு உண்மைதான். அதை நம்ம ஏற்று
1: உண்மையை வந்து மாத்திரணும், மாத்தி காமிக்கணும். ஏன்னா குழந்தைய வந்து இந்த மூளைக்கு மூளை உட்கார்ந்து இருக்கிறது அப்படி எல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த பரமபதம் புத்தகங்களை வாங்கி வைக்கலாம், அப்புறம் அந்த இது பல்லாங்குழிய வாங்கி வைக்கலாம், அதுகளுக்கு என்ன பிடித்தமான விளையாட்டு அப்படிங்கறத பாக்கலாம். அதே பேரெல்லாம் வந்தா பல்லாங்குழி
0: வேலை செய்யறோம். சமையல் செய்யும் போது கூட அதை பார்த்துட்டே செய்யக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. அன்னைக்கு வெங்காயம் வதங்குச்சா, தக்காளி வதங்குச்சான்னு வானொலியை பார்த்து வதங்குறது போக, இன்னைக்கு செல்போனை பார்த்துட்டு விட்டுட்டு இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்தேறது. இதெல்லாம் தவிர்க்கப்படணும்.
1: அடிக்கடி பார்க்காமல் இருப்பதால் கெடுதல் இல்லை கண்ணுக்கு. பட்டன் போன் இருப்பதால் அது எனக்கு எப்பவுமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, செவிகளுக்கு இதா இருக்கு. வானொலியில் பேசுவதால் அங்கீகாரம் கிடைக்கும் எனக்கு. நேரத்தை திருடாமல் அரை நிமிடம் உரையாடுவேன் உறவுக்கு, அதிலேயே இருக்காதீர்கள் என்று சொல்லுவேன் பிறருக்கு. அறிவை தேட புத்தகத்தை எடுத்தால் நன்மை உண்டு நாட்டிற்கு.
0: சூப்பர், அற்புதம், அற்புதம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி மேடம், நன்றி. செல்போன் பயன்படுத்தும் போது இப்ப குழந்தைகளுக்கு ஒரு நேயர் அழக சொன்னாரு, இன்னைக்கு வந்து நிலா நிலா ஓடிவா அப்படின்னு சொல்லி சோறு ஊட்டிய காலம் போயிட்டு செல்போனை கையில கொடுத்துருந்தா அந்த பாடல் எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்தோடனே அது உது முதுகு வளைஞ்சி கூன் வளைஞ்சி அப்படியே உற்று பார்க்குது. அந்த பாடலை பார்த்துக்கிட்டே அது சாப்பாட்டை வாங்குது. அது என்ன சுவையான இருக்கா, என்ன ஊற்றாங்க அப்படின்றதெல்லாம் அதுக்கு தெரிய வரலை. அந்த சுவை மிகுந்ததா, இது நல்லதா அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அப்படியே அந்த செல்போனை காட்டி காட்டி ஊட்டி செல்போன் இருந்தாதான் அப்படின்னும் போது கண்ணுக்கு எவ்வளோ ஒரு பெரிய கெடுதல், குழந்தைகளின் விழித்திரை எந்த அளவுக்கு இருக்கும், இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும், கொஞ்சம் கூட ஒரு பயமே, பய உணர்வே பேரண்ட்டுக்கு இல்லை அப்படின்றத இன்னைக்கு கடுமையாக நம்ம சொல்ல வேண்டியது தான் இருக்குது. இதை வந்து மென்மையான போக்குலலாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை நம்ம பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டே தான் இருக்கும். இந்த நிலை கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம மாறணும். அதுக்கடுத்தது நம்ம பெரியவர்கள், நம்மளுமே வந்து நீண்ட நேரம் பார்க்கறதால நம்ம கண் பார்வை கெடும் எனக்கு தெரியும், ஆனால் நான் பயன்படுத்துவேன். இப்படி தான் எல்லாரோட போக்குமே இருந்துட்டுருக்கு. இந்த போக்கு மாறணும். நிகழ்ச்சியில் பேச வரும் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம், எம் ராஜு, நோலம்பூர்.
0: சொல்லுங்க சார்.
2: இந்த வயசுல நான் வயல்வெளிக்கு மாடு ஓட்டிட்டு போனேன்.
0: சரி.
2: நடுவயிலே போய் செல்போன் வீட்டில் சார்ஜர் போட்டுமேனு அங்கேயே மாட்டை கட்டிட்டு வந்து செல்போனை எடுத்து போன பிறகுதான் நல்லதா இருந்தது. மனசு இங்கே தான் ஆடிக்குது தான். செல்போன் இல்லைனாக்கா பாதி பலம் குறைஞ்சு
0: போயிடுது.
2: அப்புறம் எடுத்துமே பேசுறமோ பேசலையோ அது வேற, செல்போனு எந்த நேரமும் பாதிட்டுல இருந்தாதா
0: ஒரு அவசர காலத்துக்கு நம்ம அதை பயன்படுத்தணும்ல. யாருக்காச்சும் நம்ம கால் பண்ணணும், திடீர்னு நமக்கு ஏதோ ஏற்பட்டுடுது அப்படின்னா அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்காக தானே அது.
2: அது மாதிரி இந்த செல்போனு ரெண்டு கண்ணுல, எந்த கண்ணு வலது கண்ணு வேணுமா இடது கண்ணு வேணுமான்ற மாதிரி நல்லதாவே தான் இருக்குது. இது 90% நல்லது. தர்மரியா துர்வாஜனம் ஊர்வலம் வேற வச்சாங்களே, அது மாதிரி கதையா நல்லவங்களுக்கு நல்லது, இது கெட்டவங்களுக்கு கெட்டது. அதனால செல்போனு நல்லதே ஒரு 90%. ஆனா இந்த 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த செல்போனை கொடுக்கூடாது. இந்த நம்ம பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு வராங்க, அந்த பசங்க பூரா செல்போன் போட்டு பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து மூளை கோயம் போய் மனநோய் பிரிவில் கொண்டாந்து இட்டாந்து அந்த டாக்டர்கிட்ட வைத்தியம் பண்ணி போறாங்க. கண் கூட பாக்குறவங்களுக்கு தான் அது தெரியும்.

0: அது அந்த குழந்தைங்களுக்கு குறுக்காத இருக்கிறது நல்லது. ஒரு வயசுக்கு மேல பாக்குறவங்க எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இந்த இளமையா இருக்கிறவங்க பாக்குறது அவங்க எந்த நேரமும் வேலை படிப்பு கூட கெட்டு வேலை வித்திய பூரா கெட்டு அத்தையே பாத்துங்கிறாங்க.
1: கண்டிப்பா
0: ஒரு பஸ்ல பயணம் செய்யறோம்னா எல்லாரும் அந்த பட்டன் போர்டு வச்சுங்கிறாங்க தவிர மீதி பேர் எல்லாம் கராமுறாம் கராமுறான்னு ஒரே சத்தம். பாண்டிச்சேரி போய் இறங்குற வரைக்கும் திண்டிவனத்துல இருந்து
1: நன்றி சார், உங்க கருத்துக்கு நன்றி. இப்போ அந்த நேயர் சொன்னார் இல்லையா, ஒரு பேருந்துல நம்ம பயணிக்கும் போது பக்கத்துல அமர்ந்திருக்கக்கூடிய பயணி செல்போனை சத்தமா வைப்பாங்க, அது நமக்கு வந்து இரிட்டேட்டா இருக்கும், எரிச்சலை ஏற்படுத்தும், கொஞ்சம் கூட அடுத்தவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும், நம்ம சத்தமா வச்சு கேட்கலாமா அப்படின்றதெல்லாம் இல்லாம அவங்க பார்க்குறாங்க, ஏதோ தனிமையில் உள்ள மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறாங்க. அது எல்லாருக்குமே இவங்க சவுண்டாக அந்த பாடல் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு செய்தி அவங்க வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரியான விடயங்களை பார்க்கும்போது நமக்கு அது ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது, அடுத்தவர்களுக்கு அது ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணுதுன்றதை நம்ம ஏற்றுக்கணும். இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படணும். அப்போ செல்ஃபோன் இந்த இடங்கள்லலாம் அது கொஞ்சம் நமக்கு கெடுதியாக தான் பார்க்கப்படுது, அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்தாத அளவுக்கு அந்த பயன்பாடத்தை நம்ம பயன்படுத்தணும். நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், சொல்லுங்க.
2: புதுவிலிருந்து ஆசைச்சம் விபத்தர் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் எதற்கு படைக்கப்பட்டான்? நன்மை செய்வதற்காக. மனிதன் கருவியை உருவாக்கிறான், எதைக்கு செய்கிறான்? நன்மை செய்வதற்காக. ஒரு ரோபா உருவாக்குறான் நன்மை செய்வதற்காக, செல்போன்ல பல நன்மைகளை செய்வதற்காக உருவாக்குறான். அதாவது அதாவது எப்படின்னா, கல் காய் இருக்கிறது, கனி இருப்ப காய் கவர்த்தற்றியது, நல்ல கனிகள் இருக்கும் போது காய்களை தேடி போகிறார் பார்த்தீங்களா, அது மனிதன் செய்த தவறு. எவ்வளவோ நன்மை இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா தீமைகளை தேடி போயிட்டு இருக்காங்க. இது மனிதன் செய்த தவறு. நான் என்ன கேட்டீங்கன்னா 80% மேல நன்மை தான் இருக்கு, செல்போன் உபயோகம் நன்மை. அப்படி நன்மைக்கு உருவாக்கப்பட்டதான் அது. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதாவது பேங்க் ஆகட்டும், ஒரு எந்த ஒரு மெசேஜ் ஆகட்டும், நம்ம மனிதனை அலர்ட் பண்றது ஆகட்டும், எல்லாமே அதுல இருக்கு. எல்லாமே நம்ம நன்மைக்காக படைக்கப்பட்டது, நம்ம நன்மையை கருதி படைக்கப்பட்டது. நாம் பயன்படுத்தும் விதம் தான். இன்னைக்கு வந்து நம்ம வந்து நைட்ல பயன்படுத்த கூடாதுன்னா யார் கேக்குறா? பசங்களுக்கு கொடுக்காதீங்க, பசங்களுக்கு எதை எதை கொடுக்கணும்னு சொன்னா யார் கேக்குறா? அப்பதான் வந்து திருந்தணும், அதான் நம்ம திருந்தணும். இதெல்லாம் கட்டுப்பாடு கொண்டு வரணும். கட்டுப்பாடோட எதை செஞ்சாலுமே எல்லாமே நன்மைக்கே.
1: ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, நன்றி.
2: ஓகே, தேங்க் யூ.
1: ஐஸ்வரம் நெய்யர் வணக்கம்.
3: அம்மா வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
3: அம்மா, செல்போன் நல்லதா கெட்டதான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. போன் நல்லதுதான்மா, போன் நல்லதுதான். அதாவது நீங்க கெட்டதான்னு கேட்கும்போது எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருது.
1: என்ன கதை?
3: பூட்டை போட்டுறோம், வீட்டை போட்டுறோம், போட்டுட்டு சாவிய தொலைச்சிடுறோம், நம்ம தொலைச்சிடுறோம்.
1: ஆமா.
3: ஆனா தண்டனைய பூட்டுக்கு கொடுக்கும். யாராவது பூட்டு சாவி தொலைஞ்சு தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்களா இது வரைக்கும்? சாவி தொலைஞ்சு,
1: சாவி தொலைஞ்சு போயிருச்சு. அதான் முள்ளு கால்ல முள்ளு குத்திருச்சுன்ற கதை தான் இதுவும்.
3: ஆமா, சாவி தொலைஞ்சு வச்சு அதனால பூட்டை உடைக்கிறாங்க. இவரு சாவிய தொலைஞ்சு போட்டு சாவி தொலைஞ்சு போச்சு அதனால பூட்டை உடைக்கிறான, தண்டனை பூட்டுக்காமா. இப்ப நான் என்ன சொல்றேன்மா, இப்ப செல்போன்ல பலவித ஆப்ஷன்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு மனுஷன் வந்து 3 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாது அப்படிங்கிற கட்டாகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வரல பாருங்க.
1: அந்த மாதிரி இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும் இல்லையா? குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இது வந்து ஓபன் ஆகாது அப்படின்னும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன்.
3: இப்ப உங்ககிட்ட பேசக்கூடிய நேரம் அந்த 3 நிமிஷத்துல பேசி முடிச்சிருவாங்க.
1: ஆமா,
3: அடுத்த நேரம் பேசுவாங்க, இப்படி நிறைய நேரம் பேசலாம் பாத்துங்க.
1: நிச்சயம்.
3: செல்போன் வந்து எதை வச்சு வந்து நல்ல உதவியா இருக்குன்னு நான் சொல்றேன். இப்போ கார் எல்லாம் ஸ்டார்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி நாங்க மேனுவலா பார்த்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவோம். ஆனா இன்னைக்கு கார் ஸ்டார்ட் ஆகலன்னா ஸ்கேன் போட வேண்டி இருக்கு. அந்த ஸ்கேனுக்கு நெட்டுக்கு சப்போர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு செல்போன் வேண்டி இருக்கு. இருந்தா அந்த நெட்டை சப்போர்ட் பண்ணி எடுத்து அந்த கம்ப்ளைண்ட் நம்ம கண்டுபிடிச்சு வேகமா வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். அது போய் இன்னொரு விஷயம், இந்த கூகுள்ல போய் என்ன டவுட் கேட்டாலும் அதை சொல்லி கொடுத்துரு நமக்கு, இது இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி

0: இருக்கிறது. ஆமா, அதனால என்னை பொறுத்தளவுக்கு செல்போன் பல விதத்திலயும் நல்லாதான் இருக்குமா, ஆனா இத ஓயாம பேசிட்டே இருக்க கூடாது. இது வந்து புலிவாள பிடிச்ச கதை, புலிவாள பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது,
1: விடவும் முடியாது, அப்படிதான்
0: அந்த கதை தான். இது செல்போன் நல்லது, பயன்பாட்டை பொறுத்து இருக்குங்கிற என்னுடைய கருத்து.
1: ரொம்ப ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டோட முடிச்சிங்க, நன்றி.
0: நன்றிமா.
1: செல்போன் நல்லதா கேட்டதா? இப்போ நம்ம கைபேசியை வந்து கையிலேயே வச்சுருக்கோம், கையடக்கமாக வச்சுருக்கோம் அப்படின்றது எல்லாரும் இருக்குது. இன்றைக்கி அது இல்லாமல் ஜீவனே இல்லை, இன்றைக்கி வாழ்க்கையே இல்லை அப்படின்ற

செல்ஃபோன் நல்லதாக கெட்டதா? இப்போ நம்ம கைபேசியை வந்து கையிலேயே வச்சுருக்கோம், கையடக்கமாக வச்சுருக்கோம் அப்படின்றது எல்லோரும் இருக்குது. இன்றைக்கி அது இல்லாமல் ஜீவனே இல்லை, இன்றைக்கி வாழ்க்கையே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு தான் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாடுகள்லாம் வந்து இன்றைக்கி பள்ளி குழந்தைகள் வகுப்பறைகளில் இந்த கைபேசியை வந்து கொண்டு வரக்கூடாது, அதை பயன்பாட்டை வந்து தவிர்க்கணும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க ஒரு சட்டமாகவே. குழந்தைகளோட கவனச்சிதறலை தவிர்க்கவும் அவங்களோட மனநலனை ஆரோக்கியத்தை காக்கிறதுக்காகவும் இந்த ஃப்ரான்ஸ், சீனா, நெதர்லாந்து, பின்லாந்து, ஆஸ்திரேலியா, இத்தாலி இந்த மாதிரி நாடுகளில், பிரேசில் இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து பள்ளிகளில் செல்ஃபோன் பயன்பாட்டுக்கு மீது தடையை விதிச்சிருக்காங்க. அந்த தடை சில நாடுகளில் மட்டும் இருக்கிறத எல்லா நாடுகள்லையுமே அதை நம்ம அமல்படுத்தலாம். கண்டிப்பாக குழந்தைகள் வந்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. இன்றைக்கி வந்து 11ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள்லாம் செல்ஃபோனை வந்து பள்ளிக்கு கொண்டு வராங்க அப்படின்றது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்குது. அந்த பள்ளி நிர்வாகம் கண்டிக்கிறாங்க. ஆனால் மாணவர்களோட போக்கு வந்து இன்றைக்கி மாறி இருக்குது. எதற்கும் துணிந்தவர்களாக இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக கூட எப்படி கேட்கணும் அப்படின்ற ஒரு பயம், அச்சுறுத்தல் இருந்துகிட்ருக்கு. இந்த தடைகள் எல்லாமே வந்து நீக்கப்படணும். அதாவது லைசன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, குறிப்பிட்ட வயதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வண்டி ஓட்டும் உரிமை வந்து நமக்கு வழங்கப்படுது. அதே மாதிரி இந்த செல்ஃபோனுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம்தான் இதை பயன்படுத்தணும். அதுவும் இந்த மாதிரியான சில தீமையான, அதாவது எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் அமையும் அப்படின்றது. இப்போ நம்ம நல்ல விடயங்களை அதில் தேடுறோம் அப்படின்னும் போது நமக்கு நல்ல விடயங்கள் கிடைக்குது. ஆனால் இதே நமக்கு வந்து அதை ஆராய்ச்சி பண்ண, சர்ச் பண்ண பண்ண வேறு மாதிரியான வீடியோஸ், ரீல்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு நம்மளும் இப்படி பண்ணால் என்ன அப்படின்ற பிரபலம் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் பலவித இளம் பெண்கள் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கலில் வந்து உழன்று தவிக்கிறாங்க. அதாவது ஆர்வக்கோளாறால் சில படம் பிடிச்சி இந்த வீடியோக்களெல்லாம் அவங்க பரிமாறும்போது இதற்கான கமெண்ட்ஸ்லாம் வரும்போது அது எவ்வளோ ஒரு, அதாவது வருத்தமாக இருக்குது. இப்படிலாம் இந்த நிலைகள் ஏன் ஏற்படுது, இந்த நிலைமை நமக்கு மாறணும், அந்த கட்டுப்பாடும் கண்டிப்பும் அவர்கள் வீட்டில்

0: நேரம் 11:40 நொடி. நெய்ய நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு, செல்போன் நல்லதா கெட்டதா. இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். நேயர்களும் சிறப்பான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது செல்போன் நல்லதா கெட்டது பார்த்தா ரெண்டுமே இருக்கு மேடம். நாம எப்படி பயன்படுத்துறோமோ அந்த விதத்துல தாங்க இருக்கு.
0: கண்டிப்பா.
1: உதாரணத்துக்கு டிவி ஆன் பண்ணா ரிமோட்டை தட்டாதான் ஒர்க் ஆகுது, சேனல் மாத்த முடியும். அதே மாதிரி நம்ம வந்து செல்போன் வந்து எந்த விதத்துல எப்படி எதற்காக பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கறதா இருக்கு. ஆனா தொழிலுக்காகவும் மத்த படிப்புக்காக இப்ப கொரோனா காலத்துலலாம் செல்போன்ல தான் படிப்பு ஓடிச்சேன். அது ஒரு வகை நல்ல இதா ஓடிச்சு. ஆனா இப்ப பயன்படுத்துறாங்க கேமரான்னு ஒண்ணு வச்சு வேற விதமா பயன்படுத்துறாங்க. அந்த கேமரா இல்லாத வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த கேமரா வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக ஒரு நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது உதவி பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சிலர்கள்லாம் சோசியல் மீடியால திருக்குறளே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இப்படி பயன்படுத்தலாம். அதை வந்து பயன்படுத்துறவங்க கையில தான் இருக்கு.
0: கண்டிப்பா
1: எதுவுமே செல்போன் வந்து நமக்கு வந்து டெக்னாலஜி வந்து நமக்கு நல்லதும் சொல்லிக் கொடுக்கும், கெட்டதும் சொல்லிக் கொடுக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிற முறையில தான் இருக்கு. அதனால நல்லதே விதைப்போம், நல்லதே நினைக்கிற மாதிரி நல்ல செயல்களுக்கு மட்டும் செல்போனை பயன்படுத்துவோம் என்பதை என்னது எழுதுகிறது.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: நம்ம பயன்படுத்தும் விதத்துல தான் ஒரு விடயம் அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான். இப்போ ஒரு கண்ணாடியை நம்ம கைக்குள்ள கொடுக்குறோம் அப்படின்னு வந்து கண்ணாடியை பத்திரமாக நம்ம பார்த்துக்கிட்டா அது பத்திரமாகவே இருக்கும். ஆனால் அதையே நம்ம வேறு விதமாக கவனிச்சதில் நம்ம நம்மளோட கவனங்கள் வேறு விதத்தில் போகும்போது அது சிதறிடும் அப்படின்றது தெரியும். இதே தான் மனித வாழ்வும் வேற. நம்ம வாழ்க்கையை சிதறடிக்கக்கூடியதில் செல்ஃபோனும் ஒரு பங்கு வகிக்குது. செல்ஃபோன் பங்கு வகிக்குதோ இல்லையோ, நாம் அதில் ஒரு அங்கமாக இருக்கும் அப்படின்றது தான். தெரியாத புரியா முகம் தெரியாத நபர்களோட பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த முகநூல் வழியாக தொடர்பு ஏற்படுத்தும் போது அது பின்விளைவுகளை எந்த அளவுக்கு ஏற்படுத்தி நம்மளோட வாழ்க்கையை வந்து சிதைச்சு போகுது அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவாக இவ்வளோ விடயங்கள் தெரியுது. நம்ம இவ்வளோ வீடியோஸ்லாம் பார்க்குறோம், எல்லாமே நம்ம தெரிஞ்ச இது தெரியும். ஆனால் அந்த தீமையை தான் நம்ம தேடி போகிறோம். அந்த தீமை எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த தீமையை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த தீமைகளையே நம்ம ரசிக்க குறைந்த நாட்களில் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நல்லதுன்றது ஒரு பங்கு ஒரு பக்கம் இல்லாமலே போயிடும்ன்றது வருத்தத்துக்குரிய செய்தியாக தான் இருக்குது. நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம். இப்போ செல்ஃபோனை பயன்படுத்திகிட்டு இருக்கும்போதே வந்து இப்போ கைகள்லாம் வந்து நரம்புகள் தளர்ச்சி ஏற்படுது. ஏன்னா நீண்ட நேரம் வந்து அந்த கைகளில் தொடுபேசி தொடுதிரையை நம்ம அப்படியே பண்ணிகிட்ருக்கும்போது ரோலிங் பண்ண ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கைகள் வந்து பாதிக்கப்படுது. ஒரு வீடியோவில் கூட பார்த்தோம், ஒரு செய்தியில் ஒரு சிறுவன் வந்து ஒரு 6 வயது சிறுவன் அந்த ஸ்க்ரோல் பண்ணி பண்ணி அந்த கையை அப்படியே படுத்துட்ருக்கான். பெட்டில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, ஆனால் அந்த கை மட்டும் அப்படி போயிட்டே இருக்குது. அப்போது இந்த மனநிலை, இந்த மனப்போக்கை பார்க்கும்போது குழந்தைகளின் நிலை பின்வரும் நாட்களில் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறோன்ற ஒரு அச்சம் நமக்கு ஏற்பட தான் செய்து இந்த நிலைகள்லாம் நிச்சயமாக மாறணும். அப்போ செல்ஃபோன் 90% நமக்கு நன்மை தான், 100% அது நன்மை தான். ஆனால் 100% தீமை. எப்படின்னா நம்ம பயன்படுத்துறது 100% நல்லதாக இருந்தால் நல்லது, 100% தீமையாக இருந்தால் அது 100% தீமை தான். நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: இளமாங்கலம் ஆர் முருகன்.
0: சொல்லுங்க சார்.
2: மேடம், எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்லிடுறேன்.
0: சொல்லுங்க.
2: செல்போன் இருக்கிறது எவ்வளோ நல்லதுங்க. நல்லது மேடம். இப்போ நான் வந்து வெளியில எங்கனா நான் போயிருக்கேன், இல்ல படிக்க போயிருக்கேன், இல்ல வேற யாருன்னா உறவினர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அப்போது நீங்க போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்ட்டு இங்க நம்ம வீட்டுல இருந்து என்ன போன் வரும். அது அந்த பட்டன் செல் இருக்கும் போது எங்க இருக்கீங்க ஏதா இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டு நல்ல விசாரிப்பீங்க. இப்ப எப்ப இந்த டச் போன் வந்ததுங்களோ அதுல இருந்து ரொம்ப கெட்டு போச்சு மேடம் இந்த போனாலே.
0: கைபேசி வந்ததுக்கு அப்புறம்
2: போய் சேரணும் அப்படின்ட்டு அதுல மேப் போட்டு பாப்பாங்க.

0: அடுத்தவங்கிட்ட நம்ம வழி கேட்க. அவங்க சில பேர் இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது போல ஒரு சம்பவம் நடந்தது. நாங்க போய் வழி கேட்டோம், ஒருத்தர் இந்த வழி போனா கிட்ட, இன்னொருத்தர் இந்த வழி போனாதான் கிட்ட அப்படின்ட்டு ரெண்டு பேர் அந்த ஊர்ல இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த போன் வந்து நல்லதுக்கும் பயன்படுத்துறோம், கெட்டதுக்கும் பயன்படுத்துறோம். அவங்கவுங்க பயன்பாடு உள்ளவங்க பயன்படுத்த முறைதான் அவங்க ஒரு நியாயத்துக்கு இருந்தார். கண்ணாடியும் போனும் அப்படி நம்ம சொல்றதுதான் சொல்லும். கண்ணாடி வந்து நம்ம எப்படி முகம் பாக்குறோமோ அதே போலதான் இருக்கு நம்ம முகமும் அந்த கண்ணாடியில, வேற முகம் தெரிய போறது கிடையாது. அதனால போன்ல வந்து நம்ம போன் பண்ணி பேசுறோம்னா நம்ம உங்ககிட்ட ஒண்ணு சொல்றோமா பொய் புழுவுறமா அப்படின்ட்டு தான் போன் உள்வாங்கி அது சொல்ல அடுத்தவங்களுக்கு கொடுக்கும். நம்ம அதான் சொல்றதுதான் சொல்லணும், கிளிப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழியே. அதான் மேடம் எனக்கு தெரிஞ்ச கருத்து.
1: நன்றி, நன்றி சார். நன்றி,
0: நன்றி மேடம்.
1: ஒரு ஆபத்து ஏற்படுது, சாலை ஆபத்துகள்லாம் ஏற்படுது அப்படின்னும் போது, வாகன விபத்துலாம் ஏற்படுது அப்படின்னும் போது, அந்த நேரத்தில் வந்து அப்போல்லாம் வந்து எப்படி தகவலை வந்து நம்ம தெரிவிக்கிறது, ஒரு காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கிறதுக்கெலாம் அப்போது தடுமாற்றம் இருந்து, இங்கேருந்து யாராவது ஒரு நபர் வண்டியில் போயிட்டு அவங்களுக்கு தகவல் தெரிவித்து அதுக்கப்புறமா அவங்க வந்து சேர்கிறதுக்குள்ளே உயிரிழப்பெல்லாம் ஏற்படும். ஆனால் இன்றைக்கி உடனடியாக நம்ம வந்து இந்த கைபேசியை வச்சுக்கிட்டு அந்த தகவலை வந்து காவல் நிலையத்துக்கு, குறிப்பிட்ட காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கும் போது உடனடியாக தீயணைப்புத்துறையாக இருக்கட்டும் இல்லை காவலர்கள் இருக்கட்டும் எல்லாருமே அங்கே வந்து அந்த நேரத்தில் அந்த உயிரிழப்பை வந்து சரி செய்கிறாங்க. வாகன நெரிசல், வாகன போக்குவரத்து நெரிசல் இது எல்லாமே சீர் செய்ய முடியுது அப்படின்னா இந்த செல்ஃபோன் பயன்பாட்டுக்கும் இருக்குது அப்படின்றது. ஆனால் உடல்நிலை மூளை வளர்ச்சி ரொம்ப நீண்ட நேரமாக நம்ம அந்த செல்ஃபோனை பயன்படுத்தும் போது தூக்கம் முதலில் கெடுகிறது. எனக்கு தூக்கம் வரலை அப்படின்னு சொல்கிற நபர்கள் பல்வேறு காரணங்கள் தூக்கம் வராததுக்கு இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஹார்மோன் கோளாறுகளால் கூட அவங்களுக்கு இந்த மாற்றங்கள் இருக்கலாம். அதிகப்படியான மருந்து மாத்திரைகள் உட்கொள்றதால இருக்கலாம். ஆனால் இதுக்கு மிக முக்கிய காரணமாக நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது நீங்கள் அதிக நேரம் வந்து கைபேசி பார்க்குறீங்களா அப்படின்றத தான் நம்மக்கிட்ட முதல் கேள்வியாக அவங்க வைக்கிறாங்க. அப்போ நீண்ட நேரம் கண் விழிக்கக்கூடிய நிலை வருது, அதுலேருந்து விடுபட முடியல. ஏன்னா அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் நம்ம. ஒரு இது எப்படி ஒரு போதைப்பொருள் பழக்கத்துக்கு நம்ம அடிமை ஆகிறோமோ அதே மாதிரி இந்த செல்ஃபோனும் போதைப்பொருளில் ஒரு செயற்கையாக தான் நான் என்னோடய கண்ணோட்டத்தில் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு முறை அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடுது இல்லையா. இப்போ நான் 11-12 வரைக்கும் நான் இந்த தொடுதிரையை நம்ம பயன்படுத்தி செல்ஃபோனை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் போது அடுத்தது என்ன பார்க்கலாம், அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் மேலிடுது. குழந்தைகள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இளைஞர்கள் வந்து தனியான ஒரு அறைக்கு சென்று அவங்க நீண்ட நேரமாக அதை வந்து புழக்கத்துக்கு கொண்டு வராங்க. உறவுகளிடம் இன்றைக்கி பேசுகிறத தவிர்த்துட்டு அனைவருமே தனித்தனியாக உட்கார்ந்து ஒவ்வொருவர் கையிலும் ஒவ்வொரு கைபேசியாக இருக்குது. கைபேசியில் கேட்குறாங்க, ஒரு ரூம் ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு உள்ளேருந்து அந்த ரூமில் இருந்து இங்கே கேட்குறாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா அப்படின்றது. எப்படி உலகம் மாறிடுச்சு பாருங்கள். வார்த்தை குறைஞ்சிடுது, அடுத்தவர்களோட தொடர்பு வந்து கண்டிப்பாக குறையுது, கம்யூனிகேஷன் இல்லாமையே போயிடுமோ அப்படின்ற ஒரு நிலைமை தான் வருது. இப்போ நம்ம கைபேசியிலேயே அனைத்தையுமே நம்ம பார்த்துக்குறோம், அனைத்தையுமே நம்ம தகவல் தொடர்புனால் மனிதர்களின் மனித மனம் நிச்சயமாக, மனித பாண்பு மனித போக்கு கண்டிப்பாக குறைஞ்சிடும், மனித தன்மை வந்து இன்னைக்கு குறைஞ்சிடும். இன்றைக்கி வன்முறை சம்பவங்களை கையில் எடுக்கக்கூடிய விதமான செயல்பாட்டுக்கு இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் தகவல் தெரிவித்து ஒரு கூட்டத்தை சிக்கிறது அதெல்லாம் வந்து தவறான போக்காக இருக்குது. அதை எல்லாமே மாற்றிக்கணும். இளைஞர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த செல்ஃபோன் பயன்பாட்டு இருக்கணும். இதற்கு முதல் தளமாக நாட்டில் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணும். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே, ஏன்னா குழந்தைகள் இளைஞர்கள் தான் இந்த நாட்டின் தூண்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவர்கள் தான் நாளைக்கு நிலைநிறுத்துவாங்க நாட்டை அப்படின்றோம். அப்போது அவர்களுக்கு நல்வழிப்படுத்தும் விதமாக இந்த பயன்பாட்டை கொண்டு வராமல் பள்ளிகளில் கூட ஒரு வேண்டுகோளாக கூட வைக்கலாம். இன்றைக்கி ஹோம்ஒர்க் முதற்கொண்டு வீட்டு பாடங்கள் முதற்கொண்டு எளிமையாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேலையை ஈஸியாக முடிச்சிடுறாங்க. இது எளிமையாக இருந்தாலும் கூட இது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்றத இன்றைக்கி உணரணும். ஒவ்வொரு பள்ளியும் இதில் முன்னெடுத்து இந்த செயலை வந்து அவங்க செய்யணும். இன்றைக்கி வீட்டு பாடங்களை நம்ம செல்ஃபோனில் அமைச்சு வச்சோடனே எல்லா பேரண்ட்டும் அந்த என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத அதை பார்க்குறாங்க. பசங்களும் உடனே நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டவுட் கேட்குறேன் அப்படின்ட்டு செல்ஃபோனை வாங்கிட்டு நீண்ட நேரம் போய் அவர்கள் வேறு வேறு செயலியை திறந்து பல்வேறு செயலிகள்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. வழக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த விளையாட்டு ஆன்லைன் கேம் அப்படின்றது, ஆன்லைன் பண பரிவர்த்தனை அப்படின்றதில் எவ்வளவு பேர் அந்த பணத்தை வந்து இழந்துட்டுருக்காங்க, கேம் இழந்துட்டுருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. சமூக வலைதளங்களில் பரப்பக்கூடிய செய்திகள் எல்லாமே உண்மைத்துவமானதா அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். நம்மளோட மூளை என்ன சொல்லுது

அப்படின்றத கொஞ்சனாச்சு பகுத்தறிந்து பார்த்து செயல்படணும். இன்றைக்கி ஒரு சமையலாகட்டும், இன்றைக்கி ஒரு அழகு குறிப்பு சாதனங்கள், இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உடல் பருமன் எடை குறையணுமா, இல்லை உங்கள் முகம் அழகாகணுமா, ஒரே இரவில் உங்களுக்கு நரைத்த முடியெல்லாம் மாறணுமா, இந்த மாதிரியான விளம்பரங்கள் அவர்களின் வீடியோக்களை பரப்புறதுக்காக லைக்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் இதை நம்மளும் பயன்படுத்துகிறோம் பார்த்திங்களா, அங்கே தான் அமைஞ்சிருக்கு நம்மளோட பகுத்தறிவு தன்மையை. நம்ம பகுத்தாய்ந்து இதை பயன்படுத்தலாமா அப்படின்றத யோசிக்கணும். பல்வேறு நன்மைகளை கொடுக்கும் இந்த செல்ஃபோன் தீமைகளையும் கொடுக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்மளோட மனசு தான் அதுக்கு காரணம்ன்றது தான். நீங்களும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க 04133227 5240 22752 50 நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

நேரம் 11:53 நாற்பதினுடி நேர்நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம செல்ஃபோன் நல்லதாக கெட்டதா அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். ஒரு அடுத்தவரோட தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் வந்து நமக்கு இந்த செல்ஃபோன் மூலம் ஏற்படுது. உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் இருந்தாலும் நம்ம உடனடியாக அவங்கக்கிட்ட வந்து தொடர்பு ஏற்படுத்தி நம்ம பேசலாம். காணொலி மூலமாக நீண்ட வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய இவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம பார்க்கணும், நீண்ட நாள் கழித்து தான் வருவாங்க, ஒரு 3 வருடம் 1 வருடம் ஆகும் அவங்கள பார்க்க அப்படின்றதெல்லாம் என் நிலையெல்லாம் மாறி இன்றைக்கி நம்ம காணொலி மூலமாகவே அவங்கள பார்க்கக்கூடிய நிலை இருக்குது அப்படின்னும் போது இது நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு தான் இருக்குது இல்லையா. கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்களை நம்ம வந்து பதிவிறக்கம் செய்துக்கிறதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அங்கமாகவே இருக்குது. இன்றைக்கி வந்து கடைக்கு போய் நம்ம வந்து வாங்கக்கூடிய நிலை இல்லை. இன்றைக்கி என்னால் போக முடியாத நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, உடல்நல குறைபாடு உள்ளவர்கள், என்னால் போக முடியல அவ்வளோ தூரன்றவங்க இன்றைக்கி ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்ற மாதிரி ஒரு வியாபார யுக்தியாகவும் அதை பயன்படுத்துகிறாங்க. வீட்டிற்கே வந்து தரக்கூடிய பொருட்கள், உடனடியாக காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு பொருட்களையும் நம்ம வீட்டிலிருந்தே ஒரு ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வீட்டுக்கே நமக்கு வந்துடுது. அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான். எந்த நன்மையும் நம்மளோட மூளை வந்து ஒரு விழிப்புணர்வு தன்மையோடவே நம்ம செயல்படுத்தணும் அப்படின்றத யோசிக்கணும். நமக்கு விபத்து ஆபத்தான காலங்களில் இது தீயணைப்புத்துறை, காவல்துறைக்கு, மருத்துவம் இதற்கெல்லாம் நம்ம தொடர்பு

0: சொல்லக்கூடிய வகையில் இதுக்கு ஒரு நல்ல ஒரு செயலாக தான் நமக்கு பயன்படுது. சில நேரங்களில் தனிமையை நம்ம இருக்கும்போது நமக்கு இசையை கேட்டு நம்மளோட தனிமையை வந்து அது போக்குது அப்படின்றது. இசை நமக்கு தேவையான தகவல்களை அதை கொடுக்கும்போது அதை பார்த்து நம்ம தனிமையை வந்து போக்கிக்கிறோம் அப்படின்றதுக்கு அது ஒரு நல்ல விரயமாக இருக்கு. நிகழ்ச்சியில் பேச வரும் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவே இன்றைக்கி இந்த செல்ஃபோன் இருக்குது. ஆனால் அது எல்லா நேரங்கள்லையுமே நம்ம அதை பொழுதுபோக்காகவே

இன்றைக்கி நம்மளை ஆண்டுட்ருக்கான் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கணும் தான். வாகனம் ஓட்டும்போது ஓட்டுநர்கள் கவனத்திற்கு அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. வாகனம் ஓட்டும்போது இந்த செல்ஃபோன் பயன்படுத்துவதை தவிர்க்கணும். ஏன்னா உங்களை நம்பி இவ்வளவு பேர் நபர்கள் வராங்க, உயிர்கள் வந்து அத்தனை பேர் உயிரும் உங்களோட கையில் தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் கைபேசி நினச்சிக்காதீங்க. அந்த கைபேசியை தவிர்த்துட்டு நீங்கள் வாகனத்தை இயக்குனீங்கன்னா பல பேர் உயிர்கள் இன்றைக்கி பாதுகாக்கப்படும் அப்படின்றத நேரில் பேசி பழகக்கூடிய உறவு முறைகளை வளர்த்துக்குங்க. இந்த இடைவெளி இன்றைக்கி குறைஞ்சிச்சு. இந்த செல்ஃபோனால் உயிருக்கே ஆபத்தான நிலைகள் ஏற்படுது. இன்றைக்கி மிரட்டல் விடுறாங்க இல்லையா, இந்த முகநூல் வழியாக தெரியாத நபர்களோடு நம்ம வந்து தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் நமக்கு நிறைய விளம்பரங்கள்லாம் நம்ம கூட போடுறோம், சைபர் க்ரைமில் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் பண்ணும்போது அந்த மிரட்டல்லேருந்து தற்கொலைக்கு செல்லக்கூடிய நிலைகள்லாம் இன்றைக்கி இளம் பெண்கள்லாம் வந்துடுறாங்க. மிரட்டல் வீடியோக்கள்லாம் நாங்கள் வந்து பகிரப்பட்டுருவோம் அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் நம்ம அந்த துணிச்சல் அதிலேருந்து நம்ம மீண்டு எழணும். அதில் நம்ம வந்து உடனடியாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற நிலைமைக்கு வரணும். இந்த மாதிரி நிலைக்கு நம்ம தள்ளப்படக்கூடாது, உஷாராக இருக்கணும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலமாக கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சியை கேட்டு ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.

0: செல்ஃபோன் நல்லதாக கெட்டதா அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பேசணும். அந்த செல்ஃபோனை முறையான முறையில் பயன்படுத்தணும், முறையற்ற பயன்பாட்டை நம்ம தவிர்க்கணும். இதனால் நன்மையும் கெடுதியும் நம் கையில் தான் உள்ளது அப்படின்றத சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறேன். நேர்கள் இதுவரை கேட்டது நேயர் நேரம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது

விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயம் குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதி. எழுத்தாக்கம் விழுக்கம் எஸ் சுகந்தி அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் சரணாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், குமாராக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: அதுக்கு தென்புறம் திருவீதி உலாவிற்கு பயன்படுத்தப்படக்கூடிய குதிரை, யானை, இந்த வாகனங்கள், அதாவது இதெல்லாம் வந்து மரத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பாதுகாப்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு வாகன கொட்டிலும் இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்குறோம்.
1: சரி சரி.
0: அப்புறம் புதுசாக ஒன்று கட்டியிருக்காங்கப்பா.
1: என்னது?
0: மின்சாதன கட்டுப்பாட்டு கருவிகளில் அங்கே வச்சுருக்காங்க.
1: ஓஹோ,
0: அப்படி ஒரு இடம் இருக்குது. ஏன்னா கோயிலுக்கு தேவையான இந்த மின்சாதன பொருட்கள்லாம் இருக்குல்ல, ஒரு ஸ்பீக்கர் கட்டுறது, பாட்டு போடுறது, இந்த மாதிரி எல்லா விதத்துலயும் அதெல்லாம் அங்க கொண்டு வச்சிருக்காங்க.
1: ஒரு குடோன் மாதிரி.
0: ஆமா. அதுக்கு பிறகு கோயிலுக்கு கொஞ்சம் ஏத்த மாதிரி அந்த முனையில வந்து இந்த மேல் சித்தாமூர் ஸ்ரீ ஜினகாஞ்சி திருமடத்துடைய ஒரு இடம் இருக்குல்ல.
1: ஆமாமா, போர்டு மாட்டிருந்தது.
0: ஆமாப்பா. இந்த ஜினகாஞ்சி திருமடத்துடைய தலைவர் இருப்பாங்க இல்லையா, அந்த சுவாமிஜி விழுக்கத்துக்கு வருகை தந்தா இங்க தான் தங்குவாரம்.
1: ஓஹோ, ஆமா ஆமா,
0: அப்படி ஒரு இடம் இருக்குது. அதையும் நம்ம போய் பார்க்கணும்.
1: சரி சரி.
0: சரியா, வேற என்னப்பா உனக்கு தெரியணும்?
1: ஏன் சரண், இந்த விழுக்கம் ஜினாலயத்தில் என்னென்ன பண்டிகைகள்லாம் சிறப்பாக இந்த மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க உனக்கு தெரியுமா?
0: இப்போ யுகாதி பண்டிகை தான் ரொம்ப விமர்சனையாக கொண்டாடுறாங்க.
1: ஓஹோ.
0: ஆமாம், பகவான் ஸ்ரீ பார்சுவநாதர், ஸ்ரீ தரணேந்திர யட்சன், ஸ்ரீ பத்மாவதி தேவி, ஸ்ரீ குணசாகரர் இவங்க திருவடிகளுக்கு நடத்தப்பெறக்கூடிய யுகாதி பண்டிகை விழா கிட்டத்தட்ட 125 வருஷத்துக்கு மேல சீரும் சிறப்புமா கொண்டாடுறாங்கப்பா. அது ஒரு பெரிய விழாவா இந்த ஊர்ல எடுக்கிறாங்க. அப்புறம் இந்த பகவான் ஸ்ரீ ஆதிநாதர் அவருடைய தீட்சை காலத்துல ஆகார தானம் வழங்கும் அட்சய திருதியை விழா,
1: அதுக்கு ஒரு விழாவா?
0: ஆமாப்பா, இது திருவீதி உலாவுடன் சேர்த்து கொண்டாடுறாங்க. கார்த்திகை மாசி ஆடி மாசத்துல நந்தீஸ்வர பூஜை 8 நாளைக்கு சிறப்பா நடக்குதுப்பா.
1: அப்பா, பரவாயில்ல.
0: ஆமா. அப்புறம் மார்கழி மாசம் 30 நாளும் தனூர் மாத பூஜை, இத சீரும் சிறப்புமா செய்யறாங்கப்பா.
1: ஓ, நம்ம மார்கழி திங்கள் எல்லாம் கொண்டாடுவோம் அது மாதிரி?
0: ஆமாப்பா, நம்ம மார்கழி மாசம் வைணவத்துல வந்து ரொம்ப ஒரு பெரிய விழாவா நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டாடுறோம் இல்லையா. மார்கழி முழுவதும் கண்ணனுக்கு வந்து உகந்த மாதம்னா மார்கழி தானே?
1: ஆமா.
0: அந்த மாதிரி அவங்களும் மார்கழி மாதத்துல 30 நாளும் தனூர் மாத பூஜை.

0: ஜெய் அப்படின்னு சீரும் சிறப்புமா நடத்துறாங்க.
1: இந்து மதம் மாதிரிதான் சம்பிரதாயம் எல்லாம் இருக்குது.
0: ஆமாப்பா, ஓரளவு எல்லாம் கொஞ்சம் ஒத்தும் இருக்குது. அப்புறம் நித்திய பூஜை காலையிலையும், அஷ்டமங்கல தீபாராதனை மாலையிலும் தினமும் செய்யறாங்கப்பா. அந்த சமயம் மேலும் நாதஸ்வரம் மங்கள இசை இதெல்லாம் வந்து இசைக்கப்படுது. இந்த பணியை செய்பவர்களுக்கு நிலம் கொடுத்து அதில் வரும் வருமானத்தை அவர்களுக்கு தரும் நடைமுறையும் இருக்குதான்.
1: அந்த காலத்திலிருந்து இருக்குது.
0: ஆமாப்பா, நம்ம பேசிட்டே வந்ததுல விழுக்கத்துக்கே வந்துட்டோம். இப்ப நம்ம வண்டி ஓரமா நிப்பாட்டிட்டேன். நான் சொன்னேன்ல அந்த வாகனம் எல்லாம் வந்து நிறுத்துற இடம்
1: அந்த குடோன்னு சொன்னீங்க.
0: ஆமா, அதை பார்த்துட்டு அப்புறம் அந்த ஜினாலயம் அந்த முகப்பையும் பார்த்துட்டு உள்ளெல்லாம் போக வேண்டாம். நம்ம
1: சரி சரி
0: பார்த்துட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு போவோம்.
1: நீங்க முழுசா பார்த்துட்டு நம்ம போயிடணுமா?
0: சரிப்பா, முழுமையா பார்த்துட்டு எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு
1: போயிடுவோம்ப்பா.
0: சரியா,
1: நான் வண்டி போய் அந்த ஷெட்டாண்ட விட்டு வந்துடுறேன்.
0: நீ ஷெட்டாண்ட விட்டுருவாப்பா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு.
1: நான்
0: அந்த கோயிலுக்குள்ளார அந்த வாசப்படிக்கு அந்தாண்ட இந்த அர்த்த மண்டபம் இருக்குல்ல, அது ஓரத்துல நான் கொஞ்சம் உட்காந்துருக்கேன்.
1: சரி சரி சரி. வண்டி விட்டுட்டு வந்துட்டேன்.
0: சரிப்பா, அப்படி உட்காருப்பா.
1: சரி
0: சரி. இப்ப நம்ம சில பூஜை நான் சொன்னேன், இன்னும் சில பூஜை எல்லாம் இங்க வந்து சிறப்பா செய்யறாங்க.
1: என்னென்ன பூஜை?
0: தை மாசம் பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா, அதை முன்னிட்டு காணும் பொங்கல் அன்று கண்ணு பொங்கல் திருவிழா அப்படின்னு ஒரு விமர்சையா ஒரு திருவிழா கொண்டாடுறாங்கப்பா.
1: நாமளும் காணும் பொங்கல் கொண்டாடுவோம்.
0: அதே மாதிரிதான்ப்பா அவங்களும், ஏன்னா தமிழர்களுடைய பண்டிகை இல்லையா, அதையும் அவங்க சிறப்பா கொண்டாடுறாங்க. ஆடி மாசம் பிறந்துருச்சுன்னா அனைத்து வெள்ளிக்கிழமைகள்லயும் ஸ்ரீ பத்மாவதி அம்மன் தங்க தேர் பவனி சுக்கரவாரம் என்று விழா கோலத்துல ஜீனாலயம் நல்லற செல்வர்களை கவர்ந்து இன்பமடைய செய்யக்கூடிய இந்த விழாவெல்லாம் செய்யறாங்கப்பா.
1: மக்கள் எந்த நேரமும் பக்தி பரவசமா தான் இருப்பாங்க.
0: ஆமாப்பா, ஆடி வெள்ளி அப்படின்னாவே வந்து ரொம்ப சிறப்பு தானே, அதை இவங்களும் வந்து கொண்டாடுறாங்க. அப்புறம் புரட்டாசி ஐப்பசி மாசங்களில் ஜினவாணி கலைமகள் விழா, இந்த நவராத்திரி விழா நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அதே மாதிரி 9 நாள்லையும் ஜினாலயம் தேவலோக மாதிரி காட்சி தருமாப்பா. ஆமா, அதுவும் குறிப்பா அந்த விசயதசமி அந்த நாள் அன்னைக்கு வெற்றி விழாவா விமர்சையா கொண்டாடுறாங்கப்பா.
1: நம்ம என்னென்னலாம் கொண்டாடுறோமோ அவங்களும் கொண்டாடிதாங்கிறாங்க.
0: ஆமாப்பா, இது போக ஸ்ரீ பத்மாவதி அம்மனுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டாடுவாங்க. ஊரை சுத்தி குதிரை வாகனத்துல திருவீதி உலாவும் ஜினாலயத்தை சுற்றி தங்க தேர்பவனையும் மகிழ்ச்சியுடன் செஞ்சு மன நிறைவு காண்றாங்கப்பா. இப்படி ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்களை கொண்டாடுறாங்கப்பா இந்த ஊர்
1: மக்கள். ஊரெல்லாம் ஒரே திருவிழா கோலமா தான் இருக்கு.
0: ஆமாப்பா. சரி, நம்ம பேசிட்டே இருந்ததுல அது ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க.
1: ஏதாவது குடிக்க எடுத்து வந்துருக்காரா?
0: அவர் என்ன எடுத்துட்டு வந்திருக்காருன்னு தெரியலப்பா, ஆனா அவரு இந்த சமணத்தை பத்தின செய்திகள் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவர். அவர்கிட்ட கேட்டோம்னா புதிய புதிய செய்திகள் எல்லாம் சொல்லுவாரு.
1: நம்ம போனவரம் அந்த மாதிரி ஜீவகன் ஒரு பேசினாரு. அவரா?
0: அவரே தான்ப்பா இவரு. நீ கேளுப்பா.
1: சரி சரி.
0: கேட்டீங்கன்னா அவர் நிறைய செய்தி சொல்லுவாரு. வழக்கம் போல அப்படியே உன் போன்ல ரெக்கார்ட் பண்ணிடு.
1: சரி சரி. சார் வணக்கம். இந்த வாரம் நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த குணசேகர் பாதம் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேட்கலாம்னு நினச்சேன், அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
2: வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் பா ஜீவகன். விழுக்கம் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய குணசாகரர் பாதம் அமைந்திருக்கக்கூடிய மண்டபத்தில் இருக்கிறோம். விழுக்கம் ஏரிக்கரையில் தான் இயற்கையாக இருந்த ஒரு புடைப்பு பாறையில் அந்த குணசாகருடைய பாதத்தை வடித்திருக்கிறார்கள். இதை சுற்றி மண்டபம் எழுப்பியிருக்கிறார்கள். இதன் அருகாமையில் ஒரு தூய தண்ணீர் குளம் ஒன்று வெட்டியிருக்கிறார்கள். இது விழுக்கம் ஏரிக்கரையில் அமைந்திருக்கிறது. குணசாகரர் பாதம் சமண முனிவராக இருந்தவருடைய பாதம். இந்த குணசாகரர் யார் என்று கேட்டால், தமிழ் இலக்கணத்திற்காக சமணர்கள் செய்த கொடையை நாம் நன்கு அறிவோம். தமிழ் இலக்கணங்களில் முக்கியமான இலக்கணமாக திகழ்வது யாப்பெருங்கலம், யாப்பெருங்கல காரிகை என்ற இரண்டு இலக்கண நூல்கள். அதை இயற்றியவர் சமண முனிவராகிய அமிர்தசாகரர். அவருடைய சீடர் குணசாகரர். அவர் அந்த இரண்டு நூல்களுக்கும் உரை எழுதியிருக்கிறார். இந்த யாப்பெருங்கலம், யாப்பெருங்கல காரிகையினுடைய உரையாசிரியராகிய குணசாகரர் இந்த விழுக்கம் கிராமத்திற்கு வந்திருக்கிறார். இருக்கிறார். இந்த விழுக்கம் கிராமத்திற்கும் அவருக்குமான தொடர்பு என்ன என்று ஆய்வு செய்தால்தான் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். ஆனால் அந்த குணசாகரர் இந்த ஏரிக்கரையிலே வடக்கிருந்து உயிர் துறந்து

இருக்க வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய சமணர்கள் நம்புகிறார்கள். ஆகவே அவருடைய பாதத்தை இங்கு ஒரு பாறையிலே வடித்திருக்கிறார்கள். அதன் கீழாக கல்வெட்டும் காணப்படுகிறது. ஸ்ரீ குணசாகர முனி அவருடைய திருப்பாதங்கள் என்று அந்த கல்வெட்டு எழுதியிருக்கிறது. இதை ஐராவத மகாதேவன் போன்றவர்கள் எல்லாம் படியெடுத்திருக்கிறார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்த ஏகாம்பரநாதன் கூட இதை பற்றிய குறிப்புகளை சொல்லியிருக்கிறார். இந்த கல்வெட்டு எப்படி சமணர்களுக்கு தெரிய வந்தது என்று சொன்னால், இது மிக சிறிய பாதம், ஒரு குழந்தையினுடைய பாதம் அடிவில் இருக்கிறது. இங்கு ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருப்பவர்கள் ஒரு முறை இந்த பாதத்தை பார்த்திருக்கிறார்கள். இந்த பாதம் பிள்ளை விழுங்கி பாதம் என்று அவர்கள் கண்டு பயந்திருக்கிறார்கள். பிறகு சமணர்கள், இது பாத குரடு இருக்கிறது என்றால் அது சமண முனிவருடைய பாதமாக இருக்கும் என்று இந்த ஊரில் இருக்கக்கூடிய சமணர்கள் வந்து பார்த்திருக்கிறார்கள். கீழே இருந்த கல்வெட்டை படிக்கும் போது ஸ்ரீ குணசாகர முனி என்று இருந்ததனால் இது குணசாகருடைய திருப்பாதமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த திருப்பாதத்தை காப்பாற்றுவதற்காக சுற்று சுவரோடு மண்டபம் எழுப்பியிருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் யுகாதி என்று சொல்லக்கூடிய தெலுங்கு வருடப்பிறப்பு தோறும் ஆண்டுதோறும் இங்கே மிகப்பெரிய விழா எடுத்து இங்கு கோவிலில் இருந்து தீர்த்தங்களுடைய திருமேனிகளை கொண்டு வந்து வைத்து திருமேனிகளுக்கும் இந்த பாதத்துக்குமாக 108 குடங்களிலே அபிஷேகம் செய்திருக்கிறார்கள். இந்த விழா ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருக்கிறது. சற்றேறக்குறைய 130 ஆண்டுகளை கடந்து இந்த யுகாதி விழா இந்த குணசாகரர் பாதத்திற்கு நடைபெறுவது வழக்கமாக இருந்திருக்கிறது. இந்த குணசாகரர் பாதத்திற்கு பஞ்சாமிரத அபிஷேகங்கள் செய்யும் வழக்கம் இருக்கிறது. 108 குடங்களிலே ஜலாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். பாலாபிஷேகம், கந்தாபிஷேகம், இளநீர் அபிஷேகம், பழங்களால் அபிஷேகம் என்று பல்வேறு விதமான நறுமண பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கமாக இருந்திருக்கிறது. இது கிட்டத்தட்ட 2 மணி போல தொடங்கும். இந்த அபிஷேகமும் பூஜையும் முடிந்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 130 சமண கிராமங்களில் இருந்தும் சமணர்கள் இங்கு வந்து விடுவார்கள் இந்த விழாவிற்கு. என்ன என்று சொன்னால், இந்த யுகாதி அன்று குளத்தங்கரையிலே பகவான் திருமேனிக்கு இங்கு பூஜை நடக்கக்கூடிய இடத்தில் வந்து நாம் வேண்டுதலோடு வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவு அளிப்பதாக பிரார்த்தனை செய்து கொண்டால் அவர்கள் நினைத்தது ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கோவிலுக்கு உண்டு. ஆகவே 130 கிராமங்களில் இருக்கக்கூடிய சமணர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு யுகாதி அன்று அன்னதானம் அளிப்பது வழக்கமாக இருந்திருக்கிறது. அந்த பழக்கம் சற்றேறக்கூடிய 130 ஆண்டுகளை கடந்து இன்று வரை கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து பிரார்த்தனை செய்து பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியதை சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய விழாவாக இந்த யுகாதி அன்று இந்த குணசாகரர் பாதத்திற்கு பூஜை நடக்கக்கூடிய நேரத்தில் செய்கிறார்கள். இந்த பழக்கம் இன்றளவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பாத குரடு வழிபாடு தோற்றுவித்தது சமணம் என்று சொல்வதற்கு மிக மிக அருமையான சான்றுகள் எல்லாம் இருக்கிறது. அப்படி தீர்த்தங்களுடைய பாதம், தீர்த்தங்களை வழிபட்ட முனிவர்களுடைய பாதத்தை எல்லாம் சமணர்கள் இன்றளவும் தெய்வத்திற்கு சமமாக நினைத்து வழிபாடு செய்வதை இந்த கோவிலின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். சமண மதத்திலும் ஜபம் செய்யக்கூடிய பழக்கம் தொன்று தொட்டு இருந்திருக்கிறது. 108 மணிகளாலான ஜபமணியை ஒவ்வொருவரும் வைத்திருப்பார்கள். கோவிலுக்கு வந்தாலும் சரி, வீட்டில் ஓய்வு நேரத்திலும் சரி, ஜபம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறது. ஜபம் செய்யும் பொழுது அந்த 108 முறை சமணத்தில் இருக்கக்கூடிய அனாதிகால மூல மந்திரம் என்று சொல்வார்கள், பஞ்ச நமஸ்கார மந்திரம் என்று சொல்வார்கள், 50 அமிழ்தம் என்று சிலப்பதிகாரத்திலும் சீவக சிந்தாமணியிலும் நாம் சொல்வதை கேட்டிருக்கிறோம். அந்த 50 அமிழ்தத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொரு மணியாக உருட்டுவார்கள். அந்த மந்திரம் என்ன என்று சொன்னால், நமோ அரஹந்தானம், நமோ சித்தானம், நமோ ஆயிரியானம், நமோ ஓச்சாயானம், நமோ லோயே சவசாகுணம் என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மணிக்கு இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அவர்கள் 108 முறை, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஜபம் செய்ய வேண்டும் என்று சமணர்கள் ஒரு நியமம் எடுத்திருப்பார்கள். சமணர்களுடைய நாள் கடமையாக தேவ பூஜா, குரு உபாஸ்தி, சுவாத்தியாயம், சையமம், தானம், தபம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 கடமைகளையும் ஒவ்வொரு சமணராக பிறந்தவர்கள் செய்ய வேண்டும். சமணர்கள் தூய சைவ உணவைத்தான் உண்பார்கள். அவர்கள் உண்ணக்கூடிய உணவிலே வெங்காயம், வெள்ளப்பூண்டு, கீரை வகைகள், தண்டு வகைகள் கூட ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் கிழங்கு வகைகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுவார்கள். ஆக சூரிய உதயத்திற்கு பிறகு கோவிலுக்கு வந்து ஜெனாலயத்திலே தரிசனம் செய்த பிறகுதான் உணவு உண்ணும் பழக்கம் இன்றளவும் இருந்திருக்கிறது. அதோடு அல்லாமல் மாலை 6 மணிக்குள்ளாக சூரிய அஸ்தமனமாக முன்னால் உணவு உண்ணக்கூடிய பழக்கம் இன்றளவும் சமணர்களிடம் இருக்கிறது. இரவு உண்ணாமையை முழுமையாக இன்றளவும் கடைபிடிக்கிறார்கள். ஏன் இரவு உண்ணக்கூடாது என்று சொன்னால், இரவு நம்முடைய உணவுக்காக சமைக்கும் பொழுது லைட் வெளிச்சத்தில் பூச்சிகள் விழுந்து அவை சூடாக இருக்கக்கூடிய பாத்திரங்களில், தோசைகள் போன்ற பாத்திரங்களில் விழுந்து அது உயிர் துறக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. நம்முடைய உணவுக்காக அத்தனை உயிர்கள் இறந்துபடக்கூடிய சூழ்நிலையை நாம் உருவாக்கக்கூடாது என்று மாலை 6 மணிக்குள்ளாக சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னால் உண்டு முடித்து விடுகிறார்கள். குழந்தை பால் வேண்டும் என்று சொன்னால் கூட மாலை 6 மணிக்குள்ளாக பாலை காய்ச்சி வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்கம்
இன்றளவும் சமணர்களை பின்பற்றுகிறார்கள். 6 மணிக்கு பிறகு

0: சமையல் கூடத்திற்குள் செல்லும் பழக்கம் இன்றளவும் சமணர்களிடம் இல்லாமல் இருப்பது ஒரு சிறந்த வாழ்க்கை முறையாக இன்றளவும் பின்பற்றுகிறார்கள். நன்றி, வணக்கம்.
1: குமார், அதோ ஒரு அம்மா நிக்கிறாங்களே, அவங்களும் பக்தர் மாதிரி தான் இருக்காங்க.
2: ஆமா ஆமா,
1: ரொம்ப பயபக்தியோட கோயில வலம் வர்றாங்க. அவங்கள்ட்டையும் நம்ம ஏதாவது கேட்போமா?
2: சரி அம்மா, வணக்கம். அந்த கோயிலை பத்தி செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்களேன், நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
3: வணக்கம், என் பேர் கலை. இது என் சொந்த ஊர். பட் நான் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ எங்கள் குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கோம். இந்த சாமி நம்ம என்ன வேண்டினாலும் வந்து இதை நடத்தி கொடுப்பாங்க. இந்த பத்மாவதி அம்மா, அதுக்கப்புறம் இந்த ஆதிநாதர், இந்த சாமி ரெண்டு பேரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நம்ம கல்யாணம் நடக்கணும்னு வேண்டினாலோ, இல்லை வீடு கட்டணும்னு வேண்டினாலோ, வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரார்த்தனை வச்சாலோ, குழந்தை பிறக்கணும்னு பிரார்த்தனை வச்சாலும் அது வந்து கண்டிப்பாக நடத்தி கொடுக்குறாங்க. நாங்களும் வந்து எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குடும்பத்தோடு வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறோம். இப்போ குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இப்போ இங்கே வந்திருக்கோம். எங்கள் குடும்பத்தில் ஒரு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பொண்ணுக்கு வேலை கிடச்சிருக்கு. அதுக்காக குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வேறு வேறு ஊரில் இருந்தாலும் இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இப்போ இங்கே சாமி கும்பிட வந்திருக்கோம். இந்த சாமி வந்து ரொம்ப சக்தி உள்ள சாமி. நம்ம வேண்டினதெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க.
4: வணக்கம், என் பேர் பத்மா. எங்கள் அம்மா வந்து பிறந்து வளர்ந்த ஊர் இது தான். அதனால் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு இந்த கோயிலை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் அம்மா வந்து இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே வந்து சாமியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம்.
5: என் பேர் விமலா. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். என் பொண்ணுக்கு வேலை கிடச்சிருக்கு, நான் அவளை கூட்டின்னு வந்திருக்கேன். இந்த சாமி நம்ம என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கும்.
1: குமார், பக்கத்திலே மேல் சித்தாமூர் இருக்குல்ல, அங்க ஸ்ரீ ஜினகாஞ்சி திருமடத்துடைய தலைவர் விழுக்கம் கிராமம் தான் தாய் கிராமம்.
2: ஓஹோ.
1: ஆமா, எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் இங்க இருந்து 85 ஏக்கர் நிலம் வந்து சித்தாமூர் திருமடத்திற்கு தானமா எழுதி வச்சு, அதுக்கு நஞ்சை நிலங்கள்லாம் இருக்குதான். ஆண்டுதோறும் குத்தக நெல் ஸ்ரீ மடத்துக்கு அனுப்பி வைக்கப்படுதான்பா. மேல் சித்தாமூர்ல இந்த பங்குனி சித்திர மாதத்துல வந்து ஸ்ரீ சிம்மபுரிநாதர் அப்படிங்கிற அந்த பார்சுவநாதர் கோயிலம் தான் ஏற்கனவே போயிருக்கமே. அந்த கோயிலுடைய 10 நாள் பிரம்மோற்சவம் நடைபெறும் இல்லையா, அப்ப தாய் கிராமமான இந்த விழுக்கம் கிராமத்திலிருந்து நித்திய பால் அனுப்பி
2: வைக்கப்படுதான்.
1: ஆமா, அந்த மடத்துடைய தலைவர் வந்தா இங்கதான் தங்குவாராம். முனையிலே ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த ஜினகாஞ்சி திருமடத்துலதான் அவர் தங்குவாரு. அவரை சந்திச்சு சமணத்தை பத்தி நம்ம ஏதாவது கேட்டோம்னா அவர் வித்தியாசமான விளக்கம், நமக்கு எல்லாம் தெரியாத பல செய்திய சொல்லுவாராம்.
2: சரி, போய் பார்ப்போம்.
1: சரி குமாரே, அவரை சந்திச்சு நம்ம என்ன ஏதுன்னு கேட்போம்.
2: ஆமா,
1: நீனே பேசுப்பா.
2: சரி சரி. ஐயா வணக்கம், நாங்கள் இந்த விழுக்கம் கோயிலில் சுற்றி பார்க்க வந்தோம். நண்பர் சரணு, நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தோம் ஐயா. சமணத்தை பற்றி பல்வேறு செய்திகளை தெரிஞ்சலான்னு வந்தோம். நீங்கள் கொஞ்சம் இந்த கோயிலை பற்றின தகவல்கள், சமணத்தை பற்றி தகவல்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா.
6: ஜெய் உலக பாசநாத பகவானுக்கு ஜெய். மனதுகன் மாசில நாதல் அனைத்தரன் ஆகல நேரர்கள், நல்லறை சான்றோர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். நாங்கள் மேல் சித்தாம்பூர் ஸ்ரீ ஜனகாஞ்சி ஜெயின் மடத்திலிருந்து பேசுகின்றோம். எங்களுடைய நாமும் சோசிஸ்டர் லக்ஷ்மி சேன பட்டாரக பட்டாச்சாரிய வரிய இளைய சாமிகள். செஞ்சியிலிருந்து 15 கிலோமீட்டரும் திண்டிவனத்திலிருந்து 13 கிலோமீட்டரும் இடைப்பட்ட நாட்டார் மங்கலம் என்ற இடத்துல மேல் சித்தாம்பூர் என்ற மடம் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. ஜனகாஞ்சி இந்த மடத்தினுடைய பெயர். ஒரு நேரத்திலே இதுவானது காஞ்சிபுரத்திலே திருப்பத்தி கொண்டிருக்கிற இந்த மடம் இருந்தது. 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே ஏற்பட்ட அரசர்களுடைய ஆக்கிரமிப்பு, பல்லவருடைய காலகட்டத்தில் அங்கிருந்து இங்கே இடம்பெயர்ந்து வந்தது. அதனால் இந்த மடத்துக்கு பேர் ஜனகாஞ்சி ஜெயின் மடம். இந்த மடத்தை நிர்வாகிக்கிறவர்களுக்கு பெயர் லக்ஷ்மி சேன பட்டம் வழங்கப்படுகிறது. ஆலயத்தை கோயிலை ஜனாலயம் என்று சொல்லுவோம். பெரிய கஷேத்திரம் இங்கே இருக்கின்றது. இது தீர்த்தங்கரர் பார்சநாதருடைய கோயிலானது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. சமண மதத்தில் 24 தீர்த்தங்கரர்கள், அதில் 23வது தீர்த்தங்கரர் பாரிசநாதர், 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர், முதல் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர்,

0: காலத்தை தந்தவர்கள் இங்கே சமணத்திற்கு வழிகாட்டிகளாக திகழ்கிறார்கள், கடவுளாக திகழ்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே மனிதர்களாக இருந்து மோட்சம் அடைந்தவர்கள். மோட்ச நிலை என்று சொன்னால் முக்தி பெறுதல். இந்த ஜீவன் இனி பிறவா நிலை அடைய வேண்டும். ஒன்று, முக்தி பெறாது இருக்கின்ற ஜீவன். சம்சார ஜீவன் எல்லாம் முக்தி பெறாத ஜீவன். பிறவா நிலையுடைய ஜீவன்கள் எல்லாம் முக்தி பெற்ற ஜீவன்கள் என்று சொல்வார்கள். இந்த முக்தி என்றால் என்ன? முக்தி அடைவதற்குண்டான வழி என்ன? இதுதான் முக்கியமான சமண கோட்பாடு, சமண தத்துவம். அகிம்சைதான் பிற உயிர்களை துன்புறுத்தாமை, மனதாலோ வார்த்தையாலோ அல்லது உடலாலோ எந்த விதமான தீங்கு இழைக்காமல், எந்த விதமான துன்பமும் தராமல் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் காதி அகாதி கர்மங்களை வென்று நாம் முக்தி பெற முடியும் என்பதுதான் விளக்குகிறது. இந்த சமண மதத்தினுடைய சிம்பிளாக, எம்பலமாக, அடையாள சின்னமாக வைத்திருக்கிறார்கள் சொசியத்தை. பிறவா சூழ்நிலை அடைய வேண்டும் என்று சொன்னால் சம்மை தரிசனம் என்பது நற்காட்சி. நம்முடைய நம்ம சமத்தா பாவத்தோடு வாழ வேண்டும். மும்மூடங்களை அகற்ற வேண்டும். எட்டு விதமான அங்கங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு கடைபிடித்தோம் என்று சொன்னால் அகிம்சை விரதங்களையும் அணுவிரதங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அணுவிரதங்கள் மகாவிரதங்களை கடைபிடித்தோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக நமக்கு நற்காட்சி வரும். உடனே நல் நாணமும் உண்டாகும். ஐந்து வகையான நாணங்கள் நமக்கு உண்டாகும். ஐந்தாவது நாணம் கேவல நாணம். அந்த கேவல நாணமும் அடைந்து விட்டோம் என்றால் முழுதுணர் நாணம் நாம் பெற்று விடுவோம். முழுதுணர் நாணம் பெற்றுவிட்டால் நாம் எந்த ஜீவனுக்கும் பாதிப்பில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம்.
1: குமார், அது ஒருத்தர் வராருல்ல, அவரு போன வாரமே வந்து நம்மள்கிட்ட பேசணும்னு வந்தாருப்பா.
2: பாத்துருக்கிற அவரு பேரு ஆதிநாதா.
1: அவரு பக்தர்னு சொல்லிட்டாரு.
2: ஆமாமா,
1: அவரு இப்ப வந்திருக்காரு.
2: சரி சரி சரி,
1: அவர்கிட்ட நம்ம சில செய்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ப்பா.
2: ஐயா வணக்கம். போன வாரமே உங்களை சந்திச்சோம், உங்ககிட்ட பேச முடியல. அதான் இப்ப நண்பர்களோட வந்தான். கோயிலை பற்றிய சிறப்பு செய்திகள், சமணர் பற்றிய செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும்.
3: ஜிலேந்திரா, அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதிநாதன், தாஸ் பண்டிதன் மகன், மேல் சித்தாம்பூரிலிருந்து. மேல் சித்தாம்பூரில் சமண மதத்தின் தலைமையிடமான ஸ்ரீ ஜனகஞ்சி மடம் இருக்கிறது. அந்த மடத்திற்கு தாய் கிராம சிறப்பு அந்தஸ்து, பெரம்பண்டூர் மற்றும் விழுக்கம் இந்த ரெண்டு ஜினாலயத்துக்கு மட்டும்தான் தாய் கிராம அந்தஸ்து இருக்கிறது. இந்த ஜினாலயம் பரிபாலனம் செய்வதற்கு, ஜனகஞ்சி மடம் பரிபாலனம் செய்வதற்கு நிலபலங்கள் அதிகம் கொடுத்த ஒரு சிறப்பு அந்தஸ்தால அது வந்து தாய் கிராமம் பெற்றிருக்கிறது. அது மட்டுமின்றி மேல் சித்தாம்பூரில் மகாவீர் ஜெயந்தி அன்று சமண மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேர், அந்த தேர் பிரம்மோற்சவத்திற்கு தாய் கிராமத்தார் இருந்து 10 நாளும் சிறம் சிறப்புமாக செய்து அதை கூட இருந்து செய்கிறதால அந்த தாய் கிராமம் சொல்வார்கள். இங்கே விழுக்கம் ஜினாலயத்தில் ஆதிநாதர் மூலவராக இருக்கிறார். பத்மாவதி அம்மன் அங்கே வந்து விட்டிருக்கிறார்கள். 2011லிருந்து விழுக்கம் ஜினாலயத்தில் தங்கத்தேர் விமர்சையாக அனைத்து பொங்கல், யுகாதி, நவராத்திரி போன்ற விசேஷ நாட்களில் தங்கத்தேர் உற்சவம் நடைபெறும். இங்கு ஆண்டுதோறும் யுகாதி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அன்றைய நாளில் அனைத்து ஜெயினர்களும் அங்கு வந்து குளக்கரையில் திருவிழா சிறப்பாக நடைபெறும். அந்த திருவிழாவில் வருகின்ற பக்தர்கள் இந்த குளக்கரையில் பூஜையில் வேண்டிட்டு அவங்க என்ன வேண்டாங்களோ அதை நிறைவேறும். அங்கே வந்து வேண்டிட்டு போகும்போது என்ன வேண்டுதல் வைப்பாங்க, அடுத்த வாரம் இந்த குளக்கரை விசேஷம் நடக்கும்போது எல்லாருக்கும் உணவு அளிக்கிறோம் அந்த மாதிரி வேண்டுதல் வைப்பாங்க. அந்த வேண்டுதல் சிறப்பாக நடைபெறும். அதே போல எல்லாருக்குமே நடந்திருக்கிறது. அது மட்டுமின்றி ஆடி வெள்ளி, ஆடி 5 வெள்ளியானாலும் சரி 4 வெள்ளியானாலும் சரி பத்மாவதி அம்மனுக்கு சிறும் சிறப்புமாக சுக்கிரவாரம் செய்யப்படும். நவராத்திரி 9 நாட்களில் அலங்காரம் செய்து விசேஷங்கள் கொண்டாடப்படும். ஒரு நாளில் ஒரு அலங்காரம் கூடுதலாக செய்து விஜயதசமி அன்று வெகு விமர்சையாக அந்த தங்கத்தேர் உற்சவம் செய்து விழா வந்து கொண்டாடப்படும்.
4: இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த விழுக்கம் ஜனாலயத்திற்கு கடந்த 20 ஆண்டுகளாக என கருத்து இந்த காலத்திலிருந்து சென்று தரிசித்து வருகிறோம். தரிசித்தது மட்டுமில்லாமல் கடந்த ஆண்டு குளக்கரை திருவிழாவிற்கு சென்று குழந்தை பெற வேண்டி வேண்டுதல் வைத்து அது இந்த ஆண்டே எங்களுக்கு கைகொண்டன பலனாக எடுத்திருக்கிறது. எனவே இத்தகைய சிறப்பு கொண்டது எங்கள் விழுக்கம் ஜனாலயம்.
1: குமார், இந்த விழுக்கத்தில் இருக்கக்கூடிய 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயத்துக்கு வந்து இவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல.
2: ஆமாம்,
1: எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் உலகத்தில் இருந்திருக்கு, நம்ம இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்குமேப்பா.
2: ஆமாம் சார், நாமளும் அவளோட 3 நாளாக வந்தோம் அந்த கோயிலுக்கு.
1: ஆமாம்ப்பா, இந்த ராஜ கோபுரத்தை பார்க்கும்போது

0: கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான்ப்பா மனசுக்கு வருது.
1: கண்டிப்பா கரெக்டா சொன்னப்பா நீ.
0: ஆமாப்பா, இந்த கோயில்ல நம்ம அப்படியே தங்கிடலாம் போல இருக்கலாம் எனக்கு தோணுது.
1: ஆமா ஆமா
0: ஆமா. இங்க வடநாட்டுல இருந்து ஒரு பெரிய சாமியார் வந்து, அவர் இங்கேயே 20 வருஷம் இருந்தாராம்ப்பா.
1: என்னதா?
0: ஆமாப்பா, 20 வருஷம் இருந்து இங்கேயே மறைஞ்சாராம். அப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு, முழுசா துறவரம் பூண்டு. இப்படிலாம் மனிதர்கள் இருக்காங்கப்பா. இந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த 4 மாட வீதியிலையும் சமண மதத்தை சேர்ந்தவங்க தங்கி ஒரு காலத்தில் ரொம்ப கோல வச்சிருக்காங்கப்பா.
1: ஆமாம் ஆமாம்
0: ஆமாம். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய வீடுகள்லாம் இருந்தால் கூட பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாரும் சென்னை பாம்பேன்னு வேற வேற ஊருக்கு போயிடுறாங்க.
1: ஆமாம்.
0: இருந்தாலும் ஒரு திருவிழான்னு வந்துட்டுனா உலகத்தில் எங்கே இருந்தாலும் இங்கே வந்துடுறாங்களாம்.
1: ஆமாம்
0: ஆமாம். அப்படி ஒரு சிறப்பு இந்த ஊருக்கு இருக்கு.
1: சரண், போன வாரம் கூட ஒருத்தர் சொன்னார், ஒரு பக்தர், கொரோனா காலத்தில் கூட எல்லாருமே இங்கே வந்து தங்கிட்டாங்க அப்படின்னு.
0: கொரோனா காலத்தில் தான் எல்லாரும் இங்கே வந்து தங்கி சில பேர் வீடு இல்லாதவங்கலாம் புது புது வீடு கட்டினாங்களாம். அப்படி ஒரு செய்தி கூட இருக்குப்பா இந்த ஊரில்.
1: ஆமாம்.
0: இந்த ராஜகோபுரத்தோடு சேர்த்து இந்த ஒட்டுமொத்த இனாலயத்தின் வெளிப்புற தோற்றத்தை நம்ம மீண்டும் ஒரு கண் குளிர பார்த்துட்டு அப்புறமா நம்ம கிளம்புவோம்ப்பா.
1: ஆமாம்.
0: நம்ம உள்ளத்தில் தோன்றக்கூடிய ஆத்ம பாவனையின் மகிழ்ச்சியை வடித்து எடுப்பதற்கு வார்த்தைகளாலவே முடியாதுப்பா.
1: ஆமாம்ப்பா.
0: ஆமாம். அந்த அளவுக்கு நம்ம உள்ளம் இப்போ மகிழ்ச்சியால் திளைச்சிக்கிட்டு இருக்கு.
1: ரொம்ப சந்தோஷமாக இந்த கோயிலை பார்த்துருந்து.
0: இந்த பீடு பேறு விழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பெருமைக்கும் இந்த விழுப்பத்திற்கும் காரணமாக திகழ்ந்த அந்த காலத்து ஆண்டோர் பெருமக்கள் இருக்காங்களா, இந்த கோயிலெல்லாம் கட்டியிருக்காங்களே, அவங்களெல்லாம் ஒரு நிமிஷம் மனசில் நினச்சிக்கிட்டே நாம் கிளம்புவோம்ப்பா.
1: ஆமாம். சரண், எனக்கு கூட ஒரு 3 நாள் இங்கேயே தங்கிட்டு வரலாம். இது நீ கூட வண்டி எடுத்துன்னு போறியா? நான் பஸ் ஏறி வந்துடுறேன்.
0: எப்பா வேண்டாம்ப்பா, நம்ம இப்போ கிளம்புவோம்.
1: ஆ சரி.
0: நம்ம பின்னாடி எப்பயாவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அப்போ வருவோம்ப்பா.
1: சரி சரி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான்.
0: சரி கிளம்பலாமா?
1: ஆ புறப்படலாம்.
0: ஆ நான் வண்டி ஓட்டுறப்பா, பின்னாடி
1: உட்காந்துக்க. ஆ சரி சரி சரி, பார்த்து வேகம் போகாதா, பொறுமையாக போகிறோம்.
0: எப்பா முதல்ல ஹெல்மெட்டை மாட்டினி.
1: ஆமாம் ஆமாம் மறந்துட்டேன்.
0: ஆ
1: அதோ ஹெல்மெட் போட்டுக்கணும்ப்பா.
0: சரிப்பா, நானும் போட்டேன், வண்டி எடுக்கிறேன்ப்பா.
1: ஆ சரி.

விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயம் குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதி. எழுத்தாக்கம் விழுக்கம் எஸ் சுகந்தி அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் சரணாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், குமாராக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பின் உதவி எஸ் ஜெயஸ்ரீ.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044249864458 என்ற தொலைபேசி எண்ணிலும் agnchn1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம்.

மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை இன்றைய நிகழ்ச்சியில் சிவகௌரி அவர்கள் பாடியுள்ளவை இடம்பெறுகிறது. தொடக்கமாக கலையாத கல்வியும் என தொடங்கும் அபிராமி அம்மை பதிகம்.

அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சி லேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலையில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அலுவலர்கள், கொள்கையாளர்கள், நிபுணர்கள் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சி

0: வதந்திகளை பரப்பி வருவதாக குறை கூறியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து நிதி வருவதை முறைப்படுத்த இந்த மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இம்மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். கேரள மாநிலம் விழிங்கம் துறைமுகத்தில் முழு அளவிலான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பணிகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் ஏற்றுமதி செய்யப்பட்ட பெட்டகங்களுடன் கூடிய இரண்டு கப்பல்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை சரக்கு மாற்று துறைமுகமாக செயல்பட்டு வந்த விழிஞ்சம் துறைமுகம் இன்று முதல் ஏற்றுமதி இறக்குமதியுடன் கூடிய துறைமுகமாக செயல்படுவதாக தெரிவித்தார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட்டுக்கு நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் திரு ராம்சந்திர பௌடேல் அவருக்கு இப்பட்டத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ராம் சகாய பிரசாத், வெளியுறவு அமைச்சர் திரு ஷீஷர், அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக நேபாளம் சென்ற ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட் அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் சிக்தேலுடன் இரு நாட்டு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத் மாநிலங்களுக்கான பிஜேபி பொறுப்பாளர்களை அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் திரு வினேத் தாவ்டேவும், பஞ்சாபில் டாக்டர் சதீஷ் பூனியாவும், குஜராத்தில் திரு தருண் சுக்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேடு தொடர்பாக 21 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. கால்நடைத்துறை அதிகாரிகள் பதவிக்கான தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி பதவி நீக்கம் செய்யப்பட்ட அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரு சிவசங்கரப்பா, உறுப்பினர் திருமதி சாந்தா உள்ளிட்டோரின் இல்லங்களில் அமலாக்கப் பிரிவு சோதனை நடத்தியது. இந்த முறைகேடு தொடர்பாக கர்நாடகா மட்டுமல்லாமல் அகமதாபாத்தில் உள்ள தேர்வு முகமை அலுவலகங்களிலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் மனநலம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மனநல ஆலோசனை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பல்பீர் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 7 மாதங்களில் 45 வயதுக்குட்பட்ட 709 பேர் மனநல பிரச்சினைகளால் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிகான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாட்டில் இந்தியா, ஜப்பான், சிங்கப்பூர், தென்கொரியா, மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட 40 நாடுகளின் 50 பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், இந்த மாநாட்டில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய 6 நாடுகளின் சர்வதேச அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகள் மூலம் தங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: வணக்கம், என்னுடைய பேர் சேகர். நான் வந்து திருப்பூர்லேருந்து வர்றேங்க. எனக்கு தொழில் முனைவோராகணும்னு விருப்பம் இருந்தது. நான் திருப்பூரில் வந்து கனரா பேங்க் மூலிமா, ஆர்சிட்டி மூலிமா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது நான் வந்து சோஷியல் மீடியா மூலிமா நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். உதாரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சிக்கு உண்டான தேவையான பொருட்கள், ஜூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
3: வணக்கம், நான் திருப்பூர்லேருந்து சின்னக்கரையிலேருந்து வரேன். ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்துட்டு கனரா வங்கியோட ஆர்சிட்டின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சொல்லித்தர ஒரு கோர்ஸ் பார்த்தேன். சனல் பை மேக்கிங் பண்ணுறது, அது பார்த்தீங்கன்னா அதில் நிறையா விதமான பொருட்கள் அதில் தைக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பென்சில் பேனா பவுச் எல்லாம் போன்ற காலேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பவுச் தைச்சோம். இங்கே உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்காக இருந்தவங்க, வீட்டில் சும்மா இருந்தவங்களாக தான் இங்கே வந்திருக்கிறாங்க.

0: இது வந்து கனரா வங்கிக்கும் ஆர்சிடிக்கு மிக்க நன்றி.
1: ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்காயிண்டே ஹிச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் அவர் 51% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரு ஹாக்காயிண்டே ஹிச்சிலேமா 29,65,326 வாக்குகள் பெற்றதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பிரெய்ன் 18,56,217 வாக்குகள் பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வாக்கு எண்ணும் மையங்களில் நிகழ்ந்த வன்முறையை அடுத்து வாக்கு எண்ணும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் பலத்த பாதுகாப்பிற்கு இடையே மீண்டும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாருடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது அமெரிக்காவில் புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்று திரு கியானேஷ்குமார் தம்மிடம் கேட்டதாக கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தேர்தல் சீர்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தேர்தலில் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயமாக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. இந்தியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 64,20,00,000 வாக்காளர்கள் புகைப்பட அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களித்ததையும் அமெரிக்க அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலின் காசா பகுதியில் அமைதியை மேற்கொள்ள அமெரிக்கா உறுதிபூண்டிருப்பதாக அந்நாடு கூறியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் ஆலோசனை மேற்கொண்ட அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி திரு ஜாரட் குஷ்னர் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். காசா பகுதியில் சண்டை நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராஞ்சி, ஜாம்ஷேத்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தற்போது 294 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. உலக பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்ய சென் இன்று ஆஸ்திரியாவின் கொலின்ஸ் வேலண்டைனை எதிர்கொள்கிறார். தில்லியில் நடைபெறும் இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று அமெரிக்காவின் லாரன் அலிசன் இணையை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற உள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்காயிண்டே ஹிச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50 நிமிடம் 20 நொடி. நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
1: பாவலின் கண் இமைகள் துடித்தன, முகம் தளர்வுற்றது. அவன் புன்னகை செய்தான். தனது இதயத்தில் திடீரென ஒரு குத்தலான வேதனை ஏற்பட்டது போல தாய் உணர்ந்தாள். அவர்கள் உன்னை சீக்கிரம் விட்டுவிடுவார்கள் என்று கருதுகிறாயா என்று எரிச்சலோடும் துயரத்தோடும் கேட்டாள் அவள். எதற்காக அவர்கள் உன்னை பூட்டி போட்டிருக்கிறார்கள்? அந்த பிரசுரங்கள் தான் மீண்டும் தொழிற்சாலையில் தலை காட்டி திரிகின்றனவே என்றாள். பாவலின் கண்கள் பிரகாசமடைந்தன. உண்மையாகவா என்று உடனே கேட்டான். ஏய், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம்

இங்கே பேசக்கூடாது. உங்கள் குடும்ப விஷயம் ஒன்றை மட்டும்தான் நீங்கள் பேசலாம் என்று தூங்கி வழியும் குரலில் சொன்னான் சிறை அதிகாரி. இது குடும்ப விஷயம் இல்லையா என்று எதிர்த்து கேட்டாள் தாய். இதற்கு பதில் ஒன்றும் சொல்ல முடியாது, இதை இங்கு பேசக்கூடாது அவ்வளவுதான் என்று அலட்சியமாக சொன்னான் அவன். சரி, நீ வீட்டு விஷயங்களையே சொல் என்றான் பாவல். நீ என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறாய்? அவள் தனது கண்களில் இளமையில் குறுகுறுப்பு பளிச்சுட்டு மின்ன அவனுக்கு பதில் சொன்னாள். நானா? நான் தான் அந்த சாமான்களை எல்லாம் தொழிற்சாலைக்கு கொண்டு போய் கொடுக்கிறேன். அவள் பேச்சை நிறுத்தினாள். பிறகு சிறு சிரிப்புடன் மீண்டும் பேசினாள். முட்டைகோஸ், சூப், சேமியா இந்த மாதிரி சாமான்களை எல்லாம் மரியா செய்து தருகிறாள். மற்ற சரக்குகளும்? பாவல் புரிந்து கொண்டு விட்டான். அவன் தன் கையால் தலைமயிரை கோதிவிட்டு கொண்டான். பொங்கி வந்த சிரிப்பை உள்ளடக்கி கொண்டான். பரவாயில்லை, நீ சும்மாயிராமல் சுறுசுறுப்போடு வேலை செய்வதற்கு இது ஒரு அருமையான உத்தியோகம்தான். அப்படியென்றால் உனக்கு தனியாயிருக்கவே நேரமிராதே என்று அவன் அன்பு ததும்ப சொன்னான். அந்த பரிவு நிறைந்த குரலை அவள் அதற்கு முன் அவனிடம் கேட்டதே இல்லை. அந்த பிரசுரங்கள் மீண்டும் தலை காட்டியவுடன் அவர்கள் என்னை கூட சோதனை போட்டு விட்டார்கள் என்று கொஞ்சம் தற்பெருமையுடனேயே அவள் சொல்லிக்கொண்டாள். ஏய், மீண்டும் அதையா பேசுகிறாய்? சினந்து போய் சொன்னான் அந்த சிறை அதிகாரி. அதைதான் பேசக்கூடாது என்று ஒருமுறை சொல்லிவிட்டேனே. ஒரு மனிதனை எதற்காக சிறையில் அடைக்கிறார்கள்? வெளியில் நடப்பது என்ன என்பது அவனுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தானே? நீயோ அதையே சொல்லிக்கொண்டிருக்கிறாய். எது எதை பேசக்கூடாது என்பது இன்னுமா தெரியவில்லை? போதும் அம்மா என்றான் பாவல். மத்வேவ் இவானுச் மிகவும் நல்லவர். அவரை கோபமூட்டுவதில் அர்த்தமே இல்லை. நாங்கள் நெருங்கிய நண்பர்கள். நீ வந்த சமயத்தில் இவர் இருந்ததே ஒரு நல்ல காலம். வழக்கமாக இவருடைய மேலதிகாரி தான் இருப்பார். சரி, நேரமாய்விட்டது என்று கடிகாரத்தை பார்த்தவாறே சொன்னான் சிறை அதிகாரி. ரொம்ப வந்தனம் அம்மா. கவலைப்படாதே, என்னை சீக்கிரம் விடுதலை செய்து விடுவார்கள் என்றான் பாவல். அவன் அவளை ஆர்வத்தோடு அணைத்து முத்தமிட்டான். அவனது அரவணைப்பில் உள்ளம் நெகிழ்ந்து ஆனந்த பரவசமாகி வாய் திறந்து கத்திவிட்டாள் தாய். சரி போதும், புறப்படு என்று சொன்னான் சிறை அதிகாரி. பிறகு அவளை வெளியே அழைத்து வரும்போது அவளிடம் லேசாக முணுமுணுத்தான். அழாதே, அவர்களை அவனை விட்டுவிடுவார்கள். எல்லோரையுமே விட்டுவிடுவார்கள். வர வர இங்கே கூட்டம்தான் பெருத்து போயிற்று. வீட்டுக்கு வந்தவுடன் அவள் ஹஹோலிடம் எல்லாவற்றையும் சொன்னாள். சொல்லும்போது அவள் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது, புருவங்கள் துடித்தன. நான் அவனிடம் அதை எவ்வளவு சாமர்த்தியமாக சொன்னேன் தெரியுமா? அவன் அதை புரிந்து கொண்டு விட்டான். அவனுக்கு புரிந்திருக்கத்தான் வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமூச்செறிந்தாள். இல்லையென்றால் அவன் என்னிடம் அத்தனை அன்பு காட்டியிருக்க மாட்டான். அவன் அப்படி காட்டிக்கொண்டதே இல்லை. நீங்கள் ஒரு விசித்திர பிறவி அம்மா என்று கூறி சிரித்தான் ஹஹோல். மக்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் தேவையாய் இருக்கின்றன. ஆனால் ஒரு தாய்க்கு தேவையான பொருள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், பாசம். இல்லை அந்த்ரியுஷா, அந்த மக்களை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் என்று திடீரென்று ஏற்பட்ட உத்வேக உணர்ச்சியோடு பேச தொடங்கினாள் அவள். அவர்களுக்கு அதெல்லாம் பழகி போய்விட்டது. அவர்களது பிள்ளைகளை அவர்களிடமிருந்து பிடுங்கி பறித்து சிறைக்குள்ளே தள்ளிவிட்டார்கள். என்றாலும் அவர்கள் எதுவுமே நிகழாதது மாதிரி நடந்து கொள்கிறார்கள். சும்மா வெறுமனே வந்து உட்கார்ந்து காத்திருந்து ஊர்வம்புகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். படித்தவர்களே இந்த மாதிரி நடந்து கொண்டால் அறிவில்லாத பாமர மக்களிடம் நீ என்னத்தை தான் எதிர்பார்க்க முடியும்? புரிகிறது, அது இயல்புதானே என்று தனக்குத்தானே உரிய கேலி தொனியில் பதிலளித்தான் ஹஹோல். பார்க்க போனால் சட்டம் நம்மீது கடுமையாய் இருப்பது போல் அவர்களிடம் கடுமையாக இருப்பதில்லை. ஆனால் நம்மை விட அவர்களுக்கு தான் சட்டத்தின் உதவி அதிகம் தேவை. எனவே சட்டம் அவர்கள் தலையில் ஓங்கி அறைந்தால் அவர்கள் சத்தம் போடுவார்கள். ஆனால் வெளிக்கு தெரியாமல் சத்தம் போடுவார்கள். தன் கையில் உள்ள தடியை கொண்டு தானே தன் தலையில் அடித்து கொண்டால் அந்த அடி அப்படி ஒன்றும் உரைக்காது. நம்மவர் அடித்தால்தான் உரைக்காது, வலிக்காது. ஒரு நாள் இரவில் தாய் மேஜை அருகே அமர்ந்து காலூரை பின்னிக் கொண்டிருந்தாள். ஹஹோல் பண்டைக்கால ரோமானிய அடிமைகளின் புரட்சி சரித்திரத்தை அவளுக்கு படித்து காட்டிக் கொண்டிருந்தான். அந்த சமயம் யாரோ கதவை பலமாக தட்டும் ஓசை கேட்டது. ஹஹோல்

0: எழுந்து சென்று கதவை திறந்தான். நிக்கோலாய் வெசோவ் ஷிகோல் கையில் ஒரு மூட்டையுடன் உள்ளே வந்தான். அவனது தொப்பி தலையின் பின்புறமாக சரிந்து போயிருந்தது. முழங்கால் வரையிலும் சேறு தெரித்து படிந்திருந்தது. போகிறபோது இங்கே விளக்கு வெளிச்சம் தெரிந்தது. சரி, பார்த்துவிட்டு போகலாம் என்று உள்ளே வந்தேன். சிறையிலிருந்து வருகிற வழி என்று ஒரு விபரீத துணியில் பேசினான் அவன். பிறகு பெலகேயாவின் கரத்தை பிடித்து மன நிறைவோடு குலுக்கிவிட்டு மேலும் சொன்னான். பாவல் தன் வணக்கங்களை தெரிவிக்க சொன்னான். அவன் மிகவும் சிரமப்பட்டு கீழே உட்கார்ந்தான். சோர்ந்து மங்கிய சந்தேக கண்களோடு அறையை சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டான். முன்பெல்லாம் தாய்க்கு அவனை கண்டால் பிடிக்கவே பிடிக்காது. அவனது விகாரமான மொட்டையடித்த தலையும் சின்னஞ்சிறு கண்களும் அவளை ஏனோ பயமுறுத்தி கொண்டே இருந்ததுண்டு. ஆனால் அன்றிரவிலோ அவனை பார்த்தபோது அவள் மகிழ்ச்சி கொண்டாள். அவனோடு பேசும்போது அன்பு ததும்ப புன்னகை செய்தாள். நீ எவ்வளவு மெலிந்து விட்டாய் அந்த்ரியுஷா, இவனுக்கு ஒரு குவளை தேநீர் கொடுப்போம். நான் தேநீர் பாத்திரத்தை அப்போதே கொதிக்க வைத்தாயிற்று என்று சமையல் கட்டிலிருந்தவாறே பதில் கொடுத்தான் ஹஹோல். சரி, பாவல் எப்படி இருக்கிறான்? உன்னை தவிர வேறு யாராவது விடுதலையானார்களா? நிக்கோலாய் தலையை தொங்க விட்டான். பாவல் இன்னும் பொறுமையோடு காத்து கொண்டுதான் இருக்கிறான். அவர்கள் என்னை மட்டும்தான் விடுதலை செய்தார்கள். அவன் தன் கண்களை தாயின் முகத்துக்கு நேராக உயர்த்தினான். பற்களை இறுக கடித்து கொண்டு மெதுவாக பேசினான். நான் அவர்களிடம் சொன்னேன், போதும் போதும், என்னை போக விடுங்கள். இல்லையென்றால் நான் இங்கேயே உங்களில் யாரையாவது குன்று தீர்த்து விட்டு நானும் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சத்தம் போட்டேன். எனவே அவர்கள் என்னை விட்டு விட்டார்கள். ஆ என்று பின்வாங்கியவாறு அதிசயத்தாள் தாய். அவனது குறுகிய குறுகுறுத்த கண்களை அவளது கண்கள் சந்தித்த போது அவள் தன்னையும் அறியாமல் கண்களை மூடிக்கொண்டாள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள், சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை, கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிகா அவர்களின் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல. நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்டை பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது வார்த்தைகள் ஒரு மனிதனை உயர்த்தவும் முடியும், அதே வார்த்தைகள் ஒருத்தருடைய வாழ்நாள் உழைப்பையும் மரியாதையையும் ஒரே செகண்ட்ல தகர்க்கவும் முடியும். பேச்சு சுதந்திரத்தோட எல்லை எங்க முடியுது, மத்தவங்களுடைய நற்பெயரை கெடுக்கக்கூடிய அந்த அவதூறு அப்படின்றது எங்க தொடங்குது. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம பேச போறது டிஃபமேஷன். இத பத்தி சட்ட ரீதியான நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள். வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: சோ டிஃபமேஷன்னா

0: என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நம்ம அதனுடைய கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ டிஃபமேஷன்னா என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க மேம்.
1: டிஃபமேஷன்னா தமிழில் வந்து அவதூறு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் வந்து அவங்கள பற்றி அவதூறான குற்றச்சாட்டுக்கள் மற்றும் தகவலை வந்து மற்றவங்களுக்கு வெளியிடுவது வந்து டிஃபமேஷன். இதில் என்ன சொல்லலாம்னா ஒருத்தவங்களை பற்றி பேசுறது, அவங்கள பற்றி தவறாக எழுதுறது, செய்தித்தாளில் வந்து வெளியிடுறது, தொலைக்காட்சி மூலமா அவங்களோட அவதூறை பரப்புறது, அதுக்கப்புறம் வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து அவங்களை வந்து தவறான கருத்துக்களை வந்து பதிவிடுறது வந்து டிஃபமேஷன்ல வருது.
0: சோ ஒருத்தர் பத்தி தப்பா பேசினா அதை வந்து நம்ம டிஃபமேஷன், அதாவது அவதூறு வழக்கு அப்படின்றத போட முடியுமா மேம்?
1: எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒருத்தவங்களை வந்து அவதூறு வழக்கு வந்து போட்ட முடியாது. அதை வந்து யாரை பற்றியது, என்ன மாதிரி வந்து அவங்க அவதூறு பரப்புறாங்க, அதனால அவங்களுக்கு ரெப்யூட்டேஷனுக்கு வந்து கண்டிப்பா பாதிப்பு வருதா, அப்படி பாதிப்பு வரலனா அதை வந்து டிஃபமேஷன் வழக்கு கீழே கொண்டு வர முடியாது.
0: ஓகே, சோ இப்ப கோபத்துல திட்டக்கூடிய அந்த வார்த்தைகள், திட்டுறது, இது கூட வந்து டிஃபமேஷன்ல வருமா மேம்? இப்போ அவதூறுக்கும் திட்டுறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன?
1: ஒருத்தவங்களை திட்டுறோம்னா வாயால வந்து அவங்களை நம்ம வந்து திட்டிடுறோம். அந்த திட்டுறதால அவங்களுக்கு வந்து உடலளவுல மனதளவுல அவங்க ரெப்யூட்டேஷன் வந்து கெடுதல் விளைவிக்கிற வகையில இருந்ததுன்னா அதை வந்து நம்ம டிஃபமேஷன் வழக்குகள் கீழே கொண்டு வரலாம். சாதாரணமா ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பேசுறது அதெல்லாம் வந்து டிஃபமேஷனுக்கு கீழே வராது.
0: சரி, இப்போ இந்த டிஃபமேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது வகைகள் இருக்கா மேம்?
1: குற்றவியல் நடவடிக்கை வந்து கண்டிப்பா வந்து எடுப்பாங்க. சட்டப்படி என்ன தண்டனையோ அதை வந்து அவங்களுக்கு வந்து ரிலீஃபா வந்து கிடைக்கும்.
0: ஓகே, சோ இப்போ சிவில் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டிஃபமேஷன் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எது எல்லாம் சிவில் வரும், எது கிரிமினல் வரும் மேம்?
1: அவங்க வந்து மனதளவுல பாதிக்கப்பட்டு அவங்களோட ரெப்யூட்டேஷனை வந்து ரொம்ப வந்து கெடுதல் விளைவிக்கிற வகையில இருந்ததுன்னா அந்த கம்ப்ளைண்ட் பாதிக்கப்பட்ட நபருக்கு அது வந்து கிரிமினல்ல வரும். ஏன்னா அதுக்கு அவங்களால வந்து எந்த காம்பன்சேஷனோ மத்த நஷ்டஈடோ எதுவுமே வந்து கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பேப்பர்ல இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டா அதுக்கு வந்து நமக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கலாம், மத்த காம்பன்சேஷன் பண்ணலாம். பட் ஆனா அவங்களை வந்து ரொம்ப அவங்க ரெப்யூட்டேஷனை வந்து ரொம்ப கெடுக்கிற வகையில இருந்ததுன்னா நம்ம வந்து கிரிமினல் டிஃபமேஷன் வழக்குல தான் பதிய முடியும்.
0: ஓகே மேம், சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு டிஃபமேஷன் இருக்க, ஒரு அவதூறு நடந்திருக்கு அப்படின்னா, இப்ப இதுக்கான ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா, அது எப்படி நம்ம வெளியில கொண்டுட்டு வர்றது, அந்த ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க மேம்.
1: இந்த டிஃபமேஷன்றது ஒருவருங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு வந்து கண்டிப்பா வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா BNSS-ல வந்து 222-ன் கீழ் பர்சனல் அக்ரீவ்டு, அதோட அடிப்படையில தான் வந்து கோர்ட் வந்து காக்னஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து ஒரு வழக்கறிஞர் மூலமா டிராஃப்ட் பண்ணி தயார் செய்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து காம்பிடென்ட் மேஜிஸ்ட்ரேட்ல கோர்ட்ல வந்து நம்ம வந்து பதியணும். அந்த பதிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அதை அவங்க வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. பரிசீலனை பண்ணிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு அதுக்குரிய நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனா எஃப்ஐஆர் போடுங்கன்னு கண்டிப்பா போடுங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. பிரைவேட் கம்ப்ளைண்ட் மூலமா தான் நமக்கு நம்ம ரெமிடிஸ் வந்து தேடிக்கொள்ள முடியும்.
0: ஓகே, சோ இப்போ நம்ம ஒரு டிஃபமேஷன் கேஸ் வந்து ஃபைல் பண்றோம் அப்படின்னா, இப்ப இதுக்கு நம்ம ப்ரூஃபா கொடுக்கணும்னா என்னென்ன மாதிரியான ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணணும் மேம்?
1: இப்ப ஒருத்தவங்க மேல வந்து நமக்கு டிஃபமேஷன் பதிய போறோம்னா, அதுக்கு வந்து அந்த டிஃபமேஷன்ல வந்து அதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்குதான்னு பாக்கணும். இது வந்து சட்டப்படி நமக்கு வந்து செல்லுபடி ஆகுமா? இத வந்து சாதாரணமா ஒருத்தவங்களை வந்து திட்டுறதால வந்து அது டிஃபமேஷன் ஆகாது. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ரொம்ப வல்கரான வார்த்தையை பேசுறது, ஒரு சோசியல் மீடியால வந்து அவங்கள தப்பா பேசுறது, தென் வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பத்தி நிறைய குரூப்புகள்ல வந்து பகிர்ந்தாதான் அது வந்து டிஃபமேஷன் வழக்கு வந்து பதிய முடியும்.
0: ஓகே, சோ இப்போ நம்ம அதிகமா எல்லாருமே யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா. சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் வந்து பகிரப்படுது. சோ அப்படியே இருக்கிறப்போ இப்ப இந்த கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது. கமெண்ட் செக்ஷன்ல அத்துமீறிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து நம்ம டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
1: கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பண்றவங்க மேலயும் வந்து நம்ம வந்து அவங்க மேலயும் வந்து ஆக்ஷன் வந்து கண்டிப்பா எடுப்பாங்க. இந்த சோசியல் மீடியான்றது ஒரு நல்லதுக்காக வந்து பயன்படுத்தணும், அதை விட்டுட்டு நம்ம தவறான முறைகள்ல அது அவங்களுக்கு வந்து மனதளவில் அவங்க பாதிப்பாங்க, அவங்க ரெப்யூட்டேஷன் வந்து கெடுக்கணும்ன்ற வகையில பரப்புனா கண்டிப்பா வந்து அவங்க மேலயும் எந்த சேனல் வழியா வந்தது, யார் வந்து இந்த பரப்புனாங்க, இந்த பப்ளிஷர் யாரு, எந்த வீடியோ வந்தது, யார் வந்து கமெண்ட் பண்றாங்க, அந்த அக்கவுண்ட் டீடைல்ஸ், அது எந்த டேட், என்ன டைம், அதோட ஸ்கிரீன்ஷாட், இது எல்லாமே எடுத்து வச்சு நம்ம ஒரு எவிடன்ஸா வச்சுக்கணும். இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ வச்சு நம்ம வந்து பதிஞ்சோம்னா அவங்க மேலையும் வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கிறதுக்கு வழிவகை உண்டு.
0: ஓகே, சோ இப்போ இந்த டிஃபமேஷன் அப்படின்றது எதெல்லாம் வந்து டிஃபமேஷன்ல வரும்?
1: இந்த அவதூறுன்றது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தவங்களை வந்து கடுமையான வார்த்தைகளால பேசுறது, அது வந்து அவங்களோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த வார்த்தைகள். அப்புறம் வந்து கடினமான வார்த்தைகளை வந்து எழுதி அவங்களால மனசு வந்து பாதிக்கப்படுற அளவு, அதுக்கப்புறம் வந்து செய்தித்தாளில் வந்து நியூஸ் பேப்பர்ல அவங்கள போட்டு அவங்களோட இதுக்கு வந்து களங்கம் விளைவிக்கிறது, தொலைக்காட்சியில வந்து சொல்றது, சமூக ஊடகங்கள்ல வந்து ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பதியிறது வந்து இந்த மீடியாக்கள் எல்லாம் வந்து அவங்களை தப்பான முறையில வந்து பதிவு பண்ணாங்கன்னா நம்ம வந்து டிஃபமேஷன் வழக்கு வந்து பதியலாம்.
0: ஓகே மேம், சோ இப்போ நிறைய ஃபேக் நியூஸ், அதாவது ஒரு செய்தி நடந்தே இருக்காது ஆனா அது நடந்த மாதிரியான நிறைய அந்த போலீஸ் செய்திகள்லாம் வந்து வெளியிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா இப்ப இதை முன்னிட்டு நம்மளால வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியுமா?
1: கண்டிப்பா ஒரு செய்தித்தாள்ல வந்து ஒரு டிஃபமேஷன் வழக்கு பதிய முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. இதுல வந்து ஆர்டிகிள் நேச்சர் இருக்கு. இந்த ஆர்டிகிள் நேச்சர்ல வந்து என்னன்னா, எந்த ஆதர், எந்த பப்ளிஷர், எந்த எடிஷன், இவங்க எல்லாமே இந்த பொறுப்புல வந்து வராங்க. சட்டப்படி இதை வந்து வந்து பரிசீலனை செய்து நியூஸ் பேப்பர் வந்து எந்த பப்ளிகேஷன்ல வந்திருக்கு, இதுல வந்து ஒரிஜினல் காப்பியை எடுத்துக்குவாங்க. அந்த ஒரிஜினல் காப்பியை, சர்டிபைட் காப்பியை வச்சு இதை ஒரு எவிடன்ஸா வச்சு அந்த நியூஸ் பேப்பர் பரப்பினவங்க மேல வந்து உண்மைத்தன்மையை கண்டறிந்து அவங்க மேல வந்து வழக்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
0: ஓகே, சோ நேயர்களே பாத்தீங்களா, டிஃபமேஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க, ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.

0: நம்ம ஷோல டிஃபமேஷன் அதாவது அவதூறு பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ எல்லாருக்குமே இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, பேச்சு சுதந்திரம். சோ இது எந்த ஒரு கட்டத்துல டிஃபமேஷனா மாறுது மேம்?
1: ஒரு பப்ளிக் ஃபிகர் வந்து ஒரு ஊழல் பண்ணிட்டாங்க, அந்த ஊழல்ல வந்து ஆதாரங்கள் இருந்தும் நம்மளால வந்து டிஃபமேஷன் வழக்கு பதியலாமா அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு பப்ளிக் ஃபிகர் அவங்க வந்து சட்டப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது வந்து அரசு. அந்த பப்ளிக் இன்ட்ரஸ்டோட குட் ஃபெய்த்தோட எவிடன்ஸோட அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருந்ததுன்னா இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பண்ணலாம். அப்படி இருந்தாலுமே நமக்கு வந்து நல்லது செய்யற விதத்துல அந்த பப்ளிக் ஃபிகர் மேல நம்ம டைரக்டா வந்து டிஃபமேஷன் வழக்கு பதிய முடியாது. அதுக்கு சில வந்து ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அது மூலமா தான் அதை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதை எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு அது உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து பதிய முடியும்.
0: ஓகே மேம். ஸோ இப்போ நம்மளை பற்றி அவதூறு பேசிட்டு அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்கறது அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா இப்போ இதை வந்து டிஃபமேஷனில் வந்து கவுண்ட் ஆகுமா மேம்? ஆக்சுவலாக
1: இதில் வந்து அப்பாலஜிஸ் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கறதால அது வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபார்வர்டிங் மெசேஜாக இருக்கும். ஒன்று வந்து அவங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த பாதிக்கப்பட்ட அவரின் மனநிலையை பொறுத்து தான் நம்ம இந்த வந்து டிஃபமேஷன் வழக்கு தொடர்றாமா இல்லையான்றதை தீர்மானிக்க முடியும். இப்போ இந்த டிஃபமேஷன் வழக்கில் நம்ம வந்து ஒரு கிரிமினலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏ பார்ட்டி இருக்காங்க, பி பார்ட்டிக்கு வந்து ஒரு பணம் கொடுக்குறாங்க, அந்த பணம் மோசடி பண்ணது வந்து பி பார்ட்டி. அந்த பி பார்ட்டின்றவர் மேல வந்து ஏ பார்ட்டி வந்து என்ன பண்றாரு, நிறைய ஃபார்வர்டிங் மெசேஜ் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இது மாதிரி விதத்துல வந்து அனுப்புறாரு. ஆனா பி பார்ட்டி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உண்மையா இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த டிஃபமேஷன் வழக்கு வந்து தொடர முடியாது. அப்படி இல்லாத பட்சத்துல உண்மையாலுமே அவர் வந்து அவங்களை ஏமாத்திருக்கிறாரு அப்படின்னு இருந்தா இவங்களுக்கு வந்து அந்த கேஸ் வந்து எடுக்கவே மாட்டாங்க, டிஃபமேஷன் கீழே வராது. உண்மைத்தன்மையை வந்து கண்டறிஞ்சுதான், இதனால நான் என்ன சொல்றேன்னா உண்மைத்தன்மையை கண்டறிஞ்சுதான் நம்ம எதானாலும் இந்த வழக்கை வந்து பதிய முடியும் அப்படின்னு விளைவிக்காது. இது அப்படியே நிறைய ஒரு டைம்ல வந்து போயிட்டே இருக்கிற பட்சத்துல வந்து அவங்க கண்டிப்பா வந்து அவங்களோட குட்வில் இருக்கு, அவங்களோட நிறைய வந்து நற்பெயர்களுக்கு வந்து களங்கம் விளைவிக்கும் அப்படின்ற பட்சத்துல வந்து இது வந்து டிஃபமேஷன் இதுல வந்து போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அது வந்து அவங்கக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார ஒரு பிரச்சனை நிகழுது, அது வந்து ஃபேமிலிக்குள்ளாரே வந்து முடிஞ்சு

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன், அதாவது அவதூறு பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அதுல பரவக்கூடிய அந்த அவதூறு அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு ரெமடி இருக்கு மேம்?
1: ஒரு சோசியல் மீடியால வந்து பப்ளிகேஷன் வந்து மெயின் மீடியாவா இருக்கு. அந்த மெயின் மீடியால என்னன்னா, எத்தனை போஸ்ட் மூலமா அவங்க எத்தனை பேருக்கு அமைச்சிருக்காங்க, வீடியோ போட்டிருக்காங்களா, தென் கமெண்ட் போட்டிருக்காங்களா, யூஆர்எல் இருக்கா, அக்கௌண்டோட டீடைல்ஸ் இருக்கா, என்ன தேதியில் அமைச்சிருக்காங்க, எந்த டைம்ல அவங்க அமைச்சிருக்காங்க.

0: அப்படின்னு வந்து பார்த்துட்டு அதோட அதெல்லாம் வந்து நம்ம பிரிசர்வ் பண்ணி வச்சுட்டு அது மூலமா வந்து நம்ம டிஃபமேஷன் வழக்கு வந்து தொடரலாம்.
1: ஓகே, சோ இப்போ ஒரு டிஃபமேஷன் கேஸ் வந்து இப்போ நம்ம ஃபைல் பண்றோம், ஒரு கம்ப்ளைன்ட் வந்து ரைஸ் பண்றோம் அப்படினா, இப்போ ஒரு அவதூறு அப்படின்றது நடந்து எத்தனை நாளுக்குள்ள நம்ம அந்த கம்ப்ளைன்ட் அப்படின்றது வந்து ரைஸ் பண்ணணும், இதுக்கு ஏதாவது டைம் லிமிட் இருக்கா மேம்?
0: இதற்கு கால அவகாசம் வந்து கிடையாது. அப்படி இருந்தாலும் அந்த பேப்பர்லயோ மத்த இதுலயோ நம்ம பாத்திருந்தோம்னா அதுக்கு வந்து சில நாட்கள் இருக்கு. நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையோ நம்ம பண்ண முடியாது. அவதூறுனா நம்ம நம்மளை பத்தி அவதூறு ஒருத்தவங்க பரப்புறாங்கன்னா நமக்கு விதின் 1 week ஆர் 10 days வந்து நம்மளுக்கு தெரிய வந்துடும். அந்த இதுல ஒரு வழக்கறிஞரை வந்து நம்ம வந்து அணுகுமுறை பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பரான வந்து ரெக்கார்ட் மூலமா நம்ம பண்ணி டிராப்டிங் பண்ணி கன்சர்ன் நீதிமன்றத்துல வந்து நம்ம வழக்கு பதியணும்.
1: ஓகே மேம், சோ இப்போ ஒரு டிஃபமேஷன் கேஸ் வந்து நம்ம ஃபைல் பண்றோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மள பத்தின ஒரு அவதூறு பரவிட்டு இருக்கு அப்படின்றப்ப இப்ப உடனடியா இதை நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு நிறுவனமா இருந்தது அப்படின்னா, இப்ப இதனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் வரும், ப்ரொடக்ஷன்லயோ இல்ல ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு பப்ளிக் ஃபிகரா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய ரெபுடேஷன் வந்து பாதிக்கப்படும் இல்லையா? சோ உடனடியா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா மேம்?
0: நல்ல கேள்வி. இப்ப ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனம் உண்மையாலுமே வந்து அந்த தவறு பண்ணிருக்காங்களா அப்படின்னு வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். அந்த நிறுவனத்தோட உரிமையாளருக்கு அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு அவதூறு பரப்பும் எண்ணத்துல இருக்குதான் பார்க்கணும். ரொம்ப வருஷமா இந்த ஒரு ஃபீல்ட்ல வந்து அவங்க நிறுவனத்தை நடத்திட்டு வந்திருப்பாங்க. அவங்களும் நிறைய வந்து கஷ்டங்களை பட்டு பேங்க் லோன் எல்லாம் வாங்கி தான் வந்து அவங்க நடத்திருப்பாங்க. யாருமே வந்து வேணும்னு வந்து எதுவுமே வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில அந்த பண்ணிருக்க நிறுவனம் வந்து ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்ததுன்னா அவங்க மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தாரும் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்ப வந்து நடைமுறையில நிறைய பேர் இப்ப வந்து பண்றது என்னன்னா, ஒரு குடும்பத்தோட உரிமையாளர் அந்த நிறுவனத்தோட உரிமையாளர் பாதிக்கப்பட்டா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா, ஒரு அரசு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களையும் வந்து வச்சு நிறைய வந்து அவதூறு வந்து பரப்புறாங்க. ஒரு கணவன் பாதிக்கப்பட்டு அந்த அவர் மேல வந்து ஏதோ வந்து எஃப்ஐஆரோ மத்ததோ ஏதோ பதிஞ்சிருந்தா அப்ப வந்து மனைவியை வந்து உள்ளார கொண்டு போறது வந்து அது சட்டப்படி வந்து தப்பு. அவங்கள பத்தியோ சோசியல் மீடியால தப்பான அவதூறு அவதூறு வழக்குக்கு அவங்க ரெமெடி வந்து கேட்கலாம். இது வந்து எந்த கேட்கலாம்.
1: ஓகே, சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல அவதூறு அதாவது டிஃபமேஷன் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் சொன்ன, நம்ம தொடர்ந்து பேசலாம். பட் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா

தெரியாது நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்ல தேவையில்லவ வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் RTI இருக்கு இல்லையா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். சோ இது மூலமா வந்து நம்ம ஒரு தகவல் வந்து கேட்டு நம்மளால பெற முடியும். இந்த RTIக்கும் டிஃபமேஷனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்காம?
1: தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வந்து நம்ம டிஃபமேஷன் வரும்னு சொல்ல முடியாது, அது வந்து இதுக்கு கீழே வந்து வராது. இப்போ எப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து இண்டிவிஜுவல் பர்சனை பத்தி நம்ம வந்து கேட்க முடியாது. இப்பெல்லாம் வந்து ஒரு பர்சன் இண்டிவிஜுவலா இருக்காங்க, அந்த ஒரு தனி நபரை பத்தி நம்ம RTIல வந்து கேட்க முடியாது. சட்டம் அந்த மாதிரியும் சொல்லல. இப்போ வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்காங்க, அவங்க வந்து எவ்வளவு சொத்து சம்பாதிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி வழியில வந்து பணங்கள் வந்திருக்கு, அவங்க வந்து நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க, இப்படி எல்லாம் நம்ம RTIல போடுறதோ இவங்க மேல வந்து வழக்கு தொடர முடியுமா அப்படின்னு கேக்குறதோ இதெல்லாம் வந்து முடியாத விஷயம். அந்த மாதிரி பண்றதும் வந்து சரியல்ல.
0: ஓகே மேம். சோ RTI மூலமா இப்ப நமக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்குது அப்படின்னா, இப்ப இந்த தகவலை வந்து ஒரு சோசியல் மீடியால வந்து போடுறதோ இல்லைன்னா இதை வந்து அதிகப்படியான நபர்களுக்கு வந்து பகிர்றது, இந்த மாதிரி பப்ளிக் மீடியால போறது, இது எந்த அளவுக்கு ஒரு தவறான செயல்? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுனால இப்ப இது வந்து டிஃபமேஷனுக்கு வழிவகுக்குமா?
1: தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து அது வந்து நமக்கு என்ன தகவலோ அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தானே தவிர்த்து, அந்த தகவலை கொண்டு போய் நம்ம டிஃபமேஷன்ல போட்டு அவங்க மேல வந்து அவதூறு பரப்புறது வந்து சரியல்ல. அப்படி பரப்பினாலும் அவங்க வந்து எந்த இதுல வந்து பண்ண போறாங்க, சிவில் டிஃபமேஷன் போட போறாங்களா, கிரிமினல் டிஃபமேஷன் போட போறாங்களா, இது மூலமா அவங்களுக்கு என்ன ரெமிடி கிடைக்க போகுது அப்படின்றது வந்து ஒரு தெரியாத பட்சத்துல இருக்கிறதால நம்ம அவங்க மேல இந்த மாதிரி RTI மூலமா வாங்குறத வச்சு அவதூறு பரப்ப முடியாது.
0: ஓகே மேம். சோ இப்போ நம்மள பத்தின ஒரு கமெண்ட் வந்து போடுறாங்க, பட் அத வந்து உடனே டெலீட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி அவதூறா நம்மள பத்தின ஒரு கமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க அப்படினா, இப்போ இது வந்து டிஃபமேஷன்ல கவுண்ட் ஆகுமா?
1: கண்டிப்பா வந்து நீங்க கேட்ட கேள்வி வந்து நல்ல கேள்வி. இப்போ வந்து ஒரு சோஷியல் மீடியால ஒரு மெசேஜ் வந்து போட்டுட்டு அவங்க வந்து டெலீட் பண்ணிட்டே இருக்காங்க, ஒருத்தவங்களை அவதூறு பரப்பிடுறாங்க, அவ தவறான வார்த்தைகளை சொல்லி பரப்பிட்டு அது உடனே டெலீட் ஃபார் ஆல் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது மூலமா டெலீட் பண்ணிட்டா நீங்க வந்து அதுக்கு டிஃபமேஷன் வழக்கு தொடர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து அந்த பப்ளிகேஷன் போடுறாங்க இல்லையா, அந்த பப்ளிஷ் வந்து அழிஞ்சிடாது. இப்போ நமக்கு இது எல்லாமே வந்து ரெக்கார்டிக்கலி இருக்கிறதால இது வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், அவங்களே டெலீட் பண்ணாலும் முன்பு நடந்த பப்ளிகேஷனை வந்து அழிக்க அவங்களால முடியாது. இதை வந்து முன்கூட்டியே இவங்க தான் இதனால தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பாங்க, அவங்க பக்கத்தில் இருக்கவங்க விட்னஸ் யார் கண்டிப்பாக நண்பர்கள் மூலமா மற்றவங்க மூலமா வந்து கண்டிப்பாக அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த டிஸ்கஷன் மூலமா அவங்களே வந்து ஒரு விட்னஸாக வச்சுட்டு அவங்க இந்த ஆதாரங்கள்லாம் முக்கிய ஆதாரங்களை வச்சுட்டு கண்டிப்பாக வந்து டிஃபமேஷன் வழக்கு பதிய முடியும்.
0: ஓகே மேம். ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் சோ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அட இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன், அதாவது அவதூறு பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள். சோ நாம தொடர்ந்து பேசலாம். சோ இப்போ சில நேரங்கள்ல வந்து இந்த உண்மை தன்மையை நம்ம வெளிப்படையா சொல்றதுனால கூட இந்த டிஃபமேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இப்போ ஒரு பொருள் வந்து யூஸ் பண்றாங்க, பட் அதனால ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பொது நலன் கருதி ஒரு விஷயத்த வந்து நம்ம முன்வைக்கிறோம், அதை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப இதனாலயுமே கூட வந்து பாதிப்பு வந்து ஒரு நிறுவனத்துக்கு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இப்ப நம்ம ஒரு உண்மையே வெளிப்படையா சொல்றோம் அப்படின்னா கூட இப்ப இதனால நம்ம டிஃபமேஷன் ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
1: ஒரு உண்மையை நம்ம வந்து சொல்றோம்னா அந்த உண்மை வந்து யாருக்கும் வந்து பாதிப்பு இல்லாம

0: இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து சொல்றேன்னா, இப்ப ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன், இத சாப்பிட்டா இவங்களுக்கு வந்து உடம்பு வந்து சரியாகும் அப்படின்ட்டு இருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன் உள்ளது. அந்த மாதிரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ல இருந்துக்கிறதுல அவங்களுக்கு வந்து இத சாப்பிட்டா சரியாயிடும், அவங்களுக்கு வந்து கியூர் ஆயிடும், உடம்பு வந்து சரியாயிடும்ன்ற கண்டிஷன்ல இருக்கிறப்ப அந்த அந்த பொருட்கள்ல எதனாச்சும் வந்து ஒரு தப்பு நடந்திருக்கு, இந்த தப்பை வந்து ஒருத்தவங்க வந்து முன்னின்று பப்ளிக் அவேர்னஸ்க்காக இதுல வந்து எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும், பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும்ன்றதால இதை வந்து நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுல வந்து இது எக்ஸம்ஷன் வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதை வந்து அவங்க உண்மையைதான் சொல்றாங்க, அவங்க தவறான கருத்து எதுவுமே பதிவிடல. இது பப்ளிக் குட்ஸ், பொதுநலம் கருதி வெளியிடுறதால இது வந்து எக்ஸம்ஷன் கேஸ்ல போயிடுது. இது மேல அவங்க வந்து வழக்கு தொடர முடியாது.
1: ஓகே மேம். சோ இந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்காங்க, பட் அவங்களால அந்த நேரத்துல திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இவங்களை பத்தி நிறைய தவறான விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க. சோ நிறைய தரக்குறைவான வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்துவாங்க இல்லையா. சோ இதெல்லாம் வந்து நம்ம டிஃபமேஷன்ல வந்து கவர் பண்ண முடியுமா மேம்?
0: நீங்க கேக்குறது அவதூறு அவமானம். அவதூறுக்கு என்ன, அவதூறுனா நம்ம வந்து இது பண்ண முடியுமா? அவமானப்படுத்துறதாலையும் வந்து டிஃபமேஷன் வழக்கு பதிய முடியுமா? இப்போ வந்து ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு எனக்கு வந்து என்ன பொருளாதார சிக்கல் காரணமா வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்பார்ட்டி ஒரு ஒய்ஃப் பார்ட்டி கிட்ட வந்துட்டு ஒரு பணம் வாங்குறாங்க. அந்த பணம் வந்து நம்பிக்கையின் பேர்ல வாங்குறாங்க. அதுக்கு எந்த எவிடன்ஸும் அவங்க வந்து வாங்குறது இல்ல. அதுக்கு சம்பந்தமா எந்த செக்கோ மத்ததோ அதுக்கு சார்பா வந்து கொடுக்கல. அப்படி கொடுக்காத பட்சத்துல இவங்க என்ன பண்றாங்க, இந்த எக்ஸ்பார்ட்டின்றவங்க வந்து ஒய்ஃப் பார்ட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த எக்ஸ்பார்ட்டி ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணுவாங்க, இருந்து இருந்து பாப்பாங்க, ஒரு கால அவகாசம் கொடுத்துருப்பாங்க. அந்த குறித்த நேரத்துல வந்து அவங்க கொடுக்கல. அப்ப கொடுக்காத பட்சத்துல வந்து நம்ம ஒய்ஃப் பார்ட்டி கிட்ட நான் உனக்கு நம்பிக்கையின் பேர்ல கொடுத்தேன், இந்த காசை வந்து நீ திருப்பி கொடு. அந்த திருப்பி கொடுக்காத பட்சத்துல அவங்க வீட்டுல நின்னோ மத்த இடத்துல நின்னோ அவங்களை வந்து தப்பா பேசுவாங்க. அந்த தப்பா பேசுறது வந்து அவங்களுக்கு வந்து அவதூறு பரப்புறதா அப்படின்னு வந்து நினைச்சுக்கலாம். இது வந்து அவங்களை வந்து அவதூறு பரப்புறது கிடையாது. அவங்களோட கடமை வந்து அவங்க வாங்கின கடனை வந்து கொடுக்கணும். தென் வந்து இது வந்து அவமானப்படுத்துறது அப்படின்னா, அவங்க வேலையை செய்யற இடத்துல ஒர்க்கிங் பிளேஸ்ல போயிட்டு நீ வந்து என்கிட்ட நீ கடன் வாங்கின, நீ வந்து இன்னைக்குதான் கொடுத்து ஆகணும், இன்னைக்கு கொடுக்கலன்னா அவன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க மேல வந்து நம்ம அங்க அங்க ஒர்க்கிங் பிளேஸ்ல வந்து அவமானப்படுத்தினா, அந்த அவமானப்பட்ட நபர் தனியா வந்து கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்க மேல என்ன வந்து இவங்க வந்து அவமானப்படுத்திட்டாங்க, நான் இவங்க கிட்ட பணம் வாங்கிட்டேன், இதன் அடிப்படையில எனக்கு அங்க இருந்த பப்ளிக்கிலோ நான் வேலை செய்யற இடத்துலயோ எனக்கு வந்து ரெப்புடேஷன் வந்து போயிடுச்சு, என்ன நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க, எனக்கு வேலைக்கே வந்து ரொம்ப சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு அவங்க மேல நம்ம வந்து கிரிமினல் இது வந்து வழக்கு வந்து தொடரலாம்.
1: ஓகே மேம். சோ நேயர்களே, இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன், அதாவது அவதூறு பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள். அண்ட் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் நீங்க கேட்கலாம். அண்ட் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்க ஆனந்தி.

நேரம் 2:23:13 என்ட்ரிமினிவில் அடுத்து கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் அள்ளி படத்திற்காக ஒலிக்கும் குரல் பேசுசில்லா.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: நேரம் 2:36:35 நொடி. என்ற மணிவேல் அடுத்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளில் மகனே கீழ் படத்திற்காக AM ராஜா, S. ஜானகி பாடிய பாடல்.

இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இன்று மணிவேயில் தொடர்ந்து கேட்கலாம் வாழ்க்கை படகு படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக மதுரையில் 39.4 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை 39.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளியில் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை கோயம்புத்தூரில் 22 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கான அதிகபட்ச வெப்பநிலை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. எனினும் வட உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெப்பநிலை இயல்பை விட குறைந்தும் சென்னை, தருமபுரி, திருநெல்வேலி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, சேலம், நாகப்பட்டினம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட வெப்பநிலை அதிகரித்தும் கரூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, வேலூர், திருவள்ளூர் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட மிக அதிக அளவில் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இந்த பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டது.

0: படுகிறார்கள். மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். சிட்டாம்பட்டி ஆர் எஸ் மங்கலம் 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கல்லந்திரி, தேவாலா, முள்ளங்கினா விளை, சிவகங்கை, கோழிப்பூர் விளை, மணலி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழையளவும். காரைக்குடி, பெரம்பலூர், வால்பாறை, சிங்கம்புணரி, பந்தலூர், சின்கோனா, உபாசி, மதுரை, பெரம்பூர், சோலையார், நாகர்கோவில், திருவொற்றியூர், புழல், தண்டையார்பேட்டை, மாதவரம், சின்னக்கல்லார், நடுவட்டம், சோழாவரம், செங்குன்றம், குளச்சல், கொளத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: மட்டும் இல்லங்க,
3: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
4: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
5: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

நேரம் 3:14 28 நொடி. பன்மொழி பாடல்களை தெலுங்கு சாங் கேட்டிருக்கோம். அடுத்தது சுவாதி முட்டியம் தெலுங்கு சாங் தான், எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரலில்.

பன்மொழி பாடல்களில் தெலுங்கு சாங் கேட்டாச்சு. அடுத்தது ஹிந்தி பட பாடல் கேட்கலாம். ஹம் ஆப்கே ஹேங்கோன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் பாடிய பாடல்.

நேரம் 3:25 18 நொடி. பன்மொழி பாடல்களில் தெலுங்கு ஹிந்தி சாங் கேட்டாச்சு. அடுத்தது மலையாள பாடல் கேட்கலாம். அனந்த பாத்திரம் படத்திற்காக MG ஸ்ரீகுமார் மஞ்சரி பாபு குரலில்.

0: கேட்ட இந்த பாடலுடன் பன்மொழி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரம்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் OS அருண் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. தொடக்கமாக கருட கமன என தொடங்கும் பாடல் மாயமாளவக ஒளிராகும் ஆதித்தாலம்.

0: எஸ் பி பிலிம்ஸ் வழங்கும் வாய்மையை வெல்லும் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் பார்த்திபன், ரச்சனா பானர்ஜி, விசு, ராதாரவி, வெண்ணிராடி நிர்மலா, மஜித் மற்றும் பலர். இசை தேவா, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பி வாசு.
1: டெலிபோன் மணி அடிக்குது, சகுனம் நல்லா இருக்கு. நம்மளுக்கு மகாலட்சுமி கிடைக்க போறா.
2: மாறி காசி பேசுறேன்.
1: சொல்லு காசி.
2: மகாலட்சுமி, நீ சொன்ன அந்த கடையில தான் இருக்கா?
1: அந்த பொண்ணு கிட்ட அவங்க அப்பா உங்களை அனுப்புனதா சொல்லி கூட்டிட்டு போயிடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ மேடம்,
3: என்ன விஷயம்?
2: நாளைக்கு உங்களுக்கு கல்யாணங்கிறதுனால உங்களுக்கு ஃபேஷியல், ஸ்டீம், சோனா, பெடிக்யூர், மெடிக்யூர்னு உங்களை அழகுபடுத்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஹெல்த் கிளப்ல அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ண சொன்னாரு உங்க அப்பா. நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம், ஹெல்த் கிளப் போலாங்களா?
3: டேடி, நான் கேட்கும் போதெல்லாம் வேணா வேணா சொல்லிட்டு இப்ப திடீர்னு ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, எனக்கு சஸ்பென்ஸ் சந்தோஷத்தை கொடுக்கறதுல உங்களுக்கு தனி த்ரில்.
2: ஹலோ, அந்த பொண்ண கார்ல ஏத்தி ஹோட்டலுக்கு கொண்டு போறோம். நீ அவளை ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணிக்கோ. அவ அப்ப நான் பாத்துக்கிறேன். ஓகே மாரி.
1: முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட வருவா. இன்னொரு விஷயம், போலீஸோட உன் மகளை பார்க்க நீ வந்தா உன் பொண்ணு உனக்கு முழுசா கிடைக்க மாட்டா, பீஸ் பீஸா தான் கிடைப்பா.
4: என் பொண்ணு ஒன்னு செஞ்சிடாது, நான் போலீஸ் கிட்ட போறேன். நீ கேட்ட மாதிரி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பணத்தோட வர.
1: அப்புறம் வரும்போது மறக்காம உன் செல்லுலார் போனோட வா, அதுல உன்கிட்ட நான் பேசணும்.
4: ஹலோ, நான் பேசுறேன்,
1: சொல்லுங்க. எனக்கு தெரியும், வண்டி அங்கேயே இருக்கட்டும், போன வைக்காத. நான் உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பணப்பொட்டிய மேல வச்சு தர, அத அந்த போர்டிகோ பக்கத்துல இருக்கிற பில்லர்ல வை.
4: என் பொண்ணு முதல்ல காட்டு, அப்பதான் நாங்க பணத்தை வைப்பேன்.
1: அந்த போனை கட் பண்ணி இந்த ஹோட்டல்ல இருக்க ஹெல்த் கிளப்புக்கு பேசு, அங்க உன் பொண்ணு இருக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம், உன் பொண்ணு கடத்தப்பட்ட விஷயம் அவளுக்கே தெரியாது. அவகிட்ட ஏதாவது சொன்ன அங்க சுத்தி இருக்கிற என் ஆளுங்க உன் பொண்ணை கொண்டுடுவாங்க.
4: ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்.
3: One minute. Excuse me. உங்களுக்கு phone. Hello.
4: நான் பேசுறேன்.
3: Hi daddy. You're just great. எனக்கு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ண போறேன்னு சொல்லவே இல்லையே. அசத்துட்டீங்க.
4: நான் உனக்கா வெளியே காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துருமா?
3: Okay dad.
1: உன் பொண்ணுகிட்ட பேசிட்டியா? பணத்தை நான் சொல்ற இடத்துல கொண்டு போய் வை. உன் செல்லுல நம்பர் ஃபீட் ஆயிருக்கும், அதை வச்சுட்டு என்ன தேட முயற்சி பண்ணாத. ஏன்னா என் கையில இருக்கிறது திருட்டு போன் தான்.
3: ஏன் டாடி நீங்க வந்தீங்க? நானே வீட்டுக்கு கார்ல வந்திருப்பேனே.
4: முருகா, நீ என் கார் வீட்டுக்கு போ, நான் இந்த கார்ல பாப்பா கூட்டு வரேன்.
3: என்ன டாட், எதுவுமே பேசாம வரீங்க?
4: உனக்கு ஒண்ணு தெரியுமா மகாலட்சுமி?
3: என்ன டாடி?
4: நீ கடத்தப்பட்ட. உன்னை பியூட்டி பார்லர் கூட்டு போனது என் ஆளுங்க இல்ல,
3: என்ன
4: கொலகாரனுக்கு கூலிப்பட.
2: மாறி, வேலையை முடிச்சிட்டு பசங்க பணத்துக்காக காத்துட்டு இருக்காங்க.
1: எங்க? பிளாட்ல. அவங்கள வழக்கம் போல கொண்டுடு.

0: காசி 6 மணிக்கெல்லாம் பணத்துல வரேன்னு சொன்னாரு.
1: 6 ஆச்சு.
0: என்னாச்சுங்க பணம்?
2: வேலை இல்லா பட்டதாரிகளை ஏதோ ஒரு கும்பல் வேலை தரதா கூப்பிட்டு அவங்களோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொலை பண்ணிடுறாங்க. இந்த 5 கொலைகளை சேர்த்து இதுவரைக்கும் 22 கொலைகள் இதே மாதிரி நடந்திருக்கு. இன்னைய வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட சேர்ந்தவங்களால இது எதனால நடக்குது, இது யார் செய்யறாங்கன்னு ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல. இனிமேலும் நாம கையை கட்டிக்கிட்டு வேலை செஞ்சோம்னா காக்கி சட்டை போட்டவங்க எல்லாம் போலீஸ்காரங்களா இல்ல வாட்ச்மேனான்னு தெரியாம போயிடும். அதனால இன்னையில இருந்து நாம இதை ஒரு சவாலா ஏத்துக்கிட்டு செயல்படணும். இதுவரைக்கும் வடக்கு கடற்கரை பகுதியில் இருக்கிற எல்லா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்ஸையும் டிரான்ஸ்பர் பண்ணி புது ஆளுங்களை போட போறேன். இந்த கேஸ கண்டுபிடிக்க ஒரு தனி குழுவை நானே நேரடியா தேர்வு செஞ்சிருக்கேன். ஏழுமலை வடக்கு கடற்கரை S1 ஸ்டேஷன், பழனிக்குமார் S3 ஸ்டேஷன், பெருமாள் வடக்கு கடற்கரை S2 ஸ்டேஷன்.
3: உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான், ஆனா பிரசவத்தில் உங்க மனைவி இறந்துட்டாங்க.
4: நீ பிறந்து என் பொண்டாட்டியை கொண்டுட்டியே, ராசியான புள்ளதான்.
5: பெருமாள், இன்னைக்கு கோர்ட்ல உன் கேஸ் தோத்து போச்சுப்பா. உன் தாத்தாவோட சொத்தெல்லாம் உங்க அப்பாவோட முதல் சம்சாரத்து பசங்களுக்கு தான் கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுப்பா.
4: பிறந்த உடனே அம்மாவை முடிங்கிட்ட, வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு வர வேண்டிய சொத்தை எல்லாம் பண்ணிட்டேன். ஏண்டா எனக்கு வந்து பிறந்த தரித்திரம் பிடிச்ச நாய
2: என்னையா? வடக்கு கடற்கரைன்னு சொன்ன உடனே யோசிக்க ஆரம்பிச்சுட்ட
4: சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி அதே ஊர்ல ஹெட் கான்ஸ்டபிளா இருந்தேன். 12 வருஷமா இன்ஸ்பெக்டரா இருக்கேன். ஒரு ப்ரமோஷனோட அங்க போனா மனசுக்கும் வேலை செய்யறதுக்கும் தெம்பா இருக்கும் சார்.
2: உன் மேல இருக்க கம்ப்ளைண்ட்ஸுக்கு உனக்கு என்னைக்கோ வேலை போயிருக்கும். அப்படி இருந்தோம் எவனா இருந்தாலும் தைரியமா அடிச்சு பிடிப்பேன்னுதான் உன்னை இது வரைக்கும் டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கோம். இதோ பார், உனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சந்தர்ப்பம் இது. இதையாவது ஒழுங்கா பயன்படுத்திக்கிட்டு இந்த கொலை கும்பலை இன்னும் 6 மாசத்துக்குள்ள புடிச்சு உள்ள தள்ளிட்டு உன் ப்ரமோஷனுக்கு வழியப்பார். புறப்படு.
6: என்ன எந்த ஊருக்கு மாத்திருக்காங்க தெரியுமா? மறுபடியும் பழைய வடக்கு கடற்கரை.
7: இவன் தான் உங்க மகனா?
6: ஆமா. அவன் கிட்ட போகாத, கிட்ட போனா அவ்வளவுதான். இவனாலதான் என் பொண்டாட்டி, என் வீடு, என் சந்தோஷம் எல்லாமே போச்சு.
7: உன் பேர் என்னப்பா?
6: இந்த உலகத்துல யாருக்குமே வைக்காத பேர இந்த சனி எனக்கு வச்சிருக்கேன்.
7: யாருக்குமே வைக்காத பேருனா என்ன பேரு?
8: யம தர்மன். உங்க அப்பா மட்டும் என்ன யமன் கூப்பிடுறாரு, ஸ்கூல்ல என்ன தர்மன் கூப்பிடுறாங்க.
7: இன்னையில இருந்து நான் உன்ன ராஜான்னு கூப்பிடுறேன். 4ஆம் வகுப்பை சேர்ந்த தர்மன் தமிழில் 90 மதிப்பெண்களும், ஆங்கிலத்தில் 86ம், கணக்கில் 100க்கு 100ம், அறிவியலில் 94ம், சரித்திரம் பூகோளத்தில் 96 மதிப்பெண்கள் பெற்று வகுப்பிலேயே முதல் மாணவனாக வந்திருக்கிறான்.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பையனுக்கு பரிசு கொடுக்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இவன் என் குடும்பத்தை சேர்ந்தவன். ஐ மீன் காக்கி சட்ட குடும்பம். ஒரு போலீஸ்காரனுடைய மகன் அதிக மார்க் வாங்கி தன்னுடைய வகுப்புலயே முதல் மாணவனா வந்திருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எதிர்காலத்துல இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் மனசார வாழ்த்துறேன்.
8: அப்பா, இதுல உங்களுக்கு கேது போடுப்பா. அப்பா கப்பு ஸ்கூல்ல பிரைஸ் வாங்கினப்பா.
4: கப்பு அண்ணா கட்டி டேய், எப்படி அவ்வளவு மார்க் வாங்கினேன்? காப்பி அடிச்சியா? இதுல கையெழுத்து போட்டா நான் தொலைஞ்சேன். இத யமனாச்ச, இவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதே வேஸ்ட். இதுல கையெழுத்து வர

என்னடி ஊரு பேர் சொன்ன அந்த சனிய ஞாபகம் வந்துருச்சா? அது என்ன பிளேடால கிடைச்சிட்டு ஜெயிலுக்கு போயிடுச்சு. அது எங்க போயிருந்தாலும் அந்த வீடு விளங்காது. அந்த யமன எவனும் கிட்ட வச்சுக்க மாட்டான். அது இந்நேரம் சோறு தண்ணி கிடைக்காம தெரு தெருவா அலைஞ்சு செத்து போயிருக்கும். சரி சரி, சீக்கிரம் புறப்படு.

0: வாங்க.
1: அதே சோறு, இடது பக்கம் ஒரு ஜெயிலு, உள்ள ஒரு கைதி. 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் அந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஊர் முழுக்க மாறிடுச்சு, ஆனா இந்த ஸ்டேஷன் மட்டும் இன்னும் மாறவே இல்லையா?
0: எப்படி சார் மாறும்? இங்க வர்றவங்க யாரும் அவங்களை மாத்திக்கிறதே இல்லையே. உன்னெல்லாம் பையில இப்ப சூட் கேஸ்ல இல்ல.
2: உங்களுக்கு என்ன பத்தி

0: சார், நாங்க இங்க 10 வருஷமா சர்வீஸ்ல இருக்கிறோம். இந்த டிபார்ட்மெண்ட்ல ஹீரோஸ் இருக்காங்க, காமெடியன்ஸ் இருக்காங்க, சில வில்லங்களும் இருக்காங்க. இது மக்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும்.
1: சரி சரி, என்ன எப்படி நினைக்கிறீங்க
2: நீங்க? ரவுடிகளுக்கு வில்லன், ரிச் பீப்பிளுக்கு ஹீரோ சார்.
1: அது சரி, நான் வில்லனாவே இருக்கேன். இந்த ஊர்ல இருக்கிற ரவுடிங் லிஸ்ட் எடு
3: சார். இது கண்ணாயிரம், இவன் மேல 2 மர்டர் கேஸ் இருக்கு சார். இப்ப இவன் ரிமாண்ட்ல இருக்கான் சார். இது ஜார்ஜ், ஊர்ல எங்க திருட்டு போனாலும் அது இவன் மேலயா தான் இருக்கும்.
1: இவன் யாரியா? வாரத்துல 3 நாள் உள்ள போறான், 5 நாள் கோர்ட்ல ஃபைன் கட்டறான்
3: சார். உலகத்துல பல பேருக்கு பல சாதனைகளை செஞ்சு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வரணும்னு ஆசை இருக்கும் சார். ஆனா இவன் ஆசை என்ன தெரியுமா சார்? உலகத்திலேயே அதிகமான தடவை ஜெயிலுக்கு போய் அதிகமான தடவை ஃபைன் கட்டி அந்த புக்ல பேர் வரணும்னு ஆசையா சார்?
1: ஜெயிலுக்கு போய் கின்னஸ் புக்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறான் யாரியா? அவன் பேர் என்ன?
3: பேர் கேட்டீங்கல்ல, ஆளையே நேர்ல பார்க்கலாம். சீனியர் நியூஸ் பத்திரிகை ஆபீஸ் அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான்.

0: மிஷினுக்குள்ள பூ பூத்திருக்கு, இங்க வேலை செய்யா?
1: எங்க அப்பா தான் இதுக்கு முதலாளி.
0: அப்படி போடு. எங்க உங்க அப்பா? உன் ஆபீஸ் அடிக்கிறதுக்கு தான் பணம் கொடுத்தாங்க, உன்ன அடிக்கிறதுக்கு இல்ல. பாத்தியா, உன் ஆளுங்களா உன்ன டீல் விட்டு போயிட்டாங்க.
2: காரணமே இல்லாம என் பத்திரிகை ஆபீஸ் உடைக்கிறிய. உண்மை எழுதுறதுக்கு ஒரு பத்திரிகாரன் சுந்தரம் இல்லையா?
0: சுதந்திரத்தை என்கிட்ட கேக்குற? நான் என்ன வெள்ளக்காரனா? கலர பார்த்தா தெரியல. உன் ஆபீஸ் அடிக்க சொல்லி பணம் கொடுத்தானே, அவனை போய் கேளு. உன் ஆபீஸ் அடிக்க அவன் 1000 ரூபாய் வெட்டினா, நீ 1500 ரூபாய் வெட்டு, நான் அவனையும் சேர்த்து வெட்டிட்டு வந்துடுறேன். நமக்கு என்னமா? ஐ எம் ஏ ஃப்ரீலான்ஸ் ரவுடி.
3: பெருமாள் பேசுறேன்.
4: பெருமாள், இந்த திருட்டு நாயி என் பொண்டாட்டி தாலியை தூக்கிட்டு ஓடி புடிக்க போன. கோயில் ஊட்டியில போட்டுடுச்சு. நீ எல்லாம் ஒரு அப்ப பெருமாள், உன்னுடைய தப்ப அடுத்தவங்க மேல போடாத. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஒரு அப்ப தான் பிள்ளைக்கு 5 வயசு வரைக்கும் தான் அப்பனா இருக்கணும், 10 வயசு வரைக்கும் ஆசனா இருக்கணும், 15 வயசு வரைக்கும் நல்ல வழிகாட்டியா இருக்கணும், அதுக்கு மேல ஒரு நல்ல நண்பனா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை சிறப்பா அமையும். எதிர்காலத்துல பெரிய ஆளாக வேண்டிய மகனை நீயே கெடுத்துறாரு. அதனால பாதிக்கப்பட போறது அவன் மட்டும் இல்ல, அவனுடைய எதிர்கால வாழ்க்கை.
5: ஐயா, 7 வயசுல பெத்த தகப்பன் கைய பிளேடால கிழிக்கிற இவன் 10 வயசுல கொலை செய்யறது கூட துணிஞ்சிருவான். இதுக்கு மேல இவனை வளர்க்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு.
6: குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த சிறுவன் 8 வயதுக்குட்பட்டு இருப்பதால் இவனை தண்டிக்க இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இடமில்லை. மேலும் தவறு செய்திருக்கும் இந்த சிறுவனை அவளது தந்தை தன்னுடன் வைத்துக் கொள்ள விரும்பாத காரணத்தால் அவரது பாதுகாப்பையும் சிறுவனது எதிர்கால வாழ்க்கையும் கருத்தில் கொண்டு இந்த சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்குமாறு உத்தரவிடுகிறேன்.
7: நீ என்ன பெரிய ரவுடியா?
0: வச்சுக்கோ. வழக்கமா புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் ஊருக்கு வந்தான். ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் அவரை ஸ்டேஷன்ல போய் மாமூலா பாப்பாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். அதே இன்ஸ்பெக்டர் என் பேட்டைக்கு வரவழைச்சு பாப்பேன். நீ தான் புதுசா வந்திருக்க இன்சா பி பெருமாள். இனிஷியல் மாதிரிதான் உன் மூஞ்சியும் இருக்கு. சின்ன வயசுல ஒரு போலீஸ்காரங்கிட்ட எக்கச்சக்கமா கடன் வாங்கிட்டேன், அதை இந்த இன்ஸ்பெக்டர் தான் திருப்பி கொடுக்க
7: போறேன்.
0: சின்ன வயசுல என் அப்பா என்ன அடிச்சு அடிச்சு என் உடம்பெல்லாம் மரத்து போச்சு. அப்ப வாங்கின அடியெல்லாம் தான் இப்ப எவங்கிட்டையும் அடி வாங்கவும் முடியுது, கொடுக்கவும் முடியுது. இந்த மாபெரும் ரவுடிக்கு எங்க அப்பன் தான் குரு.
7: எவன்டா அப்ப?
0: அவன் ஒரு பொறுக்கி.
7: பின்ன அவன் அப்பன் பொறுக்கியா இல்லாம ப்ரொபசரா இருப்பான்.
0: சூப்பர் டைலாக்மா, அதுவும் வாயில இருந்து வரும்போது இன்னும் சூப்பரா இருக்கு.
7: அந்த பொறுக்கி இப்ப எங்க இருக்கு?
0: அப்படி கேளு. அது இத்தனை வருஷம் ஊர் ஊரா மேய்ஞ்சிட்டு இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கு.
8: சார் போய் சொல்றேன் சார். இத்தனை யாருன்னு கேட்டா நான் ஒரு அனாத, என் பாதை புதிய பாதை, நான் குப்பை தொழில போறதா சொல்லுவான். இப்ப திடீர்னு அப்பா இருக்கான்னு சொல்றான் சார்.
0: ஆட சும்மா இரு மாமு. கேட்க வேண்டிய ஆளு கேட்க வேண்டிய நேரத்துல கேட்கிறாரு. நான் இதை விரட்ட

0: சொல்றதுக்காக நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். எங்க இவர் என்ன பாக்காம போயிடுவாரோன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை கடவுளா பார்த்து ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்து இவர் இந்த ஊருக்கு அனுப்பி மறுபடியும் எங்க ரெண்டு பேர் உறவையும் புதுப்பிச்சு வச்சிருக்காரு.
1: யார் ராணி? உன் அப்பன் யாரு? உன் பேர் என்ன?
0: என் அப்பன் எனக்கு வச்ச பேர் யம. ஸ்கூல்ல என்னுடைய பேரு தர்ம. எங்க அம்மா எனக்கு வச்ச பேர் ராஜா. மொத்தத்துல என் பேரு யம தர்ம ராஜா. எப்படி இருக்கு? உலகத்துல யாருக்கும் இப்படி ஒரு பேர் இருக்க கூடாதுங்கிறது என் அப்பனோட ஆசை. சரியான சந்தேகத்துக்கு பிறந்தவனா இருக்கிய. சந்தேகமே படாத, நான் உனக்கு பிறந்தவன் தான்.
2: எங்கேயோ எப்படியோ வளர வேண்டியதான். உன்னால ரவுடியா இருக்கேன். ஏன் தெரியுமா? உன்ன மாதிரி எந்த அப்பனும் தான் பிள்ளைய வளர்க்க கூடாது. அப்படி வளர்த்தா அந்த பிள்ளைக்கு ஏன் கதிதான் இந்த ஊர் தெரிஞ்சுக்கத்தான்.
3: ரிக்ஷா தொழிலாளர் சங்க தலைவர் ராஜாவை தலைவர் தலைவர்
0: நம்ம சிஷ்யங்க தான் நம்மளை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க.
4: தீபாவளி
5: சரசதி, புது வீடு எப்படி? வசதியா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா?
6: இந்த வீட்டுக்கு மாறி இந்த பொருட்கள் எல்லாம் அந்த இடத்துல வைக்கிறதுக்குள்ள என் மூளையே குழம்பி போச்சு. இதையெல்லாம் எங்க மாற்றது? இன்ஸ்பெக்டர்ல இருந்து டிஎஸ்பி வரைக்கும் பெரும் போட்டோவா எடுத்து வச்சிருக்கீங்க. வேலையில ஒரு முன்னேற்றமும் தெரியலையே.
5: எப்படி முன்னேற முடியும்? இதுலயும் முன்னேறாத அளவுக்கு எனக்கு ஒண்ணு பிறந்திருக்க. அவன் உயிரோட இருக்க வரைக்கும் ஒரு நல்லது நடக்காது.
6: இத்தனை வருஷம் கழிச்சு என் பிள்ளைய பத்தி பேசுறீங்களே, அவன் எங்கயாவது பாத்தீங்களா?
5: நான் எந்த பொறுக்கி இந்த ஊர்ல பாக்கல. ரவுடி கேடி இவனுங்கெல்லாம் நான் வண்டி ஓட்டுறேன், கை வண்டி எடுக்கிறேன், ரிக்ஷா ஓட்டுறேன் சொல்லிட்டு இங்க வந்தானுங்கன்னா எவனையும் இந்த வீட்டுக்குள்ள விடாத.
6: ரிக்ஷா காரணா?
7: உங்களை மாதிரி பெரிய மனுஷன் இந்த மாதிரி இடத்துக்கு வரைச்சே பத்து ஜிங்ஜிங்க கூட கூட்டிட்டு வருவான். ஆனா எந்த விதமான பந்தாவும் இல்லாம தனியா வந்திருக்கே, ரொம்ப பெருமையா இருக்கு.
8: என்ன பெரிய மனுஷன்?
7: கடவுளுக்கு வெறும் அர்ச்சனை பண்றவன். ஆனா அவரோட விலை மதிக்க முடியாத நகைகளை வீட்டுல வச்சு பாதுகாக்கிற புனிதமான மனுஷன் நீங்க தானே?
8: மன்னிச்சிருங்க, கடவுளோட ஆபரணங்களை நான் என் வீட்டுல வச்சு பாதுகாக்கல, பேங்க் லாக்கர்ல வச்சு பாதுகாக்கிறேன். நாடே கெட்டு போச்சு. கொலை, கொள்ளை, திருட்டு இதெல்லாம் நினைச்சா பயமா இருக்கு. அதனாலதான் கடவுளோட நகைகளை பீரோல வைக்காம பேங்க்ல வச்சிருக்கேன். தினமும் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வேலைக்கு போனாதான் மனசுக்கு ஒரு திருப்தி. நான் வரேன்.
9: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வாய்மையை வெல்லும் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். வாய்மையை வெல்லும் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
7: யார் பேருக்கு மார்ச்சன?
6: சாமி பேருக்கு.

0: ஒரு திருடா அயோக்கிய ரவுடி, இன்னும் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறவன் கோயிலுக்குள்ள பூந்துட்டா, உங்களை பார்த்தவொடனே ஒளிஞ்சுட்டான்.
1: எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவை பாக்குறேன், நல்ல அறிமுகம், சமயம் பார்த்து சொதப்பிட்டு ஐயறேன்.
0: இத்தனை நாள் நான் அவரை கோயிலுக்குள்ள பார்த்ததே இல்ல, அவனுக்கும் கோயிலுக்கும் சாமிக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னைக்கு கோயிலுக்குள்ள நுழைஞ்சிருக்கனா என் தட்சணை அடிக்கத்தான்.
2: கோவிலுக்கு வெளியே செருப்ப திருடவனை தான் பாத்துருக்கேன். கோவிலுக்குள்ள வந்து தட்சணையை திருடறவனை முதல் முதலா இப்பதான் பாக்குறேன். இப்படியும் ஒரு வாழ்க்கையா? உன் தாயை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்பா.
0: எப்ப நீ உன் கோபத்தை ரவுடித்தனத்தி விடுறியோ அப்பதான் கோயிலுக்குள்ள வரணும்னு அவங்ககிட்ட சொல்லிருக்கேன் இல்லையா? அதை மீறி நீ கோயிலுக்குள்ள வந்தா பாக்குற வாட்டெல்லாம் உன்னை பத்தி அதிகமா தான் சொல்லுவேன்.
1: நீ யார்கிட்ட சொல்லியிருந்தா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். சொல்லக்கூடாது அவங்ககிட்ட சொல்லிட்டே. பிறந்ததுல இருந்தே பெத்தவ முகமே என்னன்னு தெரியாம இருந்தே எனக்கு. எங்க அப்பா அடையாளம் காமிச்ச முதல் அம்மா இவங்கதான். பாசம்னா என்னன்னு தெரிஞ்சுகிட்டதே இந்த அம்மா கிட்டதான். கொஞ்ச நாள் தான் நான் இவங்களோட இருந்தாலும் என் மனசுல வாழ்ற நிரந்தர அம்மா இவங்கதான். இந்த ஊருக்குள்ள எங்க அப்பனை பார்த்ததும் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் சந்தோஷப்பட்டேன். அது எப்படி எங்க அம்மாவை பாப்பேங்கிறதுக்காகத்தான். ஆனா இப்படி பாப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல.
0: இவங்க உன் அம்மாவா? என்ன மன்னிச்சிருப்பா?
1: அது சொல்றது சுலபம், நான் மறுபடியும் எங்க அம்மாவை பாக்குறதா கஷ்டம்.
0: ராஜா,
1: எங்கேயோ தூரம் நின்னு ஒளிஞ்சிருந்தாரு, அவங்கள பாக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அதையும் கெடுத்து
0: ராஜா, வெறும் வாய வச்சுக்கிட்டு மணலையே கயரா திரிச்ச வேண்டாம். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதா கஷ்டம். சேர்த்து வைக்கிறேன். அம்மா கொஞ்சம் நின்னு, கொஞ்சம் நின்னு. அம்மா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
2: கடவுள் பக்கத்திலேயே எப்போ இருக்கிறேன், நீங்களா தப்பு பண்ணிட்டீங்க?
0: என்ன பண்றது, எல்லாம் இந்த மடையினாலதான்.
2: மடையனா? யாரவே?
0: அதான் அந்த கேடி ரவுடி.
2: அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? அவனை பத்தி ஏன் என்கிட்ட சொல்றீங்க?
0: அப்படி கேளுங்க. நல்லா வளர வேண்டிய ஒரு பையனை சின்ன வயசுலயே அடிச்சு உதச்சு துன்புறுத்தி அவன் மேல ஒரு கேசையும் போட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளி அப்படிங்கிற பேர்ல சிறு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டாரப்பா. 10 வருஷம் உள்ள இருந்துட்டு வெளியில வந்தவன் எங்க போறது?

0: எங்க தங்கறது என்ன பண்றதுன்னு தெரியாம தன் அப்பா தனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு அவரை பழிவாங்கணுங்கிற வெறியில ஓடி ஆயிட்டான்.
1: அப்படின்னாவே
0: உங்க மகன் தான். நீங்க பெத்து எடுக்கலன்னாலும் உங்களையே அம்மா நினைச்சிட்டு இருக்கிற ஒரே மகன். அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் அவனை முதன் முதலா இந்த ஊர்ல பார்த்தேன். எப்படி தெரியுமா, ரோட்ல பொண்கள் நடமாட முடியாதபடி அசிங்கப்படுத்தி சோதாத்தனம் பண்ண ஒரு ரவுடிய அடிச்சு உதச்சு அதை பண்ணி இந்த ஊரை விட்டே விரட்டினான். அது மட்டும் இல்ல, ஒரு தடவை பலத்த காயத்தோட அடிபட்டு கிடந்த என் பொண்டாட்டிய ரத்தத்தை கொடுத்து காப்பாத்தினான். எங்களுக்கு குழந்தைகள் கிடையாது, அதனால என் பொண்டாட்டியை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு வித்தியாசமான குழந்தை. நானும் அவன் கிட்ட அடிக்கடி சொல்வேன், ரவுடித்தனம் பண்ணாதரா ரவுடித்தனம் பண்ணாதான்னு. பாவம் அவமானப்படுத்துறதுக்கு தான் ரவுடியானா. ஆனா அம்மாவை எப்படி ரவுடியா பாக்குறதுன்னு வருத்தப்படுறான். அப்பாதான் சண்டாளன் அடிச்சு வளர்த்தார். நீங்க அம்மாவாச்சே அரவணைச்சு வளர்த்திருக்க வேண்டாமோ? அச்சுச்சோ ஒத்துக்கிறேன், நீங்க பாசத்தை காட்டித்தான் வளர்த்தேள். ஆனா அன்னைக்கே உங்க வீட்டுக்காரரை எதிர்த்து அவனை வேற வீட்டுல கொண்டு போய் வச்சு வளர்த்திருந்தா அவன் இப்படி ஆயிருப்போனோ?
1: அவன் அவங்க அப்பா ரவுடியா கிட்ட நான் அதை வேடிக்கை பார்த்தேன். இப்படிப்பட்ட அம்மாவை பார்க்க அவன் எதுக்கு வேதனைப்படணும்? நான் தான் வெக்கப்படணும்.
0: ஐயோ, சென்டிமெண்ட் ரிவர்ஸ்ல ஒரு கோட் ஆயிடுச்சு.
1: அப்பா அப்பா
2: என்னமா,
1: உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க.
2: வணக்கம்
3: வணக்கம். போடும்போது
2: அந்த கடத்தல்காரங்களை பத்தி உங்களால் அடையாளம் சொல்ல முடியுமா?
3: அவங்களுடைய போட்டோ யாருக்கிட்டயுமே கிடையாது. என் பொண்ணு ஒரு வித்தியாசமான முகத்தை பார்த்தா அது அப்படியே வரைஞ்சிருவா. அப்படி வரைஞ்ச அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தனுடைய படம் தான் இது. இதை வச்சு அந்த கூட்டத்தை பத்தி எழுதுங்க.
2: கூலிப்படைங்கிற தலைப்புல இந்த கூட்டத்தை பத்தி நான் என் பத்திரிகையில் எழுதுறேன். இதை படிச்சு வெளிவர்ற கூட்டத்தை நானே போலீஸுக்கு அடையாளம் காட்டுறேன்.
3: உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களை வச்சு இந்த கூட்டத்துக்கு ஒரு நல்ல முடிவை நான் எதிர்பார்க்கிறேன். வர
4: ஏமாத்திரம் பாரு.
2: என்ன பத்தி தரக்குறவா எழுதிட்டு இருக்கான்? ஏமா, மதுரைக்கு என் கூட வேணா வரமாட்டேங்கிற. இது வரைக்கும் நான் உன்ன தனியா வேற விட்டுட்டு போனதில்ல.
1: அப்பா, உங்களுக்கு மதுரையில நடக்கிற தமிழ் மாநாடு முக்கியம். நானும் உங்க கூட வந்துட்டேன்னா நாளைக்கு நடக்க போற இன்டர்வியூ என்ன ஆவருது, என் வேலை என்ன ஆவருது, நான் வேலையில சேர்ந்துதான் உங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும்.
2: சார் யாரு, என்ன வாசல் புறம் வராம பின்பக்கம் நினைக்கிறீங்க?
5: இது பின்பக்கமா சொல்ல வேண்டிய விஷயம்.
2: என்ன சொல்றீங்க?
5: ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காரங்க இன்ஸ்பெக்டர் பெருமாளுக்கு பணம் கொடுத்து உங்களை அறிக்கை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்னுடைய மேல அதிகாரிகிட்ட சொல்லி இவங்களால எனக்கு ஆபத்து ஏற்படுறதை விட உங்களை காப்பாத்துற மேல தான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். பெருமாள் அனுப்பக்கூடிய ஆள் யாரா இருந்தாலும் அவனை சமாளிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் ரவுடி ராஜா தான். அவன் உங்க கூட வச்சுக்கோங்க.
2: பயா பிரஸ், உன்னை பார்க்கதான் வந்தேன்.
5: என்ன பாக்கவா?
2: உன்னை கெட்டவன் சொல்றதா இல்ல நல்லவன் நினைக்கிறதா?
5: நீ உண்மை எழுதுற பத்திரிக்காராச்சே, உமக்கே குழப்பம்னா மத்தவங்களுக்கு எப்படி சொல்ல வந்தது சொல்லும்.
2: சிட்டில பெரிய பெரிய கோடீஸ்வரங்களை மிரட்டி ஒரு கூட்ட லட்ச லட்சமா பணம் பறிச்சுட்டு இருக்கு. இத பத்தி ஒரு தலைப்பு என் பத்திரிகை எழுதினப்போ அந்த கூட்ட பயந்து போய் என்ன மிரட்டத்துக்கு இன்ஸ்பெக்டர் பெருமாள் ஏற்பாடு பண்ணிருக்கு. என்ன அடிக்க வர ரவுடிங்களை பத்தி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆனா போலீஸே என்ன அடிக்கிறதுக்கு ரவுடிங்களை விட்டு ஏற்பாடு பண்ணா நான் எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தெரியாம தான் இப்போ இந்த ரவுடி கிட்ட வந்திருக்கிறேன். நான் ஒரு முக்கியமான வேலையை மதுரைக்கு ரெண்டு நாள் போக வேண்டியிருக்கு. வீட்டுல பாதுகாப்பு இல்லாம இருக்கிற பொண்ணுக்கு நீ தான் பாதுகாப்பு தரணும். இந்த அவன் பீஸ் 1000 ரூபாய்.
5: இது வரைக்கும் நான் எத்தனையோ பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஆளை அடிச்சிருக்கேன், அதுக்காக வருத்தமப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு வாங்குற இந்த பணத்துக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த விஷயத்துல நான் மோத போறது என் அப்பனோட. நீங்க நிம்மதியா ஊருக்கு போயிட்டு வாங்க.

0: உங்க பொண்ணு மேல ஒரு தூசு கூட படாம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு.
1: ரொம்ப நன்றி.
2: என்னது
0: பிகிலு?
2: நோகாம
0: பெருமாள் போட்ட பிஸ்கெட்டை சாப்பிட வந்த நாயங்க நீங்க தானா? நான் எலும்பு துண்டு போடுறேன், கவ்விட்டு போங்க. அந்த பத்திரிகைக்காரன் கைய உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர்களை அனுப்புறது ரவுடிங்களா? அவனுங்க பிஸ்கோத்து பசங்க. உனக்கு நம்பர் ஒன் பவர்ஃபுல்லான ரவுடி வேணும்னா நீ பெருமாள் சன் மிஸ்டர் ராஜாவை தான் புக் பண்ணிருக்கணும். அந்த பத்திரிக்காரன் படா கில்லாடிப்பா. நீ அம்சா ஆளுங்களை அடிக்கிறதுக்கு என்ன புக் பண்ணிருக்கான்?
3: யார் நான் அனுப்பின ஆளு?
0: இப்படி யதார்த்தமா நடிச்சா நிஜமாயிடுமா? நீ ரூபா வாங்கிட்டு இந்த சில்லற பசங்களை அனுப்பி வச்ச விஷயம் கூடிய சீக்கிரமே அந்த பத்திரிகையில கொட்ட கொட்ட எழுத்துல வரப்போகுது. அப்ப தெரியும் இவங்களை யார் அனுப்பிச்சதுன்னு. அந்த நியூஸ் வெளியில வரும்போதுதான் என் லட்சியமே நிறைவேற போகுது.
3: என்ன லட்சியம்?
0: அதான் இந்த காக்கி சட்டம் உடம்பு விட்ட போறது. உன்ன மாதிரி சில போலீஸ்காரங்க ரவுடிங்க கிட்டே மாமூல் வாங்கி அவங்களுக்கே உடந்தியா இருக்கிறனாலதான் இந்த நாட்டுல ரவுடித்தனத்தை ஒழிக்க முடியல. என்னடா ஒரு ரவுடியே இப்படி எல்லாம் பேசுறான்னு பாக்குறியா? நானும் ஒரு போலீஸ்காரனால உருவான ரவுடி தானே. அதனாலதான் அப்பனே நமக்கு இதுல கொஞ்சம் அனுபவம் ஜாஸ்தி.
4: நிறுத்துறாங்க.
0: ஏன் இப்படி டென்ஷன் ஆயிட்ட?
4: வரும்போது மாமி லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு வர சொன்னா. இந்த உங்க கையால வாங்கி கொடு.
0: எது என் கையாலியா? ஏற்கனவே நான் ராசி இல்லாதவன் ஒருத்த காரி துப்பிட்டு இருக்கான். உனக்கு லாட்டரி சீட் வாங்கி கொடுத்து நீ வேற என்ன காராம துப்பணுமா?
4: நான் 20 வருஷமா லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு 5 ரூபா காசு கூட வேலை. நீ வாங்கி வேலைன்னா எனக்கு கவலை இல்ல. வாங்க
0: இந்த சைக்கிள் புடி. இந்த கடையோட விதி அப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்?
4: ஏன்டா அப்படி சொல்ற?
0: நீ சீட்டு வாங்கி பணம் மட்டும் தான் விடல, என் கையால வாங்கினா கவர்மெண்ட் லாட்டரியே ஊத்தி மூடத்தான் போறான். இந்த
4: மூட மாட்டான்.
3: பயப்படுவான்.
5: திருந்தவே மாட்டீங்களா?
3: அப்படின்னா
5: கந்தன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கம்பெனி.
6: இங்க மேடம் உட்காருங்க.
7: நெக்ஸ்ட்,
6: உள்ள போங்க.
7: கம் இன், ப்ளீஸ் பீ சீட்டட்.
5: தேங்க் யூ சார்.
7: உங்க பேரு?
5: மீனா.
7: இதுக்கு முன்னாடி எங்கயும் வேலை பார்த்தது இல்ல?
5: இல்ல சார்.
7: தலைவா போலீஸ். சீக்கிரம் ஹோட்டல் விட்டு ஒருத்தர் வெளியே போக கூடாது. நீ மேல போ.
6: உங்க அப்பா பத்திரிக்காரனா என்ன எழுதுவானா?
5: நான் இன்டர்வியூக்கு வந்தேன் சார்.
3: கட்லு தலகாணி பெட் இன்டர்வியூவா?
7: ஓடி எதுவாங்க.
8: சீக்கிரம் சொல்லுப்பா, எந்த சினிமாக்கு போலாம்?
5: மைக்கேலோட ரிக்ஷா இதுப்பா.
7: அந்த ரிக்ஷாமா?
9: நீ இப்படி ஆனதுக்கு காரணம் உங்க அப்பா மட்டும் இல்ல, நானும் தான். கோவில் குருக்கள் ஒன்ன பத்தி சொன்னப்புறம் 10 மாசம் என் வயத்துல நான் சுமந்து பெத்த பிள்ளையா இருந்தா இப்படி விட்டிருப்பேனான்னு என் மனசாட்சி தினமும் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன பாக்க நீ ஏன் பா தயங்கணும்? உன்னை பாக்க நான் தான் வெக்கப்படணும். நான் இப்ப இங்க வந்ததுக்கு காரணம் இது மட்டும் இல்ல, உங்க அப்பா அந்த பத்திரிக்கைக்காரர் பொண்ணு மேல பழிய சுமத்தி கொண்டு போயிட்டாரு. அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்தது நீதான் கேள்விப்பட்டேன். அவளை இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது காப்பாத்துப்பா.
10: குற்றவாளிகளே, தங்கள் குற்றங்களை ஒத்துக்கொண்டதால் 4 பேருக்கும் தலா ₹500 அபராதம் விதிக்கிறேன். அப்படி கட்டத் தவறினால் 1 வாரம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இந்த 4 பேரையும் ஈடுபட தூண்டும் வகையில் இந்த பெண் நடந்து கொண்டதால் ITP சட்டத்தின் 8A பிரிவின் இவளுக்கு ₹1000 அபராதமும், அதை கட்டத் தவறினால் 15 நாள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன்.
0: ₹1000

0: பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் அவமானம் தாங்க முடியாமல் பத்திரிகை ஆசிரியர் தற்கொலை.
1: நீ செத்துட்டா அவங்க உன் மேல சுமத்தின பழி உண்மையாயிடும். உங்க அப்பா செத்தது நியாயமாயிடும். எந்த இன்ஸ்பெக்டர் உன் மேல இந்த பட்டத்தை சுமத்தினானோ அவனை நீ அவமானப்படுத்தணும். அதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னை அடையணுங்கிற ஆக்கில நான் இதை சொல்லல. உனக்கு ஏற்பட்ட களங்கத்தை துடைக்க இதை தவிர ஒரு வழி தெரியல. இந்த ரவுடியை கல்யாணம் பண்ணிக்கிறது அசிங்கம் நீ நினைச்சா இந்த பட்டத்தோட போய் தற்கொலை பண்ணிக்கணும்.
2: யார் நீ? என்ன இது?
1: தாலி நான் தான் கட்டினேன். இனிமே இவதான் உன் மருமகள்.
2: ஏய் உள்ள வராத. இத்தனை நாள் எங்க இருந்தியோ? அங்கே இரு. இந்த வீட்டுக்குள்ள யாருக்கும் இடம் கிடையாது. போவலிய
3: அவ இங்கதான் இருப்பான்.
2: சரஸ்வதி,
4: இத்தனை வருஷமா என் மகனை நான் பிரிஞ்சிருந்தேன். இனியும் அவனை நான் இழக்க தயாரா இல்ல. இனி அவன் இங்கதான் இருப்பான். இந்த வீட்டுலதான் இருப்பான். நம்ம கூட தான் இருப்பான். வாங்க உள்ள.
2: என்ன அது? என்ன இவ்வளவு கூட்டம்? யாரு உங்களை உள்ள விட்டது? போங்க. ரவுடி ஸ்டேஷன் தர்மராஜ் எம்டி. என்னது? யாருங்களா?
4: அவங்கெல்லாம் தன் குறைய உங்க பிள்ளை கிட்ட சொல்லிருக்காங்க. அவன் தீத்து வைப்பான்.
5: சார், நான் டெய்லி சைக்கிள்ல போய் பேப்பர் போடுறோம் சார். என் சைக்கிள் தொலைஞ்சு போச்சு.
2: எப்போ? டேய் என்னடா அது? போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க வேண்டிய கம்ப்ளைண்ட் எங்க கொடுத்தா நாங்க எதுக்குடா இருக்கோம்?
6: ஐயா, போன வாரம் செயின காணோன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேனே, அப்ப என்ன பண்ண? ராஜா தம்பிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், உடனே வாங்கி கொடுத்துற. இந்த பார்,
2: திருடுகிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது எப்படி கிடைக்காம போவோம்?
7: ராஜா
6: ராஜா
7: ராஜா, புடுறா புடுறா புடுறா புடுறா, சூப்பர் சூப்பர்,
6: நல்லா இருக்க.
7: நீ எனக்காக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி கொடுத்தியோன்னா
1: நோவா எஸ்யா,
6: அதுக்கு 1,00,000 ரூபாய் விழுந்துருத்துறா.
4: நாளைக்கு
5: முட்டி போட வச்சு 10 அடி.
8: என்ன முட்டி போட வச்சு கையில
2: அடிச்சுல?
8: இந்த மார்க்கெட் ஜனங்க முன்னால தோப்புக்காரன் போட
2: வைக்கிறேன்.
9: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் வாய்மையை வெல்லும் திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது வாய்மையை வெல்லும் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
10: ஒன்னு சொல்லுங்க.
2: நீதான் தண்டிக்கணும். சார், என்ன அவமானப்படுத்தின ரவுடிய உங்க மகன் மார்க்கெட்ல போட்டு பொருட்டு எடுக்கிறான்.
5: ஏ மகனா, கை கொடு கை கொடு கை கொடு, நல்ல நியூஸ் கொடுத்த.
2: என்ன சார், எனக்கு கை கொடுக்குறீங்க, கொஞ்சம் பிள்ளைங்க பேசுறீங்க.
5: கண்ணையா, நீ ஒரே கல்லுல ரெண்டு

0: அங்கடிக்கு வச்சுட்டேன். புரியலீங்களே, என்ன வீட்டுக்குள்ள அசிங்கப்படுத்தின பொறுக்கியையும் உன்னை மார்க்கெட்ல அவமானப்படுத்தின ரவுடியையும் தடாவல 10 வருஷம் நான் உள்ள தள்ள போறேன்.
1: தோப்பு கண்ணம் போடு, காதல் கைவி, இந்த கைவி மக்கள்
0: வேண்டிக்கிட்டு வரவங்களுக்கு ஷேவ் பண்றதுக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கும் தான் போலீஸ் இருக்குன்னு நினைச்சியா? ரவுடிங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் அரசாங்கம் எனக்கு சம்பளம் கொடுக்குதுறா நாயே. அப்படி சம்பளம் வாங்குற ஒரு கான்ஸ்டபிள் எல்லாரும் முன்னாடி தோப்பு கண்ணம் போட வச்சு அவமானப்படுத்தணும், அதுக்குதான் அடிச்சேன். இவன நீ அடிக்க வந்தது தற்செயலா இல்ல? ப்ரீ பிளான் திட்டம் போட்டு இவனை நீ கொலை பண்ண பாத்துருக்க. அட்டம் டு மர்டர். ஏய், அவன் பனியனை கிழிச்
1: இறியாயோ அடிக்காதையா? நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாமா தியாகியா திருப்பி வர.
2: கண்ணு, உன் புருஷன் ராஜாவ அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி ஒரு கேடியோட கை கட்டி தெரு தெருவா ஊர்வலமா கூட்டிட்டு போறாரு.
0: அங்கே நில்லுங்க. உறவு முறை சொல்லிக்கிட்டு யாரும் உள்ள வரக்கூடாது. அப்படி மீறி வந்தா சுட்டுடுவேன்.
3: மார்க்கெட்ல என்னை அவமானப்படுத்தின ரவுடிய ஒரு மகன் தண்டிச்சோம். தம் மகன் மேல உள்ள வெறுப்பால பர்சனல் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இவர் உள்ளதில் இருக்கார்.
4: அவன் தான் இவர் பிள்ளைய?
3: ஆமா சார்.
4: அன்னைக்கு ஒரு சிறந்த மாணவன் அவங்க அப்பா ஜெயில போட்டார், நான் வெளியெடுத்தேன். இன்னைக்கு அவனையே மறுபடியும் ஒரு ரவுடியா எடுக்கிறேன்.

0: என்னங்க இவன்?
1: இவனா பணக்காரர்களையும் மணப்பெண்களையும் கடத்தும் கூலிப்படை.
0: இந்த கூட்டத்தால பாதிக்கப்பட்ட ஒரு பணக்காரன் தான் எங்க அப்பா கிட்ட இந்த போட்டோவை கொடுத்து இவனை பத்தி எழுத சொன்னாரு. இந்த நியூஸ் பத்திரிகையில போடுறதுக்குள்ள எங்க அப்பா இறந்துட்டாரு.
1: அப்போ நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க காசி கூலிப்படையை சேர்ந்தவன்.
2: பெருமாள் கைது பண்ணால் 22 கொலையில சம்பந்தப்பட்டவனா?
3: கூலிப்படையை சேர்ந்த ஒரு ஆளு இன்ஸ்பெக்டர் பெருமாள் அரெஸ்ட் பண்ணிட்டாரா?
4: வெரி குட் பெருமாள், உனக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம்.
5: தேங்க் யூ.
3: பிச்சை எடுத்துச்சான் திருமால், அத்தை புடுங்கச்சான் பெருமாள், மக ரவுடி அடிச்சான், மருமக அடையாளம் காமிச்சா, செத்த பாம்பு அடிச்சதுக்கு ஒரு பாராட்டு. பாத்து கழுத்து சுழிக்கிற போதுப்பா.
5: ஏன்பா உன்னால நேரம் சரியில்ல நேரம் சரியில்லன்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப ப்ரமோஷன் கடைக்கு போறத வேணான்ட்டு வரா?
3: வேணான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, நான் ஸ்கிப்பிங் ஆடிட்டே திருப்பதிக்கு போய் தலைய ஷேவ் பண்ணிட்டு வந்துருவேன்.
6: நீங்க எந்த கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு இந்த ஊருக்கு மாத்தப்பட்டீங்களோ அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தனை தான் நேத்து நீங்க பிடிச்சிருக்கீங்க. நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாம பண்ணீங்களோ அதை நான் கேட்க விரும்பல. எப்படி இருந்தாலும் டிஜிபி அவர் சார்பா பாராட்ட தெரிவிக்க சொன்னார். நீங்க பிடிச்சி வச்சிருக்கிற அந்த கைதியை வச்சு அந்த கூட்டத்தை பிடிச்சிட்டா நிச்சயமா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்.
2: ஒரு கொலகார மாட்டிக்கிட்டான், அவன் மூலமா அந்த கும்பலே மாட்டிக்கும். நம்ம போலீஸ் கில் அடிங்கப்பா.
7: கோடீஸ்வரங்களை பத்தி முழு விவரங்களையும் எங்ககிட்ட சொல்லுவாங்க. நானும் மாறியும் அவங்களை கடத்தி மிரட்டி பணம் பறிப்போம்.
1: பணக்காரங்களை பத்தி உங்களுக்கு தகவல் கொடுக்கிறது யாரு?
7: அவங்க தான் எங்க கூட்டத்துக்கு தலைவர்.
1: அவங்க பேரு
7: எனக்கு தெரியாது சார், இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்தது இல்ல.
0: நீங்க பிடிச்ச காசே 22 கொலையில சம்பந்தப்பட்டவனாமே?
4: ஆமா.
0: உங்க டிபார்ட்மெண்ட்ல யாருக்குமே அந்த கூட்டத்தை அடையாளம் தெரியாதப்போ நீங்க மட்டும் எப்படி கண்டுபிடிச்சீங்க?
4: திட்டம் போட்டு கொலை பண்றவங்க சின்ன விஷயத்துல மாட்டிக்குவான். இவனுக்கு அந்த கொலைக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் பிடிச்சேன்.
0: இன்னைக்கு பத்திரிக்கையில உங்க டிபார்ட்மெண்ட்ட பாராட்டுதுன்னா அது உங்களாலதான் சார். கங்க்ராச்சுலேஷன்.
4: வரட்டும் வரட்டும், என்னால என் டிபார்ட்மெண்ட்டுக்கே பேரு வரட்டும்.
7: வேலை முடிஞ்ச உடனே எனக்கு பணம் கொடுக்கறது மாறி மாறிக்கு பணம் கொடுக்கறது யாருன்னு தெரியாது சார்.
8: நீங்க தானே காசு கிட்ட ரகசிய வாக்குமூலம் வாங்க வேண்டிய மாஜிஸ்ட்ரேட்?
9: ஆமா. எவனோ ஒருத்தன் வந்தான், என் தலையில அடிச்சான், அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. கண்ணை திறந்து பார்த்தா நான் பாத்ரூம் குள்ள இருக்கேன், என் துணியெல்லாம் அவன் எடுத்துட்டு போயிட்டான் சார்.
8: அப்ப காசு கிட்ட வாக்குமூலம் வாங்குறது யாரு?
7: மாறி
10: மாறி மாறி.
8: மாறி யாரு?
2: பட்ட பகல்ல போலீஸ் இருக்கும் போதே ஒருத்தனை வெட்டிட்டு வெடிகுண்டு போட்டு தப்பிச்சுட்டானுங்க.
0: ஏங்க என்ன ஆச்சு? ஏன் சோர்ந்து போய் வந்திருக்கீங்க? நேத்து தான் மாலை பாராட்டுன்னு உங்க டிபார்ட்மெண்டே உங்களை புகழ்ந்தது, இன்னைக்கு என்ன ஆச்சு?
8: சரஸ்வதி, நான் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த அந்த கைதிய கோர்ட்டுக்குள்ள வந்து ஒருத்த வெட்டிட்டு போயிட்டான்.
0: கோர்ட்டுக்குள்ளயா?
8: செத்து

0: கைதி என் பொறுப்புல இருந்தவன். அது மட்டும் இல்ல, வெட்டிட்டு போன குற்றவாளிய என்னால பிடிக்க முடியாம போயிடுச்சு. சரஸ்வதி, இந்த சம்பவத்தால அநேகமா என் வேலையே போனாலும் போயிடும். ஹலோ
1: பெருமாள், நான் எஸ்பி ராஜேந்திரன் பேசுறேன். கோர்ட்டுக்குள்ளேயே வந்து ஒருத்த மேஜிஸ்ட்ரேட்ட அடிச்சு போட்டு அக்யூஸ்ட கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்கான். அந்த இடத்துல நீங்க இருந்து அக்யூஸ்டுக்கு ஏன் பாதுகாப்பு தரலன்னு தண்ணிலை விளக்கம் கேட்டோம். நீங்க கொடுத்த விளக்கம் திருப்தியா இல்லைன்னு டிஜிபி ஆபீஸ்ல இருந்து தற்காலிகமா உங்களை வேலை நீக்கம் செஞ்சிருக்காங்க.
2: என்னங்க என்னாச்சு?
0: என் வேலை போய்

0: திருப்தியா இல்லைன்னு டிஜிபி ஆபீஸ்ல இருந்து தற்காலிகமா உங்களை வேலை நீக்க செஞ்சிருக்காங்க.
1: எனக்கு என்னாச்சு?
2: என் வேலை போயிடுச்சு. அவன் எங்க?
1: யாருங்க?
2: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொண்டாட்டியோட ஒரு சனியந்து வீட்டுக்குள்ள வந்துச்சேன். அது எங்க?
1: அவனுக்கு லேசா காய்ச்சல் அடிச்சது. என் மருமக அவனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு
2: போயிருக்கா.
1: எனக்கு
3: அந்த பாவி என் கடல மண்ணை போட்டதால எனக்கு ஜுரம் வந்து புள்ளதாசியான உன்ன கஷ்டப்படுத்த வேண்டியதா போச்சு.
1: இதுல என்னங்க கஷ்டம்?
4: முந்திலாம் ஜன்னியே வந்தா கூட டாக்டர்கிட்ட போக மாட்டேன். இப்ப பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் சாதாரண காய்ச்சலுக்கு கூட டாக்டர்கிட்ட கூட்டு போறேன்.
1: உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் வீட்டுல இப்படி எல்லாரும் முன்னாடி ரோட்ல அசிங்கப்படுத்தாதீங்க.
4: முயற்சியை ஒரு சின்ன தப்பு கூட தண்டச்சோறு தருதரம் மூதே இப்படி எத்தனை பட்டத்தை அந்த புள்ள வளர்த்துக்குள்ள அவனுக்கு சூட்றீங்க. இதுக்கப்புறம் எப்படி அயோக்கியமா வளருவான்? உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு மகன் கிட்ட சொல்றதை விட்டுட்டு நீங்க வாங்குற சம்பளத்தை 15 வயசுலயே அவன் கிட்ட கொடுத்து வீட்டு பட்ஜெட்டை போட சொல்லுங்க. 30 வயசுல அவன் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போடுவான், 40 வயசுல அவன் இந்தியாவுக்கே பட்ஜெட் போடுவாயா?
5: மகன் பிறந்த நேரம் சரியில்லை, மகன் சமைச்ச நேரம் சரியில்லை, மருமக புகுந்த நேரம் சரியில்லை, உங்க போக்கத்தை பொழப்புக்கு பழி சொல்ல இன்னும் எத்தனை நேரம் வச்சிருக்கீங்க? எத்தனை நேரம் வச்சிருக்கீங்க?
1: இத பாருங்க, எங்க அப்பா கூட இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். என்னைக்கு நான் உங்க கல்யாணம் பண்ணிட்டேனோ அன்னைக்கு என் சந்தோஷம் எல்லாம் போச்சு. அதுக்கு காரணம் உங்க நேரம் தான். என்னைக்காவது நான் சொல்லிருக்கேனா? என்னைக்கு இவனை எனக்கு அடையாளம் காமிச்சீங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு குழந்தைய பெத்துக்காம இவனுக்கு மட்டும் தயா இருந்துகிட்டு இருக்கேன். இவனோட நேரம் என்ன என்னங்க பண்ணுச்சு? என் புருஷனோட நேரம் சரியில்லைங்கிறது உண்மைதான். ஆனா யாருக்கு? உங்கள மாதிரி ஆயோக்கியனுங்களுக்கு. சாக போன எனக்கு இவர் உயிர் கொடுத்ததுல இருந்து என் நேரம் நல்ல வேலை இருக்கு. நீங்க உங்களை மாத்திக்கிட்டு யோகினா இருங்க. அன்னில இருந்து என் புருஷனோட நேரம் உங்களுக்கும் நல்லா இருக்கும். அது வரைக்கும் நாங்க உங்களை பார்க்க மாட்டோம், உங்க வீட்டுல இருக்க மாட்டோம். வாங்க போலாம்.
6: ஏண்டா இப்படி அடிச்சு அடிச்சுதான் ஒவ்வொரு காரியத்தையும் நீ சாதிச்ச? உன்ன சரியா வளர்க்காத அப்பனுக்கு தண்டனை கொடுக்கணும் நீ நினைச்ச. ஆனா அரசாங்கமே அந்த தண்டனை கொடுத்துருச்சு. ஆனா அதுக்கும் காரணம் நீ தான். உப்பா சொல்றாரு, அதானே உன் பிரச்சனை? தன்னை வளர்த்து ஆளாக்கின ஒரு அப்பனுக்கு மகன் செய்ய வேண்டிய கடமை அப்பாவோட ஓய்வு காலத்தும் போது அவரை உட்கார வச்சு சாப்பாடு போடுறதும் ஒழுங்கா பாத்துக்கிறதும் தான். ஆனா நீ அப்படி இல்ல, நீ வேற. உங்க அப்பாவுக்கு ஓய்வு கொடுக்கறதுக்குன்னே வளர்ந்த மகன் நீ. ஏதோ ஒரு வகையில அவருடைய உத்தியோகமும் போயிடுச்சு, உன் லட்சியமும் நிறைவேறிடுச்சு. அடுத்து உன் லட்சியம் என்ன? நீயா ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதுல ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணின. அந்த முயற்சி நிறைவேற வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் இத்தனை நாள் சும்மா இருந்தேன். சாக போன பொண்ணுக்கு வாழ்க்கையை கொடுத்து அவளுக்கு ஒரு நல்ல நேரத்தை காட்டினியே, லாட்டரி டிக்கெட் வாங்கி கொடுத்து சாதாரணமா கோயில பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு நல்ல நேரத்தை காட்டினியே, அதே மாதிரி வேலை போன உங்க அப்பாவுக்கு மறுபடியும் வேலை வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு நல்ல நேரத்தை உன்னால காட்ட முடியுமா? எந்த உத்தியோகம் உன்னால போச்சுன்னு உங்க அப்பா சொல்றாரோ அந்த உத்தியோகத்தை மறுபடியும் நீ தான் வாங்கி கொடுக்கணும். நீ பிறந்த நேரம் சரியில்லை, வளர்ந்த நேரம் சரியில்லைன்னு எப்பவும் சொல்றவங்க அப்பா அதே வாயால உன்னை வாழ்த்து. அதை செய்யறதுதான் இந்த நிமிஷத்துல இருந்து உன்னுடைய லட்சியம். இதுல நீ ஜெயிச்சு நாளைக்கு பிறக்க போற உன்னுடைய குழந்தைக்கு நீ ஒரு நல்ல அப்பன் நிரூபிக்கணும். இல்லைன்னா உனக்கும் உங்க அப்பனுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும்.
4: எங்க அப்பாவை மறுபடியும் காக்கி சட்டை போட வைக்கிறது மட்டும் இல்ல ஐயரே, அவர் உத்தியோகத்துக்கு போகும்போது ஒரு யோகியமான போலீஸ்காரனா பதவி உயர்வோட போக வைப்பேன்.
6: சபஷ்ட கண்ணா, எனக்கு அதான் வேணும்.
0: வாங்க பெருமாள்.
2: என்ன சார் விஷயம்?
0: பெருமாள், ட்ரைனிங் பீரியட்ல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சர்வீஸ் பண்ணவங்க. இந்த 23 வருஷத்துல நான் இன்ஸ்பெக்டரா இருந்து இன்னைக்கு எஸ்பி ஆயிருக்கேன். அதே 23 வருஷத்துல நீ ஏட்டா இருந்து வெறும் இன்ஸ்பெக்டரா தான் இருக்க. இதுக்கு என்ன காரணம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? தொழில் தெரியாதவன் தப்பிக்க காரணம் தேடுவான். நம்பிக்கை இல்லாதவன் முயற்சி செய்யாம நேரத்து மேல பழி போடுவான். நேர்மையான உழைப்பு இருக்கிறவனையும் தொழில தெய்வமா நினைக்கிறவனையும்

0: இந்த புள்ளையாலையும் நேரத்தாலையும் அசைக்க முடியாது. இன்னைக்கு கண்டவெல்லாம் போலீஸ கேவலமா பேசுறதும் அவமானப்படுத்துறதும் கிண்டல் பண்றதும் யாரால? ஒன்ன மாதிரி சில போலீஸ்காரங்களால. உழைக்கிறவனுக்கு சம்பளம் எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் அவனுக்கு கிடைக்கிற மதிப்பு மரியாதை. ஸ்டேஷனுக்குள்ள ஒரு பொண்ணை கொண்டு போய் எங்கேயோ எவ்வளவு ஒரு இன்ஸ்பெக்டர் செஞ்ச தப்புக்கு 700,000 காட்சி சட்டக்காரன் தலை குனிக்கிறாயா? இந்த பாருங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, 10 ரவுடிங்ல கூட ஒரு போலீஸ்காரன் பிடிக்க முடியும். ஆனா அந்த ஒரு போலீஸை ரவுடியா, ரவுடிங்களுக்கு உடந்தையா இருந்தா 100 போலீஸால கூட ஒரு ரவுடியை பிடிக்க முடியாது. ரவுடித்தனத்தை ஒழிக்கிறதுக்கு தான் போலீஸ், அதை வளர்க்கறதுக்கு இருக்க கூடாது. ஆனா ஒன்ன மாதிரி இன்னும் சிலர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனாலதான் இந்த நாட்டுல ரவுடிங்களை ஒழிக்க முடியல.
1: நீ செஞ்ச வேலை ஒண்ணு விட்டுட்டு போல, நீ தான் வேலையை விட்டுட்டு போயிருக்க,
0: அது உனக்கு திருப்பி கிடைக்கணும்னா முயற்சி செய். மகனை பாக்குறத விட்டுட்டு மாறியப்ப அவன் கிடைச்சிட்டான, உனக்கு எல்லாமே கிடைச்சும், வேலை மட்டும் இல்ல கௌரவமும் கிடைக்கும். நீ என்னைக்குமே சேர்க்காத சொத்து மரியாதை, அது உனக்கு கிடைச்சிடும். இந்த விஷயத்துல உனக்கு என்ன வேணாலும் உதவி செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை மறுபடியும் போலீஸ்காரனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். தலை நிமிந்து நில், பி எ போலீஸ்மேன் பெருமாள்.
2: உன்னை முன்னப்பின கும்பிட்டு பழக்கம் இல்ல, உன் கோயிலுக்குள்ள வந்து எப்படி கும்பிடுறது நான் குழம்பிட்டே இருந்தேன். அந்த குழப்பத்தை தெரிஞ்சுட்டு இப்ப நீயே வெளியில வந்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ். எங்க அப்பா மறுபடியும் வேலைக்கு போகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வாய்மையே வெல்லும் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வாய்மையே வெல்லும் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: சீக்கிரம் வாங்க, ஆட்டோ வந்தாச்சு. ராஜா, நீ அவளை கூட்டிட்டு போட்டிட்டு வர,
2: சீக்கிரம் போ.
1: அவளுக்கு சுகப்பிரசவம் ஆனன்னு மஞ்ச துணியில ஒரு ரூபாய் காசு முடிஞ்சு
2: வைப்பா. பயப்படாம அம்மா, ஒண்ணும் ஆகாது.
1: என்ன சார்
3: பிரச்சனை?
1: ஆஸ்பத்திரி ஒரே பிரபலப்பா
2: இருக்கு. உலகத்துல அடையாளம் தெரிஞ்சிட்ட மாதிரி இங்க என்ன குழப்பம் வந்தா? நீங்க இவ்வளவு பாத்து
1: சொல்றீங்க ராஜா.
2: காசியை இவன் கொண்டான், இவனை யார் கொண்டது? இந்த கூட்டத்துல இன்னும் யாரா இருக்காங்க?

0: இவன் தான் மாரியா?
1: ஆமா சார்.
0: இவன் தான் காசியை கொன்னானா?
1: ஆமா சார்.
0: இவனை தான் கோர்ட்ல பாத்தியா? அதனாலதான் உன்னை கொலை பண்ண வந்தான்.
1: ஆமா.
0: ஹலோ, நான் எஸ்பி பேசுறேன். மாரி உடம்புல இருந்து எடுத்த கத்தியில இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸுக்கும் ராஜா ஃபிங்கர் பிரிண்ட்ஸுக்கும் சம்பந்தம் இல்லையா? நீ போலாம்.
1: தேங்க்யூ சார்.
0: ஒன் மினிட், இந்த ஊரை விட்டு நீ போறதா இருந்தா எங்க கிட்ட சொல்லாம போகக்கூடாது.
1: சரிங்க சார்.
0: நாங்க எப்ப கூட்டாலும் நீங்க வரணும்.
1: சரிங்க சார்.
0: ஓ, மாரி செத்த விஷயத்த பத்திரிக்கையில கொடுக்க வேணாம், அது விளம்பரம் தேவையில்லை. அப்பதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்.
2: வந்தாச்சு.
3: எனக்கு
2: ஒரு புது லட்சியத்தோட புது வாழ்க்கை தொடங்குறது.

0: இந்த கொலையால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு அந்த ஆண்டவரை நான் வேண்டிக்கிட்டேன். என் தெய்வம் என்ன கைவிடல.
1: ஐயரே, இந்த கொலை சம்பந்தமா போலீஸ்க்கே கிடைக்காத ஒரு தடயம் எனக்கு கிடைச்சிருக்கு.
0: என்னது?
1: செத்து போன மாறிக்கிட்ட இருந்து இந்த போன் எனக்கு கிடைச்சது. இதுல அடிச்ச மணிதான் என் எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வழியை காட்டுச்சு.
2: ஆமா, இந்த டெலிபோன் விஷயத்தை ஏன் போலீஸுக்கு சொல்ல?
1: போலீஸ்ல சொன்னா அவங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் என் லட்சியம் நிறைவேறாது. நான் எப்படி மறுபடியும் எங்க அப்பாக்கு வேலை வாங்கி கொடுக்கறது?
2: இதை வச்சு உங்க அப்பாக்கு வேலை வாங்கி தர போறியா? அது எப்படி முடியும்?
0: டேய் மடையா, இது செல்லுலார் டெலிபோன். இந்த டெலிபோனுக்கு சொந்தக்காரன் யார் யார் நம்பர் எல்லாம் இதுல ரகசியமா குறிச்சு வச்சிருக்கானோ அந்த நம்பர் எல்லாம் ஒரு பட்டன் அமுக்கினா அப்படியே வரும்.
1: அப்படியா? ஐயா உடனே அமுக்கு. எவன் கிடைக்கிறானோ அவன் நாம அமுக்குவோம். ஏன் நீ ஷாக் ஆயிட்ட?
0: இது என் கோவில் பெரியவரோட நம்பர்.
3: ஹலோ,
1: இவரோட பாதுகாப்புல தானே கோயில் நகையெல்லாம் இருக்கு.
2: அதையெல்லாம் இந்நேரம் உருக்கி காசாக்கிட்டு மொத்தத்தையும் பேங்க்ல போட்டிருப்பான் பேமானி.
0: ராஜா, ஊர்வலத்துல நீ மாறிய பார்த்த விஷயத்தை யார்ட்டியா சொன்னியான்னு எங்கிட்ட கேட்டியே.
1: ஆமா,
0: நான் இந்த பெரியவற்ற சொன்னேன்ப்பா.
1: அதான் மாறி என்ன தேடி வந்திருக்கான்.
4: மாறி, நான் பிரதீப் பேசுறேன். நேத்து ராத்திரியில இருந்து நான் உனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்க லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்னாச்சு?
1: என்ன விஷயம் சொல்லு.
4: நம்ம பிளான் படி கிங் ரியல் எஸ்டேட் ஓனர் கிரீனாத்தோட பையனை கடத்தியாச்சு. வழக்கம் போல நம்ம பெரியவர் அவனை அவர் குடோன்ல வச்சிருக்காரு.
1: யாரோ கிரிநாதம் அவரோட பையனை கடத்தி கோயில் பெரியவர் குடோன்ல வச்சிருக்காங்க. இத உடனே எங்க அப்பாவுக்கு சொல்லணும். பையனோட அப்பாவுக்கு பாதுகாப்பா அவர் போட்டோம். தர்மகர்த்தாவை நான் பாத்துக்கிறேன்.
0: இதுல மட்டும் நீ ஜெயிச்சுட்டா நீ மட்டும் பல நடைய போறது இல்ல, இந்த ஊரே பல நடைய போறது.
1: ஜெயிப்பேன் ஐயரே, நிச்சயம் ஜெயிச்சு காட்டுறேன்.
5: ஹலோ, கிரிநாத் பேசுறேன்.
3: மிஸ்டர் கிரிநாத், நாளை கல்யாணம் வேண்டிய உன் பையன் சுரேஷ் எதுக்காக கடத்தி வச்சிருக்கேன், எனக்கு என்ன வேணும் அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் பண்ணி சொல்றேன். ஆனா அதுக்குள்ள அவசரப்பட்டு போலீஸ்க்கு போனீங்க, உங்க பையனை நீங்க உயிரோட பாக்க முடியாது.
6: என்னங்க, என்னாச்சு?
7: நம்ம பையன் சுரேஷ யாரோ கடத்திட்டாங்களா?
3: ஹலோ, பெருமாள் பேசுறேன்.
1: நாளை கல்யாணம் ஆக போற கிங்ஸ் ரியல் எஸ்டேட் ஓனர் கிரிநாத்தோட ஒரே மகனை ஒரு கூலி படம் கடத்திட்டு போயிருக்காங்க.
3: யார் நீ?
1: போலீஸ் இன்ஃபார்மர்.
3: இது எஸ்பி கிட்ட சொல்லாம ஏன் என்கிட்ட சொல்ற?
1: மிஸ்டர் பெருமாள், நீங்க என்ன பண்றீங்க? அந்த பெருமாள் மேல பாரத்தை போட்டு அந்த கிரிநாத் வீட்டுக்கு போய் அவருக்கு பாதுகாப்பா இருந்து அந்த கூட்டத்தை நீங்க பிடிச்சா நீங்க இழந்த வேலை மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும்.
3: உனக்கு எப்படி தெரியும்?
1: வாய்மையே வெல்லும்.
6: ஹலோ, யாருங்க?
3: பணக்காரங்களையும் கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணுங்களையும் கடத்துற கூலிப்படை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு.
6: கொடுத்தது யாரு?
3: யாரோ வாய்மையே வெல்லும்னு மட்டும் சொல்றாங்க.
7: நீங்க?
3: இன்ஸ்பெக்டர் பெருமாள்.
7: இன்ஸ்பெக்டரா, என்ன விஷயம்?
3: நான் கேள்விப்பட்டது உண்மையா?
7: என்ன கேள்விப்பட்டீங்க?
3: உங்க மகன், பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி செய்யதான் வந்திருக்கு.
7: உள்ள வாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது?
3: உங்க மகன் கடத்தப்பட்டது உண்மையான முதல்ல சொல்லுங்க.
7: ஒரே ஒரு போன் கால் தான் வந்தது. என் மகனை எங்க கொண்டு போனாங்க, எங்க வச்சிருக்காங்கன்னு ஒரு விவரமும் தெரியலையே. ஹலோ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என் மகனை ஒண்ணு பண்ணிடாதீங்க. 500,000 எங்க வேணும், எப்ப வேணும்? போலீஸ்க்கு போனா என் மகனை கொன்னிடுவேன்றாங்க.
6: ஐயா, உங்களால என் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க.
3: பயப்படாதீங்கம்மா, அவங்களுக்குள்ளே ஒரு எதிரி இருக்கான்.
7: எதிரியா?
3: இல்லன்னா உங்க மகன் கடத்தப்பட்ட விஷயத்த எனக்கு போன்ல சொல்லுவானா? உங்க மகனை நிச்சயமா நான் காப்பாத்துறேன். என் திறமையை வெளிப்படுத்த ஆண்டவன் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம், அது வேணும் போகாது. எஸ்பி ஒரு போன் பண்ணிட்டுமா?
7: அந்த போன்ல பண்ணிக்கிங்க.
3: ஹலோ எஸ்பி சாரா,
8: மூணு பேர் அவனை மாறுத்தி வேன்ல ஏத்துங்க, மத்தவங்க அம்பாசடர்ல ஃபாலோ பண்ணுங்க. கோ.
3: எஸ்பி வந்துட்டார் சார். இவர் தான் கிரிநாத், இவர் மகனை தான் கடத்திருக்காங்க.
1: உங்க மகனை எங்க இருந்து கொண்டு போனாங்க?
7: ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு வரேன்னு காலையில வீட்டை விட்டு புறப்பட்டு போனான். போன்ல தான் அவன் கடத்தப்பட்ட விஷயமே தெரிய வந்தது.
8: அவங்களுக்கு என்ன வேணுமா?
7: 500,000 கேக்குறாங்க. இன்னும் அரை மணி நேரத்துல எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க பேசியே அரை மணி நேரம் ஆச்சு சார்.
8: ஒன் மினிட் முத்து சார், அதை ரெக்கார்ட் பண்ணு. நீங்க அதை யூஸ் பண்ணுங்க, நான் சொல்லும் போது எடுங்க. ஸ்பீக்கர் போன் நீங்க எடுங்க.
7: ஹலோ
3: மிஸ்டர் கிரிநாத், நான் தான்.
7: சொல்லுங்க, பணத்தை எங்க கொண்டு வரணும்?
3: அதுல ஒரு சின்ன சேஞ்ச், 5,000,000 பத்தாது. 15,000,000
8: வேணும்.
7: 15,000,000?
8: 15,000,000 கொண்டு கொடுக்கல உன் பையனடி உயிரோட பார்க்க முடியாது.
7: ஐயா, என் சொத்தையெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன் ஐயா. என் மகனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா.
8: டேடேடே, உன் சொத்தெல்லாம் எனக்கு வேணடா. நான் கேட்ட பணத்தை மட்டும் எனக்கு கொடு, அது போதும்.
9: எத்தனை மணிக்கு எந்த இடத்துல
7: எங்க வரணும்? எத்தனை மணிக்கு வரணும்?
8: சாயங்காலம் 5 மணிக்கு விவேகன் கூட்டு பணத்தோட நீ மட்டும் வரணும்.
7: அந்த இடத்துக்கு
8: அங்க டிஸ்கவுண்ட்ல பொருள் கொடுக்கறதால கூட்டம் அதிகமா இருக்கும்.
3: ஜனரோட மட்டும் அதிகமா இருக்கிறதுனால எங்களுக்கு சௌரியமா இருக்கும்.
8: நான் கேட்ட பணத்தோட நீ வரல, உன் பையனோட
3: கை காலு தலை
8: எல்லாம் தனித்தனி ஆயிடும்.
10: நிச்சயமா சாக போறது உங்க மகன் இல்ல, அந்த கூட்டம் தான்.

0: மிஸ்டர் பெருமாள்
1: சார்.
0: இருநாத்துக்கு நீங்க டிரைவரா போங்க. ஆ மிஸ்டர் ராஜேந்திரன்
1: சார்,
0: மத்த ஏற்பாடா நீங்க வச்சுக்கோங்க.
1: எஸ் சார்,
0: கீப் இன் டச்.
1: எஸ் சார்.
2: நீங்க நாலு பேரும் பையனை கூட்டிட்டு மேல போங்க. மஜித், நீ கிரீநாத்துக்காக கீழே வெயிட் பண்ண, மத்த எல்லாரும் அங்கங்க பிரிஞ்சு நில்லுங்க.
3: ஹலோ, நான் பிரதீப் பேசுறேன். எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு.
4: கடையில கூட்டம் இருக்குல்ல?
3: நல்ல கூட்டம் இருக்கு.
4: வெரி குட்
3: சார். கிரீநாத் வண்டி மாதிரி தெரியுது.
4: ஜாகிரத, அவனை உஷாரா ஹேண்டில் பண்ணுங்க.
3: கிரீநாத் தான் சார்.
4: தனியா தானே வந்திருக்கான்?
3: தனியா தான் வந்திருக்கான்.
4: கையில பெட்டி இருக்குல்ல?
3: பெட்டி இருக்கு.
4: ஓகே, மஜித் அனுப்பு.
5: சார், நீங்க தானே மிஸ்டர் கிரிநாத்?
3: ஆமா.
5: வாங்க. பணம் கொண்டு வந்திருக்கல்ல?
3: இருக்கு.
5: எடு.
3: முதல்ல பையனை காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் பணத்தை கொடுக்குறேன்.
5: பையன் பத்திரமா
3: எங்க இருக்கான்?
5: இங்கேதான்.
3: அப்ப காட்டுங்க.
5: அவன் மேலதான் இருக்க, நீ பணத்தை எடு.
3: அவனை தூரக்கு நிக்க வச்சாவது காட்டுங்க. பையனை பாக்காம நான் பணம் தரமாட்டேன்.
6: கூட்டு போங்க.
2: ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாம பண்ற ஆபரேஷன்ல மாறி மிஸ்ஸிங் மாறி வரல.
4: மாறியா?
2: நான் தான் அவனுக்கு போன்ல தகவல் கொடுத்து இடத்தையும் சொன்னேன். அப்படி அவன் வரல.
4: போன்ல தகவல் கொடுத்தியா? எப்போ?
2: நேத்து.
4: எந்த பொருள்?
2: அவனோட செல்லுலர்ல.
4: செல்லுலர்லயா? ஓ ஷிட், மாறி செல்லுலர் விஷயத்த நான் மறந்துட்டேன். மாறி செத்துட்டாடா. அவனை நான் தான் கொலை செஞ்சேன்.
7: நான் தாண்டா மாரியா மாறி வந்திருக்கேன். சோமாரி, கோயில்ல முக்கியமான பொறுப்புல இருந்துகிட்டு நீயா இந்த மாதிரி மொள்ள மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்க? ராசி மாறி, அவங்களுக்கு மேல நீ ஒரு கேப் மாறி.
8: எல்லாரும் படுங்க. போலீஸ்
5: கமான், எல்லாரும் எழுந்திருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. எவ்ரிதிங் சார் கண்ட்ரோல். மேன், எல்லாரையும் செக்யூர் பண்ணுங்க.
6: ஒரு பெரிய கிரிமினல் கும்பலை பிடிக்க எங்க டிபார்ட்மெண்ட் நீங்க கொடுத்த ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி.
1: சோரி.
2: தேங்க் யூ மிஸ்டர் பெருமாள். நீங்க செஞ்ச உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். நீங்க
9: வாய்மையை வெல்லும். உங்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்க உங்க மகன் உங்களுக்கு போன்ல சொன்ன மந்திரம்.
2: அப்படின்னா எனக்கு போன்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் இதெல்லாம் பண்ணதும்?
9: எந்த மகனை வெறுத்தீங்களோ அதே மகன்
2: தான்.
10: இந்த தமிழகமே பெருமைப்படும் அளவுக்கு நமது காவல்துறையினர் உயிரை பணையம் வைத்து திறமையாக செயல்பட்டு தமிழ்நாட்டை உலுக்கிக் கொண்டிருந்த கூலிப்படையினரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களது திறமையை பாராட்டி மதிப்புக்குரிய கலெக்டர் அவர்கள் தங்க பதக்கத்தினை வழங்குவார்கள்.
2: நேர்கள்
11: இதுவரை கேட்டது

கேட்ட பாடலின் படம் அழகிய தீயே. இன்பத்தில் இது வருவது, விழிகளில் வரும் மயக்கம் நீ.

குள்ளநரி கூட்டம். இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது கார்த்திக் சின்மயி. நேரம் 5:11:02. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. வானிலை மாற்றத்தால் விழிகளில் தெரிவது வானவில்லை.

சோனு நிகம் ஸ்வேதா குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் கிரீடம். விழி மூடி யோசித்தாலும் தனியாக பேசி வரும் இன்பம் காண்பது விழி வழியே.

இதுவரை வந்தது பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:30. நேயர்கள் கேட்க இருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:12. திரை இசை கேட்கலாம். பாடல் வரும் முன் நம் நினைவிற்கு, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் 17ஆம் தேதி புதுடெல்லியில் 5வது செமிக்கான் இந்தியா மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். பாதுகாப்பு துறைக்கு தேவையான பொருட்களின் உள்நாட்டு உற்பத்தி குறித்து 405 பொருட்கள் அடங்கிய புதிய பட்டியல் ஒன்றை பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் பாதாள சாக்கடை கால்வாய்களை நவீன

0: இயந்திரம் மூலம் சுத்தப்படுத்தும் பணிகள் சோதனை அடிப்படையில் இன்று தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். புதுடெல்லியில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ள 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பன்னாட்டு செமிகண்டக்டர் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுக்கு இடையிலான வட்டமேசை கூட்டத்திற்கும் அவர் தலைமை ஏற்கிறார். மாநாடு குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: செமிகான் இந்தியா மாநாட்டில் 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து சுமார் 240 நிறுவனங்களும் 500 காட்சியாளர்களும் பங்கேற்க உள்ளனர். மாநாட்டு கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட 6 நாடுகளின் சர்வதேச அரங்குகளும் இடம்பெற உள்ளன. இந்தியாவில் நெகிழ்வு தன்மையுடன் கூடிய வலுவான நீடித்த செமிகண்டக்டர் சூழல் ஒன்றை உருவாக்குவதில் அரசின் முற்போக்கு கொள்கைகள் மற்றும் திட்டங்களின் பங்கை வலியுறுத்தும் வகையில் செமிகான் இந்தியா மாநாடு அமையும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் வளர்ச்சி மற்றும் புதுமையாக்க முயற்சிகளின் வேகத்தை பரஸ்பர ஒத்துழைப்பு மூலம் அதிகரிப்பது குறித்து குழு விவாதங்கள் மற்றும் ஆலோசனை அரங்குகள் இம்மாநாட்டில் இடம்பெற உள்ளன. செமிகண்டக்டர் துறையில் மகளிர் தலைமைத்துவத்தை மேம்படுத்துவது குறித்து தனி அமர்வு ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுடெல்லியில் அபராஜிதா பராங்லா 2026 எனும் அகில இந்திய மகளிர் மலையேற்ற பயணத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ஹிமாச்சல பிரதேசத்தின் ஸ்பித்தி பள்ளத்தாக்கிலிருந்து லடாக்கில் உள்ள சாங்தாங் வரையிலான இந்த 250 கிலோமீட்டர் சாகச பயணத்தில் முப்படைகள் சார்ந்த 28 NCC மாணவிகள் 3 அதிகாரிகளுடன் இணைந்து பங்கேற்றுள்ளனர். இந்த 30 நாள் பயணம் இந்திய இளம் பெண்களின் துணிச்சல், மன உறுதி மற்றும் அபார திறன்களை வெளிப்படுத்துவதாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இளம் தலைமுறையினர் இடையே தலைமை பண்பை வளர்க்கவும், மன ரீதியிலான நெகிழ்வுத்தன்மையை வலுப்படுத்தவும், ஒழுங்கு கட்டுப்பாட்டை மேம்படுத்தவும் இத்தகைய பயணங்கள் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். இந்த சாகச பயணத்தில் ஈடுபடும் மாணவிகள் தங்களின் பாதுகாப்பிற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும், பயணத்தின் போது உள்ளூர் சமூகத்தினருடன் கலந்துரையாடலில் ஈடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு துறைக்கு தேவையான எந்தெந்த பொருட்களை முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கலாம் என்பது குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள 6வது பட்டியலில் மேலும் 405 பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இப்பொருட்களை இந்தியாவிலேயே தயாரிப்பதால் மொத்தம் 3,070 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தக வாய்ப்புகள் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் சுயசார்பை எட்டுவதற்கான மற்றொரு முக்கிய நடவடிக்கையாக புதிய பட்டியல் திகழும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பட்டியல் குறித்த முழு விவரங்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஸ்ரீஜன் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. 2020ஆம் ஆண்டு இந்த இணையதளம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை பாதுகாப்பு துறைக்கு தேவையான 33,000க்கும் அதிகமான பொருட்கள் உள்நாட்டு உற்பத்திக்கு ஏற்றதாக அறிவிக்கப்பட்டு, இதில் 15,700 பொருட்களின் உள்நாட்டு உற்பத்தி ஏற்கனவே தொடங்கியுள்ளன. இதனால் கடந்த 5 ஆண்டுகளில் இத்தகைய பொருட்களின் இறக்குமதி செலவு சுமார் 9,000 கோடி ரூபாய் அளவிற்கு குறைந்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்களுக்கு இடையிலான 12வது கூட்டம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தலைமையில் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. மனித குலத்திற்கு

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:21. நேயர்கள் கேட்க இருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் முதல் பாடலை பாடியிருப்பவர் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ.

நேரம் 6:31 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனு ரஞ்சிதம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். மனோரஞ்சிதத்தில் அடுத்து வரும் பாடலை பாடியிருப்பவர் நித்யஸ்ரீ மகாதேவன்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேரம் 6:38:35. மனோரஞ்சிதம் கொண்டு வரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர்கள் ராகம் சகோதரிகள்.

இதுவரை வந்தது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல் நமது நிலையம். இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். முதலில் இந்த ஒளிபரப்பில் இரவு 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் செல்லப்பிராணி வள

வாசிப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள். சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்களின் உரை. தொடர்ந்து கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. பாக்கியத்து சாலிஹா அவர்களின் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலே. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குவர் முனைவர் நா. அரவிந்தகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். தென்னையில் ரூகோ சுருள் வெள்ளை ஈ மேலாண்மை முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தாவரங்கள். வழங்குபவர் முனைவர் ஜே. ராஜா முருகன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை தமிழமது தமிழின் சிறப்புகள் குறித்து கள்ளக்குறிச்சி சேவா மதிவாணன் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ சிறுநீர் அடங்காமை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே. சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:00 சொல்வேந்தர் தீரர் எஸ். சத்யமூர்த்தி அவர்களின் பிறந்த தின உரை. வழங்குகிறார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். நாளை காலை 9:00 அரங்கசி நிகழ்ச்சியில் எஸ். மாதங்கி அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ். சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே. பி. அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்க முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நாளை பகல் 12:00 உழைப்பவர் அரங்கம். பயன்படுத்தப்பட்ட காகிதம் வேஸ்ட் பேப்பர் வியாபாரம் செய்யும் புதுச்சேரி முத்தியால்பேட்டை விஜயபாலன் அவர்களுடைய நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை புரசே இ. அருணகிரி அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாத திருப்புகள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சின் கார்கி அவர்கள் எழுதி தோ. மு. சி. ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நம்பிக்கை நட்சத்திரங்கள் செய்தி சித்திரம் அமைப்பு ஏ. பி. எலிசபெத் அவர்கள். அமைப்பில் உதவி ஆர். ஜே. ஜோ. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானில் இருக்கி சென்னஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரண் நிகழ்ச்சியில் எஸ். பி. ராம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நாளை மாலை 4:00 கவலைப்படாதே சகோதரா திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை இளையராஜா. வசனம் என். பிரசன்னகுமார். திரைக்கதை இயக்கம் கே. ஆர். 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ராஜா என்கிற தலைப்பில் தொடங்கும் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 குழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை இரவு 7:30 குழவர் உலகம் நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் தாதம்பாளையம் கிராம உழவர் ஆர். ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பன்னிச்சிதி ஆகியவிடம் பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலே. 10:00 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05, 8:15 பகல் 2:00 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 6:45 மாநில செய்திகள். காலை 7:15 பகல் 12:40 பின்னர் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி, 11 மணி, பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

நினைவுற்று கிரம் நேர்களை இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இடம்பெறும். 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இன்று ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு: 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரல், 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்: 7:30 முதல் 7:40 வரை BWF வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2026 போட்டியின் தினசரி நிலவரம், 7:40 வணக்கம் மக்களே, 8:02 8:30 நம்மா புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி, 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மலடி மேஜிக், நண்பகல் 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, டோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள், 1:02 ஆயுஷ் நேகிதி நம்பிக்கை நட்சத்திரங்கள் செய்தி சித்திரம், அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஆர்ஜே ஜோ, 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ஹலோ டாக்டர், பெண்களுக்கான சிறுநீரக பிரச்சினைகள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன சிறுநீரகத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் விஜயா கணபதி அவர்கள். நாளை மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் அஜய் ஜார்ஜ், மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், பின்னர் 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 8:05 முதல் 9 மணி வரை மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 10:00 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சியில் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள், காலை 7:15 பகல் 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும், காலை 8:15 பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்தி ஒலிபரப்பாகும், காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

ஸ்ரீனிவாஸ் குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் ஜோதா அக்பர். புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, புதுச்சேரி மரப்பாளம் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை

காலை 9:30 முதல் மதியம் 1:45 வரை உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், கோலாஸ் நகர் முழுவதும், பிரான்ஸ்வா தோப்பு, ராசு உடையா தோட்டம், சுளைமேடு மற்றும் நேதாஜி நகர் 1, கடலூர் சாலை பகுதி, விடுதலை நகர் குடியிருப்பின் ஒரு பகுதி, வள்ளலார் தெரு, ஜெகதாம்பாள் தோட்டம், பழைய மார்க்கெட் தெரு, வன்னிய பெருமாள் கோயில் தெரு, சாமிநாத பிள்ளை தெரு, போலீஸ் தெரு, சொக்கப்படை ஆட்சி தெரு, வாராகரா தெரு, அப்பாவு நாயக்கர் தெரு, வானக்கார தெரு, சிங்கிலி நாயக்கர் தெரு, வண்ணார வீதி, பாரதி மில் வீதி, பாரதி மில் திட்டு, பழைய மருத்துவமனை வீதி, மில்லியனம் தெரு, அப்துல் கலாம் நகர் அரசு குவார்டர்ஸ், உடையார் தோட்டம், அம்பேத்கர் சாலை முழு பகுதி, வான்றப்பேட்டை நேதாஜி நகர் 1, 2, 3, தமிழ்த்தாய் நகர், அவ்வை நகர், ஜெயராம் செட்டியார் தோட்டம், எல்லையம்மன் கோயில் தோப்பு, ஜே நகர், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. நேரம் 7:06 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை

செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள்

0: குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 156,000 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கை விரல் ரேகை பதிவு, கருவிழி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் காவல்துறை தலைவர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் ஆகியோர் அடங்கிய உயரதிகாரமிக்க குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மாலியா பக்ஷி, திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் அரசு மற்றும் இதர தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்ட பிறகு நாளை இந்த குழுவில் இடம்பெற்ற உறுப்பினர்களின் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளது. நாகாலாந்து மாநிலம் திமபூர் தீரகான் இடையான குழாய் வழி எரிவாயு விநியோக திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் அம்மாநிலம் வடகிழக்கு மற்றும் தேசிய எரிவாயு தொகுப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டம் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் வளர்ச்சி இயந்திரமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிவாயு சார்ந்த பொருளாதார வளர்ச்சி வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த இணைப்பு மூலம் ஜோர்ஹத்திலிருந்து தினந்தோறும் 100,000 கனமீட்டருக்கும் அதிகமான எரிவாயு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படுவதுடன் ஆண்டுதோறும் 700 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறைக்கு தேவையான இலகுரக போர் விமானம், இலகுரக ஹெலிகாப்டர்கள், ரேடார், செயற்கைக்கோள், தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட 405 முக்கிய உபகரணங்கள் இனி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறை தெரிவித்துள்ளது. இந்த தளவாடங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ள அத்துறை இதன் விவரம் ஸ்ரீஜன் டிஃபென்ஸ் .gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சாதனத்திற்கும் உள்நாட்டு உற்பத்திக்கான உத்தேச காலக்கெடுவும் நிர்ணயம் து பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறை கூறியுள்ளது. பிரதமரின் 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கும் தொலைநோக்கு திட்டம் நிறைவேற்றப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பரனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் பெண்கள் சுயவேலைவாய்ப்பு பெறுவதற்கு மத்திய அரசு 13,461 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளதாக தெரிவித்தார். பெண்களுக்கான அதிகாரம் ராஜஸ்தானில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், ராஜீவிகா திட்டத்தின் கீழ் 32 லட்சம் பெண் தொழில் முனைவோர் லட்சாதிபதியாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன்கள் மாநிலத்தில் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும்.

0: திருத்த நடவடிக்கைகள்.
1: அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாடு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து தொடர்பாக எந்தவொரு உத்தரவையும் வெளிநாடுகள் பிறப்பிப்பதற்கு உரிமை இல்லை என்றும் கூறியுள்ளது. ஈரான் மீது விதிக்கப்படும் தடைகளுக்கு எதிராக போராட தாங்கள் தயாராக இருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் திரு முகமது காலிபாஃப் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் உள்ள நியாஸ் தீவில் இன்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. தெற்கு நியாஸ் தீவின் தென்கிழக்கே 147 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 29 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் புவி இயற்பியல் ஆய்வு முகமை தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் பெரிய அளவில் சேதமோ உயிரிழப்போ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கானை மருத்துவ சிகிச்சைக்காக இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷிஃபா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இம்ரான்கானின் உடல்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலும் மருத்துவ சிகிச்சையை அவர் தடையின்றி பெற வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தெரிவித்தனர். அரசியல் சாசன ரீதியாக திரு இம்ரான்கானுக்கு உள்ள உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் கல்வி வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் கல்வி கற்றதன் மூலம் நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: எதிர்கால இந்தியாவை கல்வி அறிவு மிக்கவர்களாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு பிஜப்பூர் மாவட்டம் ஹிரோலி பகுதியில் அரசு பள்ளியை கோண்டு இன மலைவாழ் பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்காக நடத்தி வருகிறது. இந்த பள்ளியில் கணிதம், பொது அறிவு, கையெழுத்து பயிற்சி ஆகியவை பயிற்றுவிக்கப்படுகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் 400 மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வந்த நிலையில் அவற்றை நக்சலைட்டுகள் பல்வேறு தாக்குதல்கள் மூலம் தகர்த்துவிட்டனர். இதனால் மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகள் அடிப்படை கல்வி கூட பயில முடியாமல் தவித்து வந்த நிலையில் துப்பாக்கியின் பிடியில் இருந்து கல்வியை மீட்டு மலைவாழ் பழங்குடியின குழந்தைகளின் கைகளில் மத்திய அரசு ஒப்படைத்துள்ளது. நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் மனம் திருந்தி வாழும் நக்சலைட்டுகளின் குழந்தைகள் இந்த பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு மதிய உணவு பள்ளியிலேயே வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஹிரோலி பகுதிக்கான மாற்றம் கல்வி வாயிலாக தொடங்கியுள்ளது. இதேபோன்று பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள 250 மேற்பட்ட இடங்களில் அரசு பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டு மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகளுக்கான கல்வி பயணம் மாற்றத்தை நோக்கி தொடங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான அர்ஜுனா விருதுக்கு பேட்மிண்டன் வீராங்கனைகள் திரிசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் உள்ளிட்ட 17 பேருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுபெரும் கால்பந்து வீரரான அருமை நாயகம் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தடகள பயிற்சியாளர் பர்வீர் சிங், குத்துச்சண்டை பயிற்சியாளர் சோட்டோலால் யாதவ், துப்பாக்கிச்சுடும் பயிற்சியாளர் நேகா நந்தகுமார் சவான் ஆகிய மூவருக்கு துரோணாச்சாரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மல்யுத்த வீரர் வீரேந்தர் குமார், குத்துச்சண்டை வீரர் தர்மேந்திர சிங் யாதவ் ஆகியோர் வாழ்நாள் சாதனைக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு மேம்பாட்டிற்காக பாடுபட்ட அமைப்பிற்கான ராஷ்டிரிய கேல் புரஸ்கார் விருது புனேயைச் சேர்ந்த ராணுவ பாராலிம்பிக் பிரிவுக்கு வழங்கப்படவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற கோவை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25 நொடி. உழவர்களுக்கான

அறிவிப்புகள் கேட்கலாம். பசுந்தழைபுரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசிட்டாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிட்டியாவில் கிளரிசிட்டியா செபியம், கிளரிசிட்டியா மேகுலோட்டா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும்போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளர்சிட்டாவை மேகுலேட்டா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதிகளில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்து மிக்க குறுதானியங்கள் சாகுபடி நோக்கம். சத்து மிகுந்த குறுதானிய சாகுபடியை ஊக்குவித்து உற்பத்தியை பெருக்கி நுகர்வோரிடம் அதன் பயன்பாட்டினை பரவலாக்கி ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல். அந்த வகையில் குதிரைவாளி ரகங்கள் MTU1, அத்தியேந்தல் 1, CO2. காலநிலை: குதிரைவாளி வெப்பம் சார்ந்த பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. இது மாறுபட்ட தட்பவெப்ப நிலைகளையும் தாங்கி வளரக்கூடியது. மண்: மணல் கலந்த களிமண் நிலங்களில் நன்கு வளரக்கூடியது. நிலம் தயாரித்தல்: 2 முறை உழுது சமப்படுத்த வேண்டும். விதை அளவு: 3 லிருந்து 4 கிலோ ஏக்கருக்கு. இடைவெளி வரிசைக்கு வரிசை: 25 கிலோ. எரு மற்றும் உர மேலாண்மை: நிலம் தயார் செய்யும் போதே ஒரு ஏக்கருக்கு 2 லிருந்து 4 டன் தொழு உரம் இட்டு உழ வேண்டும். தழை மற்றும் சாம்பல் சத்தினை 16, 12, 20 என்ற சதவிகிதத்தில் ஏக்கருக்கு அடியுரமாக இட வேண்டும். நீர் மேலாண்மை: பொதுவாக குதிரைவாளி பயிருக்கு நீர்ப்பாசனம் தேவையில்லை. வறண்ட சூழ்நிலை நிலவும் போது மட்டும் கதிர் வரும் தருணத்தில் பாசனம் செய்யலாம். மழை பொழியும் காலங்களில் நீர் தேங்காமல் வடித்துவிட வேண்டும். களை மேலாண்மை: விதைத்த 25 முதல் 30 நாட்கள் வரை களை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து சாமை ரகங்கள் அத்தியேந்தல் 1. இதை விதையளவு வரிசை நடவுக்கு ஏக்கருக்கு 4 கிலோ, விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு ஏக்கருக்கு 5 கிலோ ஆகும். விதை நேர்த்தி: 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன்டிசம் கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். நிலம் தயாரித்தல்: நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு 2 லிருந்து 3 முறை நன்றாக உழ வேண்டும். உரமிடுதல்: தொழு உரம் 5 டன் ஏக்கருக்கு, தழைச்சத்து ஏக்கருக்கு 18 கிலோ, மணிச்சத்து ஏக்கருக்கு 9 கிலோ. வரிசை நடவு 25 x 10 cm, நேரடி விதைப்பு செடிக்கு செடி 10 cm. விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் 2 முறை களை எடுக்க வேண்டும். விதைத்து 20 நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைத்தல் வேண்டும். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: முத்தழகு, என்ன பிள்ளை, சமையல் வேலை முடிஞ்சுதா?
6: அட வாங்கக்கா, வாங்க வந்து உட்காருங்க, தண்ணி கொண்டார.
5: அதெல்லாம் வேணாம்ல, நான் என்ன 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா வரேன், இதோ பக்கத்து வீட்டிலேருந்து வரேன்.
6: அக்கா, பக்கத்து வீடோ இல்லை 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வீடோ எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்ததும் தண்ணி கொண்டாந்து கொடுக்கறது தான் நம்ம வழக்கம்.
5: அதெல்லாம் நல்லா தான் பேசுகிற, இருந்தாலும் இப்போ எனக்கு வேணாம், வேணும்னா நானே கேட்குறேன். ஆமாம், காலையில் என்ன உங்கள் வீடே ஒரே போர்க்களமாக இருந்துச்சு, அப்பவே வரும்னு தான் இருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாம் அவசர அவசரமாக வேலை கிளம்பிட்டு இருந்தாங்க, அதான் அப்புறமா வருவோம்னு விட்டுவிட்டேன். ஏன் முத்தழகு, என்ன விஷயம்?
6: அக்கா, அதை ஏன் கேட்குறீங்க? எல்லாம் என் பையன் சீனு பண்ணுற வேலை தான்.
5: ஏன் முத்தழகு, சீனு என்ன பண்ணா? அந்த புள்ள இருக்கிற இடமே தெரியாது, காலேஜுக்கு போகிறதும் தெரியாது வர்றதும் தெரியாது. நல்ல பிள்ளையாச்சே, அந்த புள்ள என்ன பண்ணா?
6: நீங்கள் தான் வச்சுக்கணும், அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார் வீட்லேயும் நாய்க்குட்டி வளர்க்குறாங்களாம், அதனால் அவனுக்கும் வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சான். நானும் வளர்க்க போகிறேன்னு நேத்திலிருந்து ஒரே நச்சரிப்பு.
5: அட முத்தழகு, அவ்வளவுதானே? இதுக்கா நீ இம்புட்டு அலப்பற பண்ணுற? என்னமோ ஏதோ பெரிய குத்தங்குறம் பண்ணிட்ட மாதிரி பேசுகிற. நாய்க்குட்டி தானே வளர்க்கணும்னு ஆசைப்படுறான்.
6: அக்கா, என்ன நீங்களும் விவரம் புரியாமல் இப்படி பேசுகிறீங்க? வாயில்லா ஜீவன்களை வளர்க்கணுன்னா சும்மாவா? எம்புட்ட கவனமாக பார்த்துக்கணும் தெரியுமா? முதல்ல அதுக்கேற்ற இட வசதி வேணும்.
5: முத்தழகு, நீ சொல்கிறதுலாம் சரிதான் புள்ள, உன் வீட்டில் இருக்கிற இட வசதிக்கு தகுந்தாற் போல் நாய்க்குட்டியை தேர்வு செஞ்சு வளர்த்துட்டா போச்சு.
6: என்னக்கா சொல்கிறீங்க?
5: ஆமாம் முத்தழகு, நாய்களில் பல இனங்கள் இருக்குது, நமக்கு வளர்க்குறதுக்கு ஏற்றா போல் இருக்கிற ரகத்தை தேர்வு செஞ்சுக்கலாமே.
6: அப்படியா சொல்கிறீங்க? அக்கா, கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்லுங்களேன்.
5: சொல்கிறேன் முத்தழகு, ஆனால் நான் இல்லை, இவங்க சொல்லுவாங்க கேளு.
6: யாருக்கா?
5: செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் பற்றி சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளு.
7: நம்ம எப்போவுமே நாய்க்குட்டி வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முடிவுகளை நம்ம எடுத்துக்கணும். என்ன முடிவுகள்னா, நம்மளால ஒரு 7-8 வருஷத்துலேருந்து 10-15 வருஷம் வரைக்கும் அதுக்கான தகுந்த நேரம் தினமும் செலுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் எடுக்கணும். அப்படி உங்களால் 10 வருஷத்துக்கு தினமும் நான் நேரம் செலுத்தி பார்த்துக்குவீங்கன்னா அது கரெக்ட். அதே மாதிரி குட்டிகள் நிறைய இனங்கள் இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்ட், லேபர்டார், பக்கு, ஷீசு, அந்த மாதிரி நிறைய இனங்கள் இருக்குது. எதை நம்ம வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான முடிவாக இருக்கும். அது எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற இடம் அளவு வச்சு முடிவு பண்ணணும். தனி வீடு நிறைய விளையாடுற கடை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல பெரிய நாய்கள் லேபர்டார், ஜெர்மன் ஷெப்பர்ட் போன்றவற்றெல்லாம் அங்கே வாங்கி வச்சுக்கலாம். இன்னும் நிறைய பெரிய பங்களாக்கள் அளவுக்கு இடம் வச்சுருக்குறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நாட்டு நாய் இனங்கள் நம்ம கன்னி, கோம்பை, சிப்பிப்பாறை, ராஜபாளையம் இதெல்லாம் வாங்கிக்கலாம். நாட்டு நாய் இனங்கள் வந்து என்றைக்குமே மிகச்சிறந்த இனங்களாக இருக்குது. காரணம், நம்ம கிளைமேட்டை தாங்கி வளர்கிற நாய்கள். இப்போ இதே சைபீரியன் எஸ்கியோ, ஜெர்மன் சப்போர்ட் நம்ம ஊரில் வச்சுருக்கிற சமயத்தில் வெய்ய காலங்களில் ரொம்ப மூச்சு வாங்கும், ஏன்னா அதுக்கு முடி அதிகம். நாய்களுக்கு வந்து இன்னொரு பிரச்சனை வந்து மனுஷன மாதிரி தோல் வழியாக வேக்காது, வியர்வை வந்து எல்லா வெப்பத்தையும் சூட்டையும் அது வாய் வழியாக மூக்கு வழியாக தான் வெளியில் கொண்டு வரும். அப்போ சூடான உடம்பு பூரா சூடாக இருந்து எல்லா காற்று மூக்கு

குழியாக வரும்போது மூக்கில் இருக்கிற ரத்த குழாயெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக போயிடும், ரத்த குழாய் உடையறக்கும் வாய்ப்புண்டு. அதனால தான் சில சமயம் பார்த்திங்கன்னா ஜெர்மன் செப்பர்டு, இப்போ டாபமேன், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் மூக்கில் சில சமயம் ரத்தமே வரும். அந்த மாதிரி மூக்கில் ரத்தம் வருதுன்னா ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு சூடு தாங்க முடியலங்கிற ஒரு காரணம், இன்னொன்று இந்த உண்ணிகள் உடம்புல இருந்துச்சுன்னா அந்த உண்ணிகள் மூலமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம இட தேவையை வச்சு தான் இனங்களை இது பண்ணணும். சின்ன வீடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப குட்டியான சைஸ் உள்ள நாய்கள் நம்ம பக் டாக் அப்படிங்கிறது, ஷீசு, இந்த மாதிரி நம்ம பொமரேனியன் ஸ்பிட்ஸ் அப்படிங்கிற டாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதே அடுக்குமாடிக்கு நம்ம வாங்கிட்டு போகணும் அப்படின்னாலும் அது ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற டாக்ஸ் அதில் வச்சுக்கணும். மெயினாக பக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு டாகு அந்த மாதிரி டாக். ஆனால் பக் டாகில் என்னென்னா பராமரிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அது தோல் மடிப்புகள் நிறையா இருக்கிறதுனால முகத்தில் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும், ரொம்ப நல்லா பராமரிக்கணும், தினமும் தோலை வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதுதான் அப்பார்ட்மெண்ட்டில் டாக் வளர்த்துறதுல பெரிய விஷயம். அதே மாதிரி என்ன ப்ரீடு நீங்கள் வாங்குறீங்கன்னு முடிவு பண்ணிடுறீங்க. இப்போ ஜெர்மன் செப்பர்டு வாங்குகிறோம் அப்படின்னா ஜெர்மன் செப்பர்டு வந்து ஒரு ரொம்ப முடி நீளமாக இருக்கிறது ஒரு நாய். ஸோ நம்ம கூந்தல் எப்படி பராமரிக்கிறோமோ அது மாதிரி கூந்தல் அதுக்கும் நாயோட முடிக்கும் தினமும் பராமரிப்பு கொடுக்கணும். அதை யோசித்து அந்த இனத்தை வந்து எடுத்துக்கணும். வலைதளத்தில் நிறையா விளம்பரங்கள் இருக்கலாம், அதை கவர்ச்சிகரமான இது இருக்கும், அதை நம்பி நீங்கள் வாங்கக்கூடாது. உங்களால் வார வாரம் அதுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசித்து நாய்களை தேர்ந்தெடுத்து வாங்கணும். வழிகாட்டுதலுக்காக கால்நடை மருத்துவர்கள்ட்ட நீங்கள் கேட்டு வாங்கிறது ரொம்ப நல்லது. இது மாதிரி எங்கள் வீடு இவ்வளோ அளவு தான் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி மார்னிங் போனால் ஈவினிங் தான் வருவோம், ரெண்டு பேரும் நாங்கள் ஒர்க்கிங் கப்பல் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த டாக் பெட்டர் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு வாங்கணும். ஏன்னா நம்ம காலையில் போயிட்டு ஈவினிங் வர்றதுக்குள்ளே ரொம்ப போர்டத்தில் இருக்கும், நிறையா கடிக்க ஆரம்பிக்கும், சில சமயம் சோஃபாவெல்லாம் கடிச்சு போட்டுரும். இதுகளெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், அதுக்கு தகுந்த இனங்களை தேர்வு பண்ணணும். ஆனால் இதில் நம்ம நாட்டினத்துக்கும் அயல் இனங்களுக்கும் உள்ள வித்தியாசம், நம்ம ராஜபாளைய கோம்பை கண்ணி இதுகளெல்லாம் முடிஞ்சளவுக்கு வீட்டுக்கு வெளியே இருக்க பார்க்கும், அது ரொம்ப சிறந்தது. யார் வந்தாலும் போனாலும் அது பார்த்துக்கிட்டு அமைதியாக வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே இருந்துட்டுருக்கோம். மற்ற நாய்கள் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கும், அதனால் அதையும் நம்ம யோசித்து தான் பண்ணணும். எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் உடனே நெட்டில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம், இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி உடனே ஒரு நாய் அழகாக இருந்துச்சுன்னா ஓடி வாங்க பார்க்குறோம். அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பர்ச்சேஸ் அப்படிங்கிறது, எமோஷனல் பர்ச்சேஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம யோசித்து பர்ச்சேஸ் பண்ணக்கு முடிவு எடுக்கணும். எப்படி வாங்கணும்னா உங்களோட நண்பர்கள் யாராவது நாய் வச்சுருக்காங்க, குடும்பத்தில் உறவினர்கள் யாராவது வச்சுருக்காங்க, அந்த நாய்கள்ட்டிருந்து குட்டி போட்டால் நம்ம எடுத்துக்க முடியுமா அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் யாராவது ஏற்கனவே நாய் வளர்த்துறவங்க அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து இவங்கள்ட்ட வாங்கினா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணணும். நம்பகமான ஒரு ரொம்ப வருஷம் உங்களுக்கு அந்த ஒரு விற்பனையாளர் தெரியுது, அவங்க மூலம் நீங்கள் வாங்கினீங்கன்னா குட்டிகள் வந்து நல்லதாக இருக்கும். அதை விட முக்கியம், இப்போல்லாம் பார்த்து நிறைய இடங்களில் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் தத்தெடுப்பு எப்படி அடாப்ஷன் அப்படிங்கிறது நிறைய பண்ணுறாங்க. அதுகளையும் சில ரொம்ப நல்ல நாய்கள்லாம் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் தத்தெடுத்து வளர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு வருஷம் வளர்ப்பாங்க, அதுக்கு முறை அவங்களால முடியாது, கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து இன்னொரு வீடு கிடைக்காது. இப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் போய் அதை தத்தெடுத்து உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மறுவாழ்வு நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல தரமான நாய் வந்ததும் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குட்டி வாங்குறதுக்கு முன்னாடி தடுப்பூசிகளை செக் பண்ணுங்கள். எல்லா உங்கள் விற்பனையாளர் அல்லது நண்பர் கொடுக்குறாரு அப்படின்னா மூணு தடுப்பூசி போட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. அதுக்கான சுகாதார பதிவேடை வந்து வாங்கிக்கோங்க அவங்கள்ட்ருந்து, அதை செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு பிறகு பண்ணுங்க. அடாப்ஷன்லயும் அதே மாதிரி தான், தடுப்பூசி போட்டிருக்கா, தத்தெடுக்கும் போது தடுப்பூசி இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. போடலை அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையாக கால்நடை மருத்துவர்கள்ட்ட போய் தடுப்பூசி, குறைந்தபட்சம் ரெண்டு தடுப்பூசி, இந்த வெறிநாய் தடுப்பூசியும் இந்த டிஸ்டம்பர் பார்வை தடுப்பூசியும் போட்டிருக்கணும். அதே மாதிரி அதுகளுக்கான பொருள் வாங்கிட்டு வரணும். குட்டி வாங்கிட்டு வரும், ஏதோ இல்லை ஒரு 7 மாதம் ஆன ஒரு அடாப்ஷன் டாக் வீட்டுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா அதை பராமரிக்கிறதுக்கான பொருள்கள் வாங்கணும். இந்த பொருள்கள் எங்கே கிடைக்கும், நகர்ப்புறங்களில் நிறைய இடங்களில் இப்போ பெட் ஷாப் அப்படிங்கிற கடைகள் வருது, அப்புறம் வணிகத்தலங்கள்லேயும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நீங்கள் வாங்கும்போது நல்ல தரமான பொருளாக, இப்போ கூண்டுகள்லாம் வாங்குறீங்கன்னா அந்த நுனியிலெல்லாம் ஷார்ப்பாக இல்லாமல் குட்டிகளை கிளிக்காத அளவுக்கு செக் பண்ணி எடுக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி பிளாஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் டாய்ஸ் இருக்கணும், அது கடிச்சு உடஞ்சிருச்சுன்னா இந்த பிளாஸ்டிக் உள்ள வயிற்றுக்குள்ளே போயிடும், அது
அது கீறிடும். ஸோ இந்த தரமான பொருளை பரிசோதித்து வாங்குறது நல்லது, அதுக்கு தான் நம்ம நேரில் போய் வாங்கணும், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பயிற்சி கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க, பட் அவங்க வந்து உங்கள் டாகை நல்லா பார்த்துக்குவாங்களா, அவங்க நல்ல பயிற்சி அளறாங்க, அதை அறிஞ்சு பண்ணுங்கள். சில பேர் வந்து நான் நிறையா நாய் பயிற்சி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க, அதனால் அவருக்கு அனுபவம் அதிகம், அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. நாய்

வந்து அன்பால் பயிற்சி கொடுக்குற பயிற்சியாளர்கிட்ட கற்றுக்குச்சுன்னா அது ரொம்ப நல்ல நாயாக இருக்கும். சில பேர் பனிஷ்மெண்ட் மூலம் பயிற்சி பண்ணாங்கன்னா அந்த டாக்ஸ்க்கு மன அழுத்தங்களோடு இருக்கும். அதனால் அதை வந்து யோசித்து தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த குட்டிகள் விற்கிறது ஒரு பக்கம் ஒரு தொழிலாக வளர்ந்துட்டுருக்கிறது. அதை வாங்கி இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுக்குற ஒரு மீடியேட்டர் அந்த தொழிலும் அதிகமாக வளர்ந்துட்டுருக்குது. இப்போ இதில் வந்து குட்டிகளை சார்ந்தே மிகச்சிறந்த தொழில்கள் போயிட்டுருக்குது. ஒன்று அந்த குட்டிகள் விற்கிறது, அப்புறம் அதுக்கு தகுந்த சேவை கொடுக்கறது, உதாரண பயிற்சி கொடுக்கறது, இன்னொன்று இந்த பொருட்கள் குட்டிகளுக்கு தேவையான

இப்போ இதில் வந்து குட்டிகளை சார்ந்தே மிகச்சிறந்த தொழில்கள் போயிட்டுருக்குது. ஒன்று அந்த குட்டிகள் விற்கிறது, அப்புறம் அதுக்கு தகுந்த சேவை கொடுக்கறது, உதாரணம் பயிற்சி கொடுக்கறது. இன்னொன்று இந்த பொருட்கள் குட்டிகளுக்கு தேவையான டாய்ஸ், பிளே டாய்ஸ், அதை விற்கிறது ஒரு மிகப்பெரிய தொழிலாக இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் இப்போது இந்த பெட் ஷாப்போ நடத்துகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன இளைஞர்கள், சின்ன வயசு இளைஞர்கள், பெண்கள், அதே மாதிரி பணி ஓய்வு பெற்றவர்களும் இதை நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன தொழில், வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம், வருமானமும் நிறையா இருந்துகிட்ருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த குட்டிகள் வளர வளர இதுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணுன்ற ஆசை அதிகமாகிடுது. இந்த அலங்காரம் பண்ணுற தொழில் வந்து இப்போது நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்குது. நம்ம ஆங்கிலத்தில் அது க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பெட் ஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழிலும் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்குது. உங்களுக்கு நல்ல திறன் வாய்ந்த, நல்லபடியில் குட்டிகளை குளிப்பாற்றி அதுக்கு அலங்காரம் பண்ணுற அளவுக்கு திறன் வாய்ந்த தொழிலாளர்களை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன நிறுவனமாக நீங்கள் தொடங்கி நடத்துனீங்கன்னா மிகச்சிறந்த வருமானம். இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு டவுன் இருக்குது அப்படின்னா அந்த டவுனில் இருக்கிற எல்லா டாக்ஸ்க்கும் ஒன்று ரெண்டு கடைகள் கூட கிடையாது. இப்போது நீங்கள் அந்த மாதிரி க்ரூமிங் அல்லது ஸ்பெட்ஸ்பா ஒரு சென்டர் மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அந்த டவுனுக்குள்ளே எல்லாத்துக்கும் அது சேவையாகவும் இருக்கும்.

உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருமானமாகவும் அது அமையும். அதே மாதிரி தீவனம், இப்போ நிறைய வணிக ரீதி தீவனங்கள் வருது, சில பேர் அவங்களே தயாரித்து சின்ன சின்ன பொட்டலங்களில் கொடுக்கறதும் பண்ணுறாங்க, அதையும் நீங்கள் வாங்கி சந்தைப்படுத்துறது நல்லது. இப்போ நீங்கள் வந்து வலைதளங்கள் ஏன் நம்ம போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த பொருள் எங்கே கிடைக்கும்னு தெரியாது, அதனால் வலைதளம் மூற போகிறோம். அது தப்பில்லை, தெரிஞ்சுக்கிறது தப்பில்லை, தெரிஞ்சுக்கிட்டு அதை உறுதிப்படுத்திக்கணும் அது நம்பகமான பொருளா அப்படிங்கிறத பண்ணணும். வலைதளங்கள் மூலம் இன்னொரு முக்கியமான இது, நீங்கள் உங்கள் குட்டிகளோட புகைப்படங்கள், ஃபோட்டோகள், நம்ம டாகு பப்பியோட ஃபோட்டோ போடும்போது அது ரொம்ப அதிகமான மக்களை சென்றடையுது. அப்போ என்னாகும், உங்கள் குட்டிகளை பார்த்து யார் வேணாலும் உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு குட்டிகளை வாங்கிக்கலாம். ஸோ அந்த விற்பனை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுல இந்த டிஜிட்டல் தளங்கள் ரொம்ப நல்லா திறனோடு பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய டிஜிட்டல் தளங்கள் இருக்குது, அது ஒவ்வொருத்தரோட வசதிக்கு தகுந்த மாதிரி தளங்களை பயன்படுத்தலாம். ஆனால் நம்பகமான தன்மை இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பண்ணிக்கணும். நேரடியாக விற்கிறதுல என்ன நல்லது அப்படின்னா, உங்களுக்கும் ஒரு நம்பகத்தன்மை, இன்னொரு அந்த குட்டி உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நாங்கள் இவங்க வீட்டில் வாங்கினோம், இல்லை இந்த நண்பர்கிட்ட வாங்கினோம், இது ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த நம்பகத்தன்மை தான் வந்து நேரடி விற்பனையில் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம் நாய்க்குட்டிகள் வளர்ப்பில். டிஜிட்டல் தளங்களில் வாங்கிறது ஈஸி பை, ஆனால் செல்லப்பிராணி நேராக வாங்கிறது நம்பகத்தை ரொம்ப அதிகமாக கொண்டு வரும், ஒரு பிணைப்பை உருவாக்கும் உங்களுக்குள்ள. நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து பேசி சமாளிக்க முடியும், உங்கள் ரெண்டு பேர்த்த வச்சு இன்னும் சில பேர்த்துக்கு கனெக்ட் ஆகிக்க முடியும், அந்த உள்ளூருக்குள்ளேயே ஒரு நல்ல பிணைப்பை இது கொண்டு வரும். அதே மாதிரி குட்டி வாங்கும்போது உறுதியாக அது வந்து 8 வாரத்துக்கு மேலே ஆச்சா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கேட்டு உறுதி பண்ணியிருக்கணும். 8 வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற குட்டியை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பராமரிப்பும் நல்லா கொடுக்கவே முடியாது, அது ரொம்ப மிக முக்கியம். சில சமயம் வந்து இன்சூரன்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது, நிறைய இந்த உயர் ஜாதி நாய்கள் அல்லது உயர் விலையுள்ள சைபீரியன் ஹஸ்கி இந்த மாதிரி நிலைய விலை அதிகமாக இருக்கிற நாய்கள், இப்போ நாய் விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 5000-50000 வரைக்கும், 1 லட்சம் வரைக்கும் விற்றுட்ருக்காங்க, அது வணிக நோக்கில் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்கு உங்களோட தகுதி கேட்ட மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா நாய்களுமே நல்ல நாய்கள் தான், நாட்டு நாய்கள் சிறந்த நாய்கள் தான். நீங்கள் இது வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நாயை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு செலவும் இருக்குது. இப்போது ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு வந்து தடுப்பூசி போடணும், மருத்துவ செலவு கொடுக்கணும், சாப்பாடு தீவன நாய் தீவனங்கள் நம்ம வாங்கி கொடுக்கணும், தோல் பராமரிப்புக்கு இருக்கணும். ஸோ இதுக்கான செலவுகளையும் கணக்கில் நீங்கள் வச்சுருக்கணும். இதுக்கான நிதி நம்மள்ட்ட முடியுமா? இப்போ இன்றைக்கி ஆசைக்கு ஒரு குட்டி வாங்கிட்டு வந்துடுறோம், இப்போ சைபீரியன் ஹஸ்கி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த க்ரூமிங் கேர் நல்லா கொடுக்கணும், இல்லாட்டி ஸ்கின் அந்த தோல் முடியெல்லாம் வந்து மேட்டாகி ஆகி அழகே போயிடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விட்டுருவீங்க. அப்புறம் போட்ட உங்களோட எவ்வளோ முதல் போட்டிங்களோ அது மட்டும் போகிறது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே அந்த நாய் மேலே இருக்கிற பாண்டிங்கும் குறைஞ்சிரும். இந்த பாண்டிங் குறையாமல் இருக்கணும்னா நீங்கள் வாங்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப திட்டமிட்டு வாங்கணும். எப்போவுமே வந்து வாங்கிட்டு வந்த பிறகு 1-2 வருஷத்துக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், நல்லா பண்ணிகிட்ருப்போம், 2 வருஷத்துக்கு பிறகு அதுக்கான சில வியாதிகள் வர ஆரம்பிக்கும் போது நம்ம அதை வந்து கொஞ்சம் நம்மளோட கவனம் குறைய ஆரம்பிக்கும், அந்த மாதிரி சமயத்தில் பண்ணக்கூடாது. 2 அல்லது 3 வருஷம் ஆகும்போதே வருடத்திற்கு ஒரு முறை நம்ம மாஸ்டர்கள் செக்கப் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பின்னாடி வர நோய்கள் எல்லாம் தடுக்க முடியும். இந்த நோய்களை தடுத்திங்கனாவே நாய்கள் வந்து உங்களோட ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். நிறைய பேர் வந்து வயசானவங்க வந்து டாக் எடுத்துகிட்டு போவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த டாக் வந்து ஒரு 8 வருஷம், 10 வருஷம், 15 வருஷத்துக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற தகவலே தெரியறதில்ல. அது 10 வருஷம் கழித்து அது இயற்கையான மரணம் வரும்போது கூட வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இந்த விழிப்புணர்வு நாய் ஒவ்வொரு முறை நீங்கள் வாங்கும்போதும், இது நாய்களோட ஆயுள் காலம் வந்து சில நாய்களுக்கு வந்து 7-8 வயசுலேயே இருக்கும், சில நாய்களுக்கு 10 வயசு, சிலது 15 வயசுக்கு. இப்போ உடல் எடை பெருசாக இருக்கிற நாய்களெல்லாம் ஒரு முக்கியமாக 10-12 வயசுக்கு கீழே இருக்கும், சிறுவகை நாய்களெல்லாம் வந்து ஒரு 14 வயசு வரைக்கும் இருக்கும், நம்ம நாட்டின நாயினங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா 15 சிலதெல்லாம் 20 வயசு வரைக்கும் வரும். அதனால் அதை மனசில் வச்சுட்டு உங்களோட
இது வாங்கிறத நீங்கள் பண்ணணும். நாய் விற்கும் போதும் இதே தகவல்களை நீங்கள் வர வாங்குறவங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த தகவல் பரிமாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஊரில். ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப வளர்ந்து வர தொழிலாக இருந்துகிட்ருக்குது. இதில் எல்லா கிராமப்புற இளைஞர்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லோரும் ஈடுபடும் போது விற்பனையாளருக்கும் நம்பகம் இருக்கணும், வாங்குறவங்களுக்கும் நம்பகமாக இருக்கணும். இது வந்து ஒரு ஆரோக்கியமான நாய் நண்பர்கள் சமூகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கும். இந்த மாதிரி நீங்கள் வளர்ற

0: க்கு வாழ்த்துக்கள்.
1: என்ன முத்தழகு, செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் பற்றி சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? இப்போ உனக்கே நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசை வந்திருக்குமே.
2: ஆமாங்கா, எந்த வகை நாய்க்குட்டி, அதை எப்படி தேர்வு செய்யறது, எங்கே வாங்கிறது, எப்படி பராமரிக்கிறது, அதில் இருக்கிற தொழில் வாய்ப்புகள் பற்றியும் தெளிவாக சொன்னாரு.
1: அப்புறம் என்ன, விவரம் தான் தெரிஞ்சு போச்சு இல்லை. இனி நாய்க்குட்டி வளர்க்க சீனுக்கு எந்த தடையும் இல்லையே.
2: நிச்சயமா இல்லைக்கா. அவன் ஃப்ரெண்டு வீட்டில் நாய்க்குட்டி போட்டிருக்கிறதா சொன்னான். அதில் ஒன்று எடுத்துட்டு வந்து வளர்க்க போறதாவும் சொன்னான். நானே ஃபோன் போட்டு அவனை எடுத்துட்டு வர சொல்ல போறேன்.
1: முத்தழகு, ரொம்ப சந்தோஷம் புள்ள. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்.
2: என்னக்கா, என்ன விஷயம்?
1: என் அண்ணன் கோவில்பட்டியில் இருக்காருல்ல, உனக்கு தான் தெரியுமே.
2: ஆமாக்கா, மாணிக்க அண்ணன். அண்ணன் தான் விவசாயத்தில் வெள்ளாமையை அள்ளி குவிக்கிறதா அடிக்கடி சொல்லுவீங்களே.
1: ஆமாம் புள்ள, அதுக்கெல்லாம் காரணம் வேளாண்மை அறிவியல் நிலையம்தான். அங்கனை போய் கேட்டு தான் அண்ணன் இன்னைக்கு ஒரு முன்னோடி விவசாயியா வந்திருக்காரு.
2: அக்கா, அதுதான் எனக்கும் தெரியுமே. நீங்கள் தான் அப்பப்போ இந்த தகவல்களை வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பீங்களே.
1: ஆ, அது மாதிரி தான் இப்போ கூட ஒரு தகவல் சொல்ல வந்திருக்கேன்.
2: என்னக்கா, என்ன விஷயம்?
1: கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் பற்றி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. பாக்கியத்து சாலிகா அவங்க சொன்ன தகவல்களை பதிவாக அண்ணன் அனுப்பிவிட்டு இருக்கு. அதை நான் வைக்கிறேன், நாம் சேர்ந்தே கேட்போம்.
3: நம்ம தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர் காலத்தில் முதன் முதலாக துவங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆராய்ச்சி நிலையம்தான் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம். இது வந்து 1901 துவங்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் வந்து பிரத்யேகமாக பருத்தி பயிரிடணும், பருத்தி சாகுபடி செய்யணும், அந்த பருத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய இழைகள், அதன் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய ஆடைகள் வந்து அவங்க நாட்டுக்கு தேவைப்பட்டதுனால ஆரம்பிக்கப்பட்ட பருத்தி நிலையம்தான் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம். 1945 வரைக்கும் இது வந்து ஒரு வேளாண் மாதிரி பண்ணை, அதாவது அக்ரிகல்ச்சரல் மாடல் ஃபார்ம் அப்படின்ட்டு தான் இயங்கிட்டு வந்துச்சு. பருத்தி மற்றும் சிறு தானியங்களுக்கான ஆராய்ச்சி நிலையமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த 1945 1981 வரைக்கும் சென்னை மாகாணத்தில் இருந்த இந்த ஆராய்ச்சி நிலையம் 1981 கோவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ், அதாவது எங்கேயோ அப்படியே இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கோவில்பட்டிலேயே இருந்தமேனுக்கு அது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழே செயல்பட ஆரம்பிச்சுது. ஸோ இந்த 1981 பார்த்தாலும் தமிழ்நாட்டிலையும், அதுவும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் எடுத்துக்கிட்டால், இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம்தான் மிக பழமையான ஒரு ஆராய்ச்சி நிலையமாக செயல்பட்டுருக்கு. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானாவாரி விவசாயிகளுக்கு தேவையான பயிர்கள், அவர்கள் பயிரிடக்கூடிய சரியான ரகங்கள், அந்த பயிர் ரகங்களை தேர்வு செய்து அவர்கள் சாகுபடி செய்யும்போது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள், இதை எல்லாத்தையும் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் நிறைய ஆராய்ச்சி திடல்கள் மூலமாக சோதனைகளை செஞ்சு அந்த சோதனைகளின் அடிப்படையில் வெளிவரக்கூடிய அந்த அவுட்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரகங்கள், புதிய புதிய ரகங்கள், புதிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம இந்த மானாவாரி பகுதி விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தை சுற்றி இருக்கிற திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் இந்த 4 மாவட்டங்களுக்குமே இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 60 பயிர் ரகங்களும் 100+ தொழில்நுட்பங்களும் வந்து சுலபமாகவும் ரொம்ப அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் மானாவாரி விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 5 மத்திய அரசு திட்டங்களும் 3 மாநில அரசு திட்டங்களும் செயல்பட்டு இருக்கு. விதைக்கிறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வேளாண் மேலாண்மை தொழில்நுட்பங்களையும் வந்து கோவில்பட்டி ஆராய்ச்சி நிலையம் தான் வந்து ஒருங்கிணைத்து எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துட்ருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 60 பயிர் ரகங்களை கண்டுபிடிச்சு வெளியிட்ருக்கோம். அதில் வந்து சோளத்தில் K12, K13, மிளகாயில் K1, K2

0: அதே மாதிரி கருங்கண்ணி பருத்தியில் கேசி 3, K12 இந்த மாதிரி ரகங்கள் இன்னுமே வந்து விவசாயிகள்கிட்ட வந்து பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அப்போது இந்த ரகங்களுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி விதைகள் தேவைப்படுது, எவ்வளவு விதைகள் தேவைப்படுது, இது எல்லாத்தையும் கண்டறிஞ்சு இந்த வல்லுநர் விதை உற்பத்தியை நாங்களே செஞ்சு அந்த விதைகளையும் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து அவங்களுடைய பயிர் சாகுபடிக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பயிர் ரகங்களையும் கொடுக்கறதோடு இல்லாமல் அந்த ரகங்களுக்கு ஏற்ற விதைகளையும் உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மானாவாரி விவசாயத்தில் மழை வந்து ரொம்ப ஒரு நிலையற்ற தன்மையுடையதாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் விவசாயிகள் என்ன செய்யலாம், அவங்க மீதமுள்ள காலத்தில் எப்படி அவங்க வருமானத்தை பெருக்கிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தான் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம். ஸோ நம்ம மானாவாரி விவசாயிகள் வந்து ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தின் மூலமாக அவங்க சாகுபடி செய்ய முடியாத காலத்தில் ஒரு 4 கறவை மாடு, ஒரு 5 கொடி ஆடு, ஒரு 10 அசில் பறவை இந்த மாதிரி அவங்க வளர்க்கலாம். அதே மாதிரி அவங்க மண்புழு உர பண்ணை அமைக்கலாம். அதுக்கான தொழில்நுட்ப பயிற்சியும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த ஆடு மாடுகளுக்கு தீவன பொருட்களை வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த தீவன பயிரை அவங்களே வளர்த்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தீவனத்தை இந்த ஆடு மாடுகளுக்கு கொடுக்கலாம். இப்படின்னு நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களுக்கும் மானாவாரி நிலத்துக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தை வந்து நாங்கள் நிறைய ஆராய்ச்சி திட்டங்கள் மூலமாக செயல்படுத்தி அதில் எது பெஸ்ட்டாக வருது அப்படின்றதையும் நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆராய்ச்சி நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 7 கிராமங்களை வந்து நாங்கள் தத்தெடுத்திருக்கோம். அந்த 7 கிராமங்களும் வந்து இந்த திட்டங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய திட்டங்களினுடைய பயனாளிகளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பயன் தர வேண்டிய வகையில் 2019 ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் துணைநிலை திட்டம், அதாவது இந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி திட்டம், வானிலை மேலாண்மை ஆராய்ச்சி திட்டம், அதுக்கப்புறம் மத்திய கால ஆலோசனை வானிலை ஆலோசனை சேவை திட்டம், இதிலெல்லாம் வந்து பழங்குடியினர் ஆதி திராவிட விவசாயிகளும் வந்து பயன்பெறணும் அப்படின்ற வகையில் அவங்களையும் இணைத்து இந்த ஒட்டப்பிடாரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கும் வந்து நாங்கள் நிறைய இடுபொருட்கள் கொடுத்துருக்கோம், தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்த்துருக்கோம், அதே மாதிரி அவங்களுக்கு பயிற்சிகளையும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நமக்கு வந்து இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் மானாவாரிக்கு ஏற்ற பயிர்கள், பயிர் ரகங்கள், தொழில்நுட்பம், ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பருவ மாற்ற காலநிலைக்கான ஆலோசனை சேவை, அதே மாதிரி அவங்க வந்து இடுபொருட்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இடுபொருள் உற்பத்தி செய்து அந்த இடுபொருளை அவங்களே எப்படி உற்பத்தி செய்யணும் அப்படின்றதுக்கான பயிற்சியையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து அவங்க எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம். ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தை செயல்படுத்தி ஒவ்வொரு விவசாயியும் ஒருங்கிணைந்த பண்ணைய மூலம் எப்படி லாபம் ஈட்டணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த தொழில்நுட்பத்தையும் நாங்கள் வந்து முடிந்த அளவுக்கு நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து மழை வர காலங்களில் மட்டும்தான் அவங்க வந்து தானிய பயிர்களை வந்து சாகுபடி செய்ய முடியும், பயிர் வகை பயிர்களை சாகுபடி செய்ய முடியும். மற்ற நாட்களில் வந்து இந்த பழ மர பயிர்கள் தான் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும். அதனால நாங்கள் கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் விவசாயிகளுக்கு காய்கறி பயிர்கள், பழமர கன்றுகள் இவற்றையும் வந்து உற்பத்தி செய்து அவர்களுக்கு குறைந்த விலையில் தரமான முறையில் இது எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம். அதனால இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எங்கள் பழமர கன்றுகளை வாங்கி அவங்க வீணாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வறண்ட நிலத்தில் பயிர் செஞ்சு அதன் மூலமாக வரக்கூடிய பழங்கள் காய்கறிகள் மூலமாக அவங்க பயன்பெறுறாங்க.
1: என்ன முத்தழகு, கோயில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் பற்றி தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிக்கா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா?
2: நல்லாவே கேட்டுக்கிட்டேங்க்கா. அண்ணன் இன்னைக்கு ஒரு முன்னோடி விவசாயியா இருக்கிறாருனா அதுக்கு அந்த வேளாண் ஆராய்ச்சி நிலையம்தான் முக்கிய பங்கா இருந்திருக்கு.
1: விதைக்கிறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களையும் ஒருங்கிணைச்சு இவங்க தானே கொடுக்குறாங்க.
2: ஆமாங்கா, விவசாயிகளுக்கு சேவை செய்யக்கூடிய திட்டங்கள், பயிற்சிகள் இப்படி எல்லாமே நல்ல முறையிலலாம் செஞ்சுட்டு வராங்க. இது எல்லாத்தையும் அண்ணன் நல்ல முறையில் பயன்படுத்தி இன்னும் விவசாயத்தில் மேலும்

0: மேலும் முன்னுக்கு வரணும். அதுக்கு இந்த முத்தழகு வாழ்த்து சொன்னதா சொல்லிடுங்க.
1: கண்டிப்பா புள்ள, அண்ணன் ஃபோன் பண்ணதும் நிச்சயமா சொல்லிடுறேன்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
4: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
3: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
4: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டைய வாங்குறேன்.
4: நீ கில்லாடி தான் போ.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: விஜய் பிரகாஷ் சாதனா சர்க்கம் குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் அன்பே சிவம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நிறமேட்டுமணி 17:17. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

சைந்தவி சத்யபிரகாஷ் குரல்களில் கேட்டது தாண்டவம் படுபாடல். புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாளம் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 9:30 முதல் மதியம் 1:45 வரை உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், கோலாஸ் நகர் முழுவதும், பிரான்சுவா தோப்பு, ராசு உடையார் தோட்டம், சூளைமேடு மற்றும் நேதாஜி நகர் 1, கடலூர் சாலை பகுதி, விடுதலை நகர் குடியிருப்பு பகுதி, வெள்ளலார் தெரு, ஜெகதாம்பாள் தோட்டம், பழைய மார்க்கெட் தெரு, வன்னிய பெருமாள் கோயில், சாமிநாத பிள்ளை தெரு, போலீஸ் தெரு, சொக்கப்படையாட்சி தெரு, வாரக்கார தெரு, அப்பாவு நாயக்கர் தெரு, வானக்கார தெரு, சிங்கிலி நாயக்கர் தெரு, வண்ணார வீதி, பாரதி மில் வீதி, பாரதி மில் திட்டு, பழைய மருத்துவமனை வீதி, மில்லினியம் தெரு, அப்துல் கலாம் நகர், அரசு குவார்டர்ஸ், உடையார் தோட்டம், அம்பேத்கர் சாலை முழு பகுதி, வான்றம்பேட்டை, நேதாஜி நகர் 1, 2, 3, தமிழ்தாய் நகர், ஔவை நகர், ஜெயராம் செட்டியார் தோட்டம், எல்லையம்மன் கோயில் தோப்பு, ஜே நகர், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. நேரம் 8:36. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: இதுவரை திரைசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். புதுடெல்லியில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ள 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். பன்னாட்டு செமிகண்டக்டர் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுக்கு இடையிலான வட்டமேசை கூட்டத்திற்கும் அவர் தலைமையேற்கிறார். பொதுத்துறை வங்கிகள் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் இளையோருக்கான வங்கி சேவைகள் என்ற பெயரில் 1 மாத கால இயக்கம் ஒன்றை நடத்தவுள்ளன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மாலை புதுடெல்லியில் பொதுத்துறை வங்கிகள் மாநாட்டில் பேசுகையில் இதை தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் பயணமாக நாளை இரவு சென்னை வருகிறார். நாளை மறுநாள் சென்னை அருகே கோவளத்தில் தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டில் அவர் உரையாற்றுகிறார். தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, தெலங்கானா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். ஹிமாச்சல் மாநிலம் சிர்மார் மாவட்டத்திற்கு உட்பட்ட கஃபோட்டா பகுதியில் இன்று கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் உயிர் இழந்தனர். நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் உதவி மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் சோதனை அடிப்படையில் நவீன இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடை கால்வாய்களை சுத்தப்படுத்தும் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் ஆகியோர் இன்று தொடக்கி வைத்தனர். புதுச்சேரியில் நாளை புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைக்க உள்ளதாக தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 1வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதி வரை இலங்கை அணி தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்திருந்தது. போட்டியில் வெற்றி பெற மேலும் 288 ரன் தேவை என்ற நிலையில் இலங்கை அணி உள்ளது. புதுடெல்லியில் நடைபெறும் BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகளின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் உன்னதி ஹூடா மற்றும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் லட்சயா சென் ஆகியோர் 2ஆம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனை அடுத்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

மனதில் உறுதி வேண்டும். இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது கே ஜே சுதாஸ் சித்ரா குரல்கள். நேரம் 9:40 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலே.

கேட்ட பாடலின் படம் பயணங்கள் முடிவதில்லை. ஒலித்த தேஸ்வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள். நேரம் 9:51 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலே.

கேட்டது அச்சமில்லை அச்சமில்லை பட பாடல். சங்கீத வானிலை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் கை கொடுக்கும் கை.

0: கேட்டு பாடலின் படம் பெற்ற மகனை விற்ற அன்னை.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேரம் 10:12 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை

டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் கேட்டது குமுதம் படப்பாடல். புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாளம் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 9:30 முதல் மதியம் 1:45 வரை உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், கோலாஸ் நகர் முழுவதும், பிரான்சுவா தோப்பு, ராசு உடையார் தோட்டம், சூளைமேடு மற்றும் நேதாஜி நகர் 1, கடலூர் சாலை 1 பகுதி, விடுதலை நகர் குடியிருப்பின் 1 பகுதி, வெள்ளலார் தெரு, ஜெகதாம்பாள் தோட்டம், பழைய மார்க்கெட் தெரு, வன்னிப்பெருமாள் கோயில், சாமிநாத பிள்ளை தெரு, போலீஸ் தெரு, சொக்கப்படையாட்சி தெரு, வாராக்கார தெரு, அப்பாவு நாயக்கர் தெரு, வானக்கார தெரு, சிங்லி நாயக்கர் தெரு, வண்ணார வீதி, பாரதி மில் வீதி, பாரதி மில் திட்டு, பழைய மருத்துவமனை வீதி, மில்லினியம் தெரு, அப்துல் கலாம் நகர், அரசு குவார்ட்டர்ஸ், உடையார் தோட்டம், அம்பேத்கர் சாலை முழு பகுதி, வானரப்பேட்டை, நேதாஜி நகர் 1, 2, 3, தமிழ்த்தாய் நகர், ஔவை நகர், ஜெயராம் செட்டியார் தோட்டம், எல்லையம்மன் கோயில் தோப்பு, ஜேஜே நகர், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. நேரம் 10:24:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

இதயத்தில் நீ. இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது பி பி ஸ்ரீனிவாசின் குரல். நேரம் 10:43.

இதயத்தில் நீ. இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது பிபி ஸ்ரீனிவாசின் குரல். நேரம் 10:43, 18:00. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

பி. சுசீலா குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் கர்ணன். தேன்மொழியை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் வாழ்க்கை படகு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் நம் நினைவிற்கு. காலை 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். தென்னையில் ரூகோ சுருள் வெள்ளை ஈ மேலாண்மை முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்பவர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தாவரங்கள். வழங்குபவர் முனைவர் ஜே. ராஜமுருகன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை தமிழமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து கள்ளக்குறிச்சி சே. வ. மதிவாணன் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ சிறுநீர் அடங்காமை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே. சுதாகர் அவர்கள். 7:30 என்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:00 சொல்வேந்தர் தீரர் எஸ். சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கேசி நிகழ்ச்சியில் எஸ். மாதங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ். சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே. பி. அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே எண்ணிக்க முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு உங்களுக்கு பிடித்த புகைப்படம். நெறிப்படுத்துகிறார் சுகவனீஸ்வரி அவர்கள். நண்பகல் 12:00 உழைப்பவர் அரங்கம். பயன்படுத்தப்பட்ட காகிதம் வேஸ்ட் பேப்பர் வியாபாரம் செய்யும் புதுச்சேரி முத்தியால்பேட்டை வி. ஜெயபாலன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை புரசை இ. அருணகிரி அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாத திருப்புகள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமு சி. ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். நாளை பகல் 1:00 மகளிர் நேரம் நம்பிக்கை நட்சத்திரங்கள் செய்தி சித்திரம். அமைப்பு ஏ. பி. எலிசபெத் அவர்கள். அமைப்பில் உதவி ஆர். ஜே. ஜோ. 2:15 என்று மினியவை. 2:55 வானில் அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். எஸ். பி. ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாளை மாலை 4:00 கவலைப்படாதே சகோதரா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா. வசனம் என். பிரசன்னகுமார். திரைக்கதை இயக்கம் கே. ஆர். 5:00 பொன்

மாலை பொழுது ராஜா என்கிற தலைப்பில் தொடங்கும் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:00 முதல் 8:58 மணி வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான செய்திகள். நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் தாதம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள் நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தியாகவே இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை, 10:00 முதல் 11:00 மணி வரை தேன்மழை, 11:00 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்து செய்திகள் டெல்லியில் இருந்தஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள், காலை 7:15 பகல் 12:40 பின்னர் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக்கும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10:00, 11:00 பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.